வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஸ்கைகாஸ்ட் போன்ற வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பனிப்பொழிவு மற்றும் சீரற்ற பருவநிலை காலங்களில் விமான போக்குவரத்து சேவையை தடையின்றி மேற்கொள்வதற்கு உதவிடும் என்று மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்தபோதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து அம்மாவட்ட போக்குவரத்து காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர்

ஓட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: வணக்கம் நேர்களே. இயற்கையின் வாசத்தில் கோடிக்கணக்கான நேர்களின் நேசத்தில் கொடைக்கானல் பண்பலை நூறு பிள்ளைந்தில் வசந்த விடியல். இன்றைய நாள் அழகான நன்னாளாக அமைய தெய்வ புலவரின் குரல் ஆசியோடு ஆரம்பமாகுது.
1: பொதுமறை பொலிவு அதிகாரம் இரவு அச்சம் குரல் எண் 1064.

0: வாழ்வதற்கு வழியில்லாத போதும் பிச்சை கேட்க துணியாத பெருங்குணம் என்பது இந்த உலகத்தில் உள்ள இடமெல்லாம் கொள்ள முடியாத அளவுக்கு மிகப்பெரியது ஆகும். குறள் எண் 1064 அதிகாரம் 2
1: இடம் எல்லாம் கொள்ளா தகைத்தே இடம் இல்லா காலும் இரவொள்ளாச்சாள்பு.
0: வாழ்வதற்கு வழியில்லாத போதும் பிச்சை கேட்க துணியாத பெருங்குணம் என்பது இந்த உலகத்தில் உள்ள இடமெல்லாம் கொள்ள முடியாத அளவுக்கு மிகப்பெரியது ஆகும். குறள் எண் 1064 அதிகாரம் 2

கோடை பண்பலை 100.5 தரும். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 வரும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் அம்மன் TRYTMT கமிகள், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் வசந்த விடியலில் கோவில் விழா தகவல்கள், கரூர் தைலாஸ் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். 7:00 வரும் சுகமான காலையில் பாட்டும் பதமும் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார் பிருத்வி உமன்ஸ் இன்னர் வேரின் இன்று அன்று கேட்கலாம். 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் RKG நெய்யின் மனதுடராகம், 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் மனதுடராகம் இன்று குழந்தைகளுக்காக. நிகழ்ச்சியில் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், சைபாலின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 9:00 உஷா சன்ஃபிளவராயில் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை நாகமங்கலம் திருச்சியின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் சேலம் அம்மன் TRYTMT கம்பிகள், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் வானவில். இன்றைய தலைப்பு தவிர்க்க வேண்டும் புகையிலையை. சிறப்பு விருந்தினர் திருச்சி நாகமங்கலம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை வல்லுநர் ஜி கோவிந்தராஜ் அவர்கள். 10:00 வியத்தகு இந்தியா, 11:00 நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒலிபரப்பு இன்று இரவு 8:00. 12:00 இல்லம் தேடி வரும் பண்பலை, 12:30 அம்மன் TRYTMT கம்பிகளின் இல்லம் தேடி வரும் பண்பலை. நிகழ்ச்சியில் வத்தலக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை, ஜிம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி கேட்கலாம். 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சு நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2:15 பொன்னியின் செல்வங்கள், அதனைத் தொடர்ந்து டோல் தமாக்கா தூள், 3:00 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் கரூர் பூபதி. 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். இன்று மாலை 4:00 மில்க் கவுண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் சிப்பு செந்தமிழ், 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் செப்புக செந்தமிழ், 5:00 சித்திரை செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரை செவ்வானம் நிகழ்ச்சியில் நாவல் நேரம் ஆலய தரிசனம் இடம்பெறும். 6:00 கதம மலர்கள் நிகழ்ச்சியில் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை பண்ணையும் பசுமையும் இடம்பெறும். 7:00 தங்கள் அன்புடன். இரவு 8:30 இளமை பேசுகிறது தொட்டு தொட்டு 1, 2, 3.

0: ஒன்று ஆகிய விளையாட்டுகளோடு. 9 மணிக்கு கொடை தின்றல், தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அகமலை ஊராட்சி கிராம மக்களுடன் சந்திப்பு. 10 மணிக்கு மதுரை மாவட்ட நேர்களை சந்திக்கும் நினைவே சுகம். 11 மணிக்கு இரவு சிறகு அவையாவும் நம் கொடைக்கானல் பண்பலை 100.5 தரும் இன்றைய நமது நிகழ்ச்சிகள்.
1: மேற்படி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.

0: டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
2: என்னண்ணா கிலோமீட்டர் கணக்குல நடந்துட்டு இருக்கீங்க?
3: வெயிட்ட குறைக்க வேற என்ன பண்ண?
2: அட, May 29 இருந்து 31 வரை நடக்கிற நம்ம பிரீத்தி ஹாஸ்பிடலோட இலவச உடல் எடை குறைப்பு முகாம்ல கலந்துக்கோங்க. ரத்த கொழுப்பு, BMI, தைராய்டு, அப்டாமினல் ஸ்கேன், ரெட்டினோஸ்கோப்னு தேவைப்படுற எல்லா டெஸ்டையும் ஃப்ரீயா பண்றாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, ஈஸியா வெயிட்ட கம்மி பண்ணுங்க.
1: பிரீத்தி ஹாஸ்பிடல், புத்தங்குடி, மதுரை. முன்பதிவிற்கு கால் 8220782233.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
7: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.
8: கொடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
10: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: ஆர்கேஜி நெய்,
12: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
13: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
11: வழங்கும் மனதோடு ராகம்.
14: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம்.
15: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
16: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
8: திருவாடானை சிநேகவல்லி அம்பாள் ஆதிரத்னேஸ்வரர் திருக்கோயிலின் வைகாசி விசாக பெருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு திருவீதி உலா. மதுரை தென்பரங்குன்றம் சப்த கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலின் பொங்கல் விழாவில் இன்று பால்குடம், அக்னிச்சட்டி எடுத்தல். திருமங்கலம் பத்ரகாளி மாரியம்மன் திருக்கோவிலில் இன்றும் வைகாசி திருவிழா. சிவகங்கை காளையார் கோவில் நாட்டரசன் கோட்டை கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவிலில் இன்று காலை 8 மணிக்கு பால்குடம், இரவு 7 மணிக்கு வெள்ளிக்குதிரை வாகனம், இரவு 9 மணிக்கு புஷ்ப பல்லாக்கு. கொடைக்கானல் பண்பலையில் வசந்த விடியல் கேட்டுட்டு இருக்கோம்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

நீலக்கடலின் நீல்கரையில் நிலவு காயும் மணல் பரப்பில் நிமிர்ந்து நிற்கும் ஆலயத்தில் நித்தியமான இறைவனை தேடி நாம் இன்று செல்ல போகும் ஆலயம் தேவநாத சுவாமி ஆலயம். எங்கிருக்கிறது தெரியுமா? கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் ஔஷதகிரி மூலிகை மலையின் உச்சியில் இருக்கிறது. ஹயக்ரீவருக்கு தமிழகத்திலேயே முதன் முதலில் அமைந்த தலம் இது. வேதங்களை மீட்க மகாவிஷ்ணு எடுத்த குதிரை முக பெருமாள் அவதாரம்தான் ஹயக்ரீவர் அவதாரம். ஞானத்தின் திருவடிவம், கல்விக்கடவுள், வேதாந்த தீசிகர், தனக்கு ஞானம் வேண்டி இந்த

மலையின் மேல் கருட பகவானை நோக்கி தவம் இருந்தார். அவருக்கு கருட பகவான் காட்சி தந்து ஞானத்துக்கு அதிபதியான ஹயக்ரீவர் மந்திரத்தை உபதேசித்து அவரை பூஜிக்க சொன்னார். ஹயக்ரீவரும் அருள் செய்யவே வேதாந்த தேசிகன் இறைவன் அருளால் நவரத்ன மாலை, மும்மணிக்கோவை என தமிழ் நூல்களை எழுதினார். அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்தான் ஆலயத்தில் அருள் செய்யும் ஸ்ரீலட்சுமி ஹயக்ரீவர் என்கிறது

0: ஆலயத்தில் கொடுக்கப்படும் லட்சுமி தீர்த்தம் தெய்வீகம். வேதாந்த தேசிகர் ஆராதனை செய்த தீர்த்தம் அது. மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டு அதை ஹயக்ரீவருக்கு ஆராதனை செய்து தீர்த்தமாக கொடுக்கப்படுகிறது. கிழக்கு நோக்கி ஐந்து நிலை ராஜகோபுரம், கொடிமரம், பலிப்பீடம், கருடாழ்வார் பார்க்கலாம். ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற திருக்கோலத்தில் பஞ்சாயுதங்களை கரங்களில் ஏந்தி மார்பில் சாலக்கிராம மாலை அணிந்து அழகு நம்பியாக கருவறையில் காட்சி தருகிறார். உற்சவருக்கு தேவநாதன் என்று பெயர். பிருகு முனிவரின் மகளாக பொற்றாமரையில் பிறந்து இறைவனை மணந்தாள் மகாலட்சுமி தாயார். ஹேமாம் புஜநாயகி என்று தாயாருக்கு திருநாமம். ஒருமுறை பரந்தாமனின் தாகம் தீர்க்க கருடன் விராஜ நதியையும் ஆதிசீஷன் கங்கை நதியையும் இத்தலத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஆதிசீஷன் பாதாளத்திலிருந்து கொண்டு வந்த சேஷ தீர்த்தம் தாயார் சந்நிதிக்கு முன்னால் கிணறு வடிவில் அமைந்திருக்கிறது. கருடன் கொண்டு வந்த தீர்த்தம் கருட நதியாக ஆலயத்திற்கு மேற்கில் இன்று மோடிக்கொண்டிருக்கிறது. அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி சென்றபோது அதிலிருந்து ஒரு பகுதி இங்கே விழுந்து சிறு குஞ்சாக நிலைத்தது. மருத்துவ மலை என்று பெயர் பெற்றது. உற்சவர் மூவராகிய ஒருவன் என்று அழைக்கப்படுகிறார். மனித உடலும் குதிரை தலையும் கொண்டவராக பிரகாசமான வெண்மை நிறத்தோடு வெண்ணிற ஆடைகளோடு வெண்தாமரை மீது அமர்ந்தவராக அருள் செய்கிறார். ஹயக்ரீவரின் உக்ரம் தனிக்கு அன்னை அருகில் வர அவரை தன் மடியால் அமர்த்தி கொண்டதால் லட்சுமி ஹயக்ரீவர் என்று திருநாமம். வேதத்தை மீட்ட பெருமாள் என்பதால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க அருள் செய்கிறார். கல்வி கடவுளான சரஸ்வதிக்கு அருள் செய்தவர் ஞானத்தின் அதிபதி ஹயக்ரீவர். சமீபத்தில் தான் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. சன்னிதிகள் எல்லாம் அப்படி ஒரு பளபளப்பு. விதவிதமான வண்ணங்களில் ஓவியங்கள் பரவசம் தருகிறது. திருப்பதியில் வேண்டிக் கொண்டு அங்கு செய்யும் பிரார்த்தனைகளை இங்கே செய்யலாம். தேவநாத சுவாமியும் லட்சுமி ஹயக்ரீவரும் நம் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயிலை தரிசித்தோம் என்று
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: அம்மன் TRY TMT கம்பிகள்
4: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT.
5: அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம்.
7: இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: விவரங்களுக்கு 9524936156.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
8: எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
9: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை.
10: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
2: வழங்கும் வசந்த விடியல்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
5: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
8: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
7: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
8: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
8: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
9: UGC அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. UPSC, TNPSC போன்ற தேர்வுகளுக்கான பயிற்சி, விடுதி மற்றும் பேருந்து வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனம். PSG College of Education, சங்ககிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு சாலை, சங்ககிரி. தொடர்புக்கு 9842949255, 9865855300.
10: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
11: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
10: தொடர்புக்கு 9500252728.
12: கொடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
13: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
14: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை,
15: வழங்கும் மனதோடு ராகம்.
16: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
17: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன். வைக்கிங்
18: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
7: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
6: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
7: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
7: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
8: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர். ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
9: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
10: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
11: தொடர்புக்கு 9524936156.
12: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
13: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
12: தொடர்புக்கு 9500252728.
14: கொடைப்பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
15: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
16: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
17: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
18: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை,
19: வழங்கும் மனதோடு ராகம்.
20: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
21: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன்தான் அவன் வைக்கிங்.
22: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
23: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
24: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: தேனிப்பூந்தல் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான பாப்பா வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம், சிரிச்சிட்டே இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்க பேர் என்ன சொல்லும்?
1: என் பேர் விஜய் சாதனாஸ்ரீ சார்.
0: சாதனாஸ்ரீ, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: சங்ககிரி இருந்து வரேன் சார்.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஸ்ரீ வித்யாசாகர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேங்க சார்.
0: ஓ, அங்க படிக்கிறீங்களா? அங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 5th A1 சார்.
0: இப்போ நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: வேலுநாச்சியார் பத்தி சொல்ல போறேங்க சார்.
0: உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: எங்க டாடி இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க சார்.
0: ஓ சரி சரி. தம்பி பேர் என்ன?
1: விஜய் தணிகன் சார்.
0: தணிகன் தம்பி என்ன பண்றாங்க
1: சார்? சின்ன குழந்தைங்க சார்.
0: தங்கச்சி பேரு
1: சார்? விஜய் மிதுனாஸ்ரீ சார்.
0: மிதுனாஸ்ரீ என்ன பண்றாங்க?
1: UKG A1 ல படிக்கிறாங்க சார்.
0: ஓ, அப்பா பேர் என்ன?

0: வெங்கடாஜலம் சார்.
1: அம்மா பேரு?
0: ஜீவிதா சார்.
1: ஜீவிதா மேம் என்ன பண்றாங்க?
0: பியூட்டிஷியன் சார்.
1: ஓ சரி சரி. அப்ப என்ன பண்றாங்க?
0: பேங்க்ல மேனேஜரா வர்க் பண்றாங்க சார்.
1: ஓ சரி சரி. பேங்க்ல வேலை பாக்குறாங்க. நீங்க படிச்சு பெரிய ஆளானது, நீங்க என்ன ஆக போறீங்க?
0: நான் கலெக்டர் ஆக போறேன் சார்.
1: எங்க சொல்லுங்க.
0: ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார். தாய்மொழி ஆகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். சிலம்பம், குதிரையேற்றம், வாழ்போர், விற்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையர் கோவிலில் நடைபெற்ற போலில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயராய் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். மற்றும் அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது உதவி புரிந்தனர். மைசூரில் இருந்து ஐதர் அலி அனுப்பிய 5000 குதிரைப்படை வீரர்களுடன் தோள் கொடுத்து உதவினார். சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. வீரமங்கை வேலு நாச்சியார் படை 2 பிரிவுகளாக இருந்தது. ஆண்கள் படை பிரிவுக்கு மருது சகோதரர்களும், பெண் படை பிரிவுக்கு குலக்குயிலியும் தலைமை ஏற்றனர். காளையர் கோவிலில் வேலு நாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது. விஜயதசமி நாளன்று சிவகங்கை கோட்டைக்குள் காலடி எடுத்து வைத்தது வேலு நாச்சியாரின் பெண்கள் படை. பெண்கள் படையின் தலைவி குயிலி தம் உயிரை பணைய வைத்து தன் உடம்பில் தீ வைத்து கொண்டு ஆயுத கடைக்குள் சென்று தம் உயிரை நாட்டிற்காக கொடுத்தார். இறுதியில் வேலு நாச்சியார் படை வென்றது. வேலு நாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஐதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியும் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது. வீரமங்கை வேலு நாச்சியார் நாட்டின் சிங்க பெண்ணாக திகழ்ந்தார். வாழ்க பாரதம், வளர்க பாரதம், வந்தே மாதரம்.
1: சரி சரி. நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் மேலும் மேலும் சிறக்க கூடிய பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.
3: செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம், 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள மாதாந்திர பொருளாதார ஆய்வறிக்கையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பெரிய பொருளாதார நாடுகளில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலை போன்ற சவால்களுக்கு இடையே நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. நாட்டில் உள்ள முக்கிய தொழில்துறைகளின் செயல்பாடுகளில் சிறிய அளவிலான சரிவு ஏற்பட்ட போதிலும் உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி நடவடிக்கைகள் சீராக நடைபெற்று வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில்லறை பணவீக்க விகிதம் 3.4% இருப்பதாகவும், வங்கிக் கடன் வசதிகள் ஆண்டுதோறும் 17% வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக

0: மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 2021 தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் வலுவான ஒத்துழைப்பு காரணமாக இந்த குறிப்பிடத்தக்க சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 49.75% கணக்குகள் பெண்கள் பெயரில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் சுகாதார ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டு பாதுகாப்பான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு வழங்குவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். பருவமழை காலத்தில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். அரசு பணிகள் எவ்வித தொய்வுமின்றி சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் 31 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தையொட்டி நாடு முழுவதும் புகையிலை பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்தும் அதன் பாதிப்புகள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வை உருவாக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகையிலை ஒழிப்பு தினம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்ற சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் தேரடி திடலில் துவங்கி பயணியர் விடுதி வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் பதாகைகளை ஏந்தியபடியும் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பேரணியில் புகையிலை பொருளுக்கு எதிராகவும் போதைப் பொருளுக்கு எதிராகவும் விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரன், சேரன்மாதேவி உள்ளிட்ட பல்வேறு கிராமப் பகுதிகளில் உள்ள 10,265 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். கரீப் பருவ சாகுபடிக்கு உதவும் வகையில் June 1 முதல் October 2 வரை 124 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 3 இப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். ஆர்மேனிய நாட்டிற்கான ரஷ்ய தூதர் திரு செர்ஜய் கோபர்கினை அந்நாட்டு அரசு திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது. ரஷ்யாவில் உள்ள பல்வேறு எண்ணெய் கிடங்குகள் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. காங்கோவில் அரிய வகை எபோலா வைரஸ் பரவி வருவதையடுத்து மருத்துவ உதவிகள், சுகாதார வசதிகளை ஏற்பாடு செய்வதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் அந்நாட்டிற்கு சென்றுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் தூய்மை பராமரிப்பு அடிப்படை வசதிகளில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய மொபைல் செயலி தொடங்கப்பட்டுள்ளது. ஐஎஸ்ஐ அமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 8 நபர்களை தில்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு கைது செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், மின்வாரியம், பஞ்சாயத்து அலுவலகங்களில் மாநில அமைச்சர் திரு

மதன்ராஜ் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து அம்மாவட்ட போக்குவரத்து காவலர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் டெக்கத்லான் பிரிவில் இந்தியாவின் ராகுல் ஜாக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஸ்டிபிள் செஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கல் தங்கப்பதக்கம் வென்றார். உயரம் தாண்டுதலில் பசந்தும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கானும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ஆர்த்தி வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 தங்கம் 7 வெள்ளி 3 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கப்பட்டியலில் 2 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் இந்தியா 2வது இடத்தை பிடித்தது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் 73 கிலோ இடைப்பிரிவில் கரிமாவும் 43 கிலோ இடைப்பிரிவில் தீக்ஷாவும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். நிக்கிதா 49 கிலோ இடைப்பிரிவிலும் ஆந்திரா 65 கிலோ இடைப்பிரிவிலும் தனியா 53 கிலோ இடைப்பிரிவிலும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். பாலக், அனாமிகா, அக்ஷரா, சாக்ஷி, மன்யா ராஜ்புத், அனுஜ் ஆகியோர் தத்தமது பிரிவுகளில் வெண்கலப்பதக்கத்தை வென்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் அம்மன் TRY TMT கம்பிகள் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்
2: No guts, no glory.

0: கோடை பண்பலையின் 1.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: அம்மன் TRY TMT கம்பிகள்
2: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT.
3: அம்மன் TRY TMT கம்பிகள்.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
5: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: விவரங்களுக்கு 9524936156.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
6: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965239999.
7: புஷ்காரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
8: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
0: வழங்கிய வசந்த விடியல்.
9: நேயர்கள் இசையோடு இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5.

0: நாம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடக்கிறது ஒண்ணு அப்படின்ற இந்த வாக்கியம் ரெண்டு விதமான மனநிலைக்கு ஏத்த மாதிரி வேறு வேறு வகையில ஒத்து போகுங்க. அப்பாடா, ஒரு வழியா ஸ்கூல் நாளைக்கு ஆரம்பிச்சிருப்பா. கொஞ்ச நஞ்ச ஆட்டமா போட்டாங்க. 2 மாசம் வீட்டுல இருந்து வீட்டையே ரெண்டாக்கிட்டாங்க. நாளைக்கு காலையில ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு டாடா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாதான் எனக்கு பேரின்பமா இருக்கும் அப்படின்னு இந்த பெற்றோர்கள்லாம் நினைச்சிட்டு இருக்கிற வேலையில பள்ளிக்கூடங்கள் வரும் 4ஆம் தேதி திறக்கப்படும் அப்படின்ற செய்தியை கேட்டு நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னு வைங்களே, ஏய் மேக்ஸ் க்வெஸ்சன் பேப்பர்லாம் எழுதிட்டியாடி. ஏய் இல்லடி, நான் இன்னும் எழுதவே ஆரம்பிக்கல, நாளைக்கு வேற ஸ்கூலு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு பயந்துட்டு இருக்கவங்களுக்கு, ஏய் நியூஸ் பாத்தியாடி, 4ஆம் தேதிதான் ஸ்கூல்லாம், செம்ம ஜாலில. நாம ஒண்ணு நினைச்சோம் ஆனா நடந்தது வேற அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. ஆக இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எதையுமே நினைக்காம இருப்போங்க. நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு போயிட்டே இருந்தோம்னு வைங்களேன், எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இசை அதிர்வோட இனிய வேளையில் சுகமான காலையில் நான் இணைகிறேன் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. உற்சாகமான சந்தோஷமான காலை வணக்கம் நேர்களே.
1: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
2: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
1: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு.

கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளுக்கான அறிவிப்பு. கோடை வெயிலிலிருந்து பயிர்களை பாதுகாக்க கோடை மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்தும் வெப்பத்தை தாக்கும் ரகங்களை பயிர் செய்தும் பயிர் சுழற்சி செய்தும் நிலப்போர்வை அல்லது மூடாக்கு அமைத்தும் நிழல் வலைகள் அமைத்தும் கயோலின் 5% கரைசல் தெளித்தும் சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் அமைத்தும் பிங்க் பிக்மெண்ட் மெத்தலோட்ராபிக் 500 ml ஏக்கருக்கு தெளித்தும் கோடை வெயிலிலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவித்துள்ளார்.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

ஹலோ, இன்னும் நாலு நாள் நாங்க வீட்டுல செம்ம வைபா இருப்போங்க அப்படின்னு காத்தாடி போல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற குழந்தைங்க எல்லாம் இன்னும் நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலையில 8 மணிக்கு மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்காக வந்துருங்க. அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கோங்க, ஓகேவா? அதனால குட்டீஸ் என்ன பண்றீங்க, கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0452 இணைச்சுக்கிட்டு 24 24 24 அப்புறம் 24 24 26 அப்படின்ற எண்கள்ல வரலாம். இல்லக்கா இந்த லைன் பிஸியா இருக்கு அப்படின்னா 24 24 29 அப்புறம் 290 333 அப்படின்ற எண்கள்ல வரலாம். தவறாம வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய விருப்ப பாட்டை கேட்டு சும்மா ஜாலியா இருங்க, ஓகேவா? இன்னும் 4 டேஸ் இருக்கு, யார் யார் எந்தெந்த ஊருக்கு எல்லாம் போகலயே போயிட்டு வந்துருமா? சரி வாங்க, இப்ப திருச்செந்தூர் போயிட்டு வந்துருமா? வாங்க.

0: இப்படிலாம் நம்ம நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு ரொம்ப முக்கியமானது காசு மட்டும் இல்லைங்க, அதை விட ரொம்ப முக்கியமானது நம்மளோட ஆரோக்கியம் தாங்க. அதனால நம்மளோட உடம்ப முதல்ல நல்லா பாத்துக்கிட்டாதான் நம்ம நினைச்ச நேரத்துல நம்ம நினைச்ச இடத்துக்கு போகவாது முடியும். அப்ப நமக்கு ஒத்து வராத சில பழக்க வழக்கங்களை நம்ம நிப்பாட்டி ஆகணுங்க. அதுல ரொம்ப முக்கியமா தவிர்க்க வேண்டியது அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையிலைங்க. இந்த புகையிலையால நிறைய பேரோட வாழ்க்கை திசை மாறி போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு தாங்க இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி தர காத்திருக்குது தவிர்ப்போம் புகையிலையை அப்படின்ற தலைப்புல வரப்போகுதுங்க. உங்களுக்காக சிறப்பு விருந்தினராக வர காத்திருக்கிறாங்க திருச்சி நாகமங்கலம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை வல்லுநர் கோவிந்தராஜ் அவர்கள். அதனால நீங்க இப்ப புகையிலை பழக்கத்துல இருக்கிறீங்க, இல்ல இதுக்கு முன்னாடி நான் புகையிலை சாப்பிட்டு இருந்தேங்க அதனால எனக்கு புற்றுநோய் வந்துருச்சு அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி உங்களுடைய பல கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் தர காத்திருக்கிறாங்க. தவறாம இன்று காலை 9 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி கேளுங்க.
1: லைட்ஸ் கேமரா ரோலிங் மியூசிக்.

0: பண்பலை நேயர்களின் கவனத்திற்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தாயுமானவர் இல்லம் தேடி ரேஷன் திட்டத்தின் கீழ் 65 வயதிற்கு மேற்பட்டோரை மட்டும் கொண்ட குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வரும் 2 மற்றும் 3 தேதிகளில், அதாவது செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில், தங்களது வீட்டிற்கே தேடி வந்து நேரடியாக வாகனம் மூலம் குடிமை பொருட்கள் வழங்கப்படுகின்றது. எனவே 65 வயதிற்கு மேற்பட்டோரை மட்டும் கொண்ட குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரேஷன் பொருட்களை தங்களது வீட்டிலேயே பெற்று பயனடையுமாறு மாவட்ட நிர்வாகம் மற்றும் கூட்டுறவுத்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
1: கொடைக்கானலில் நடைபெற்று கொண்டிருக்கும் கோடை விழாவில் இன்று பரதம், நாட்டுப்புற நடனம் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன.
2: May 31 ப்ளூ மூன் டே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நிலா என்ன ப்ளூ கலர்லயா தெரியும்? இப்படி எல்லாம் நமக்கு சந்தேகம் வருது. இத அறிவியல் பூர்வமா தெளிவுபடுத்துறதுக்கு நம்மோட இணைகிறார்.
3: அனைவருக்கும் வணக்கம். பெங்களூரில் தலைமையிடமாக கொண்டுள்ள இந்திய வானியர் ஆய்வகத்தின் விஞ்ஞானியும் கொடைக்கானல் சூரிய ஆய்வகத்தின் மக்கள் தொடர்பு பொறுப்பாளருமான முனைவர் கிறிஸ்பின் கார்த்திக் பேசுகிறேன். 31 மே மாதம் ப்ளூ மூன் என்று அழைக்கப்படுகின்ற நிகழ்வு நடைபெறுகிறது. அதனுடைய அறிவியல் பின்புலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலருக்கும் இந்த நிலாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ப்ளூ மூன்றதுனால மூன் வந்து ப்ளூ கலரில் இருக்குன்றது கிடையாது. மாறாக ஒரே கேலண்டர் மந்தில் 2 ஃபுல் மூன் வந்திருந்தால் இட்ஸ் கால்ட் அஸ் ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்கணும்னா, வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் சொல்லுவாங்க. ஏதாவது எதிர்பாராத விதமாக ஒரு விருந்தாளி எப்பயோ ஒரு முறை நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள வந்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் சொல்லுவோம். ஸோ அதனோட மீனிங் இது தான், எப்பயாவது ஒரு முறை நம்மளுடைய கேலண்டர் மந்தில் ஒரு மாதத்துலேயே 2 ஃபுல் மூன் வந்தால் அதுக்கு பேர் ப்ளூ மூன்றது பேர். இப்போ உதாரண

0: இது பார்த்திங்கன்னா மே 1ஆம் தேதி ஃபுல் மூன், இப்போ 31ஆம் தேதியும் ஃபுல் மூன் தான். இது கடைசியாக எப்போ வந்ததுன்னு பார்த்திங்கன்னா 2023 ஆகஸ்ட் மாதம் வந்தது. இப்போது 2026 மே மாதம் வருது. அடுத்து 2028 டிசம்பர் மாதம் வரும். இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷங்கள்லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே 2.7 இயர்ஸ் அப்ராக்ஸிமேட்லி, ஒரு 2.5 to 3 இயர்ஸ் கேப்பில் வந்து இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகும்.
1: ஒரே மாதத்தில் 2 முழு நிலவு நாள், அதாவது பௌர்ணமி வருவதுதான் ப்ளூ மூன் டே என்று அழைக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டோம்.

0: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: குடிப்பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை,
6: வழங்கும் மனதோடு ராகம்.
7: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
10: இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி வலம் வரும் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுல ஏதாவது ஒரு நேருடைய தெரிவில பாடல்கள் இடம்பெறும் அப்படின்றதும் தெரியும். ஆனா அந்த நேயர் யாரு அப்படின்றதா உங்களுக்கு தெரியாது. அட அடாடா, என்ன ஒரு கண்டுபிடிப்புல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இன்னைக்கு என்ன தெரிவில பாடல்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் அந்த நேயர்? கரூர்ல இருந்து பூபதி அப்படின்ற நம்ம அன்பு நேயரோட தெரிவில தாங்க இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி வலம் வர காத்திருக்கிறது. எப்படிலாம் எழுதியிருக்காங்க, கவிதைகள்லாம் ஓகேவா, இல்ல சுமாரா, இல்ல சூப்பரா, இல்ல பாடல்கள்லாம் அதுக்கேத்த மாதிரி இருக்கா, இப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தவறாம 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி கேளுங்க, நானும் கேக்குறேன். 7:35 ஆயிடுச்சு, வாங்க காலேஜ் போயிட்டு வந்துடலாமா.

0: பயிற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கொடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆர்கேஜி நெய்
5: இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை,
7: வழங்கும் மனதோடு ராகம்.
8: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
9: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
11: வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
12: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
13: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
12: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
13: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
12: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
13: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
14: வணக்கம் அண்ணா. என்ன வழக்கம் போல மாடத்தில் நின்று வேடிக்கையா?

0: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள். ஆமாம் அமைச்சரே, அதை விட்டால் வேற என்ன வேலை இருக்கிறது? அமைச்சரே, அங்கே என்ன புகை வந்து கொண்டிருக்கிறது? ஓ, ஒருவேளை குளிர்காலம் தொடங்கி விட்டதோ? குளிர்கிறதே.
1: மன்னா, இது கொஞ்சம் ஓவராக இல்லை? புகையை பார்த்தவுடன் உங்களுக்கு பனி போல தோன்றுகிறது, உடனே குளிர்கிறதா? அது அந்த புகை இல்லை மன்னா, வேறு ஏதோ புகை போல தெரிகிறது.
0: ஓ, அதுவா? சரி விடுமையா, எவனோ ஒருவன் புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்றி கொண்டிருக்கிறான்.
1: அப்படியெல்லாம் விட முடியாது மன்னா. இன்று என்ன நாள்? நோ டொபாக்கோ டே, மே 31, புகையிலை எதிர்ப்பு நாள். இந்த ஒரு நாளிலாவது அவன் புகைப்பிடிக்காமல் இருக்க வேண்டுமா இல்லையா?
0: அமைச்சரே, இந்த ஒரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அவன் புகைப்பிடிக்காமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த புகையிலை எதிர்ப்பு நாளையே நாம் கடைபிடிக்கிறோம்.
1: நீங்கள் சொல்வதும் உண்மைதான் மன்னா, ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும், சுற்றுச்சூழலும் மாசடையாமல் இருக்கும்.
0: ஏன் அமைச்சரே, இந்த புகையிலையை பயன்படுத்துவதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்?
1: 99% பிரச்சனைகள் மட்டும்தான் வரும் அண்ணா. அவை என்னென்ன என்று நான் சொல்வதை விட மருத்துவர் கமலா செல்வராஜ் அவர்களே சொல்லுகிறார். இதை கேளுங்களேன்.
2: இதோட பக்க விளைவுகள் நிறைய இருக்கு. இப்ப இந்த ஹுக்கான வந்து காஷ்மீர்ல வந்து கோல்டா இருக்குன்னு சொல்லிட்டு சூடா ஒரு பானை மாதிரி இங்க பயத்துக்கிட்ட வச்சு இப்படி போத்தின்னு உட்கார்ந்து இருப்பாங்க. ஹீட், அது வந்து க்ரானிக் இரிட்டேஷன், ஸ்கின் கேன்சர் வரும். அதே மாதிரி சீக் கேன்சர் வரும். அதே மாதிரி டங் கேன்சர். அப்புறம் நம்ம டொபேக்கோ அப்படி முழுங்குறோம்ல, முழுங்குற இடத்துல உனக்கு லாரிங்ஸ், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டமக்கு, குடல், அவ்வளவு இடத்துலயும் எங்க வேணாலும் கேன்சர் வர சான்ஸ். இவ்வளவு கொடிய நோய் உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஹர்ப். சோ புகையில வந்து ரொம்ப அடிக்ஷன் தரக்கூடிய ஒரு இலை. அண்ட் இந்த டொபாக்கோ ஸ்மோக்கிங் வந்து பல உபாதைகள், ஸ்பெஷலி கேன்சர். 99.9% பாடியில எல்லா பார்ட்லயும் உங்களுக்கு கேன்சர் வரக்கூடிய ஒரு விஷ புகையிலை. அது பண்றவங்க வந்து அவங்க மட்டும் கஷ்டப்படுதில்ல, பக்கத்துல உள்ளவங்களுக்கும் ஈக்குவலே அஃபெக்ட் ஆகுது. எங்க ஸ்மோக் பண்ணினா பக்கத்துல உள்ளவங்களும் அந்த ஸ்மோக் எடுக்கிறதுனால பாசிவ் ஸ்மோக்கர்னு சொல்லுவோம். அந்த விதத்துல அவங்களை பாதிக்கும், அவங்களுக்கும் இதே எல்லா வியாதியும் வரக்கூடும். புகையிலை பிடிப்பதுனால இவ்வளவு உபாதைகள் இருக்கு, இவ்வளவு கெட்டது நடக்கிறது. நிறைய கவர்மெண்ட்லயும் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கூட போடுறாங்க, அதோட பக்க விளைவுகள் கேன்சர் வர்றது பயங்கரமா இருக்கு அந்த படம் பார்க்கவே. நீங்க ஸ்மோக் பண்றச்சு உங்க பக்கத்துல உள்ளவங்களும் ஈக்குவல் டு ஸ்மோக்கிங் மாதிரி தான்.
0: அருமையாக சொன்னார் அமைச்சர். தன்னையும் அழித்துக் கொண்டு சுற்றுச்சூழலையும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த புகையிலை பிரியர்கள்.
1: ஆமாம் அண்ணா, கட்டுப்பாடான வாழ்க்கை மகிழ்ச்சியை தருவதில்லை என்று, இதுதான் மகிழ்ச்சி என்று முடிவு செய்து சிலர் தெரிந்தும் சிலர் தெரியாமலும் தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த புகையிலை எதிர்ப்பு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது.
0: அமைச்சரே, நீங்கள் சொல்லுவதை கேட்கிற போது எனக்கு ஒரு கருத்தான நகைச்சுவை நினைவுக்கு வருகிறது. ஒரு புகையிலை வியாபாரி இப்படி வியாபாரம் செய்கிறான். இந்த புகையிலையை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களை நாய்களே துரத்தாது, உங்கள் வீட்டிற்கு திருடர்களே வரமாட்டார்கள், அவ்வளவு ஏன், உங்களுக்கு முதுமையே வராது என்று சொல்லி வியாபாரம் செய்திருக்கிறான் அமைச்சரே.
1: என்ன சொல்கிறீர்கள், புதுமையாக இருக்கிறதே, எப்படி சாத்தியம்?
0: இதை கேட்டு நிறைய பேர் வாங்கி சென்றிருக்கிறார்கள், ஆனால் ஒருவன் மட்டும் எப்படி என்று கேட்டிருக்கிறான். அவனுக்கு என்ன விடை சொல்லியிருக்கிறான்? புகையிலையை பயன்படுத்துபவர்களுக்கு சீக்கிரமாக முட்டி வலி வந்துவிடும். அப்படி முட்டி வலி வந்துவிட்டால் அவர்கள் ஒரு தடியை ஊன்றிதான் நடக்க வேண்டியிருக்கும். தடி கையிலே இருப்பதை கண்டால் எந்த நாயும் பக்கத்திலும் வராது, துரத்தவும் துரத்தாது என்று விளக்கம் சொன்னாராம்.
1: முதுமையே வராது என்று சொன்னாரு, அது எப்படி மன்னா?
0: ஆமாம் அமைச்சரே, புகைப்பழக்கம் உள்ளவன் இளமையிலேயே இயற்கை எய்து விடுவானே, பிறகு எப்படி அவனுக்கு முதுமை வரும்?
1: ஓ சரி சரி, ஆனால் வீட்டிற்கு திருடனே வரமாட்டான் என்று சொன்னீர்களே, அதுதான் பொருந்தவே இல்லையே மன்னா.
0: ஏன் அமைச்சரே, புகைப்பழக்கம் உள்ளவன் விடிய விடிய இரும்பிக் கொண்டே இருப்பான். இரும்பல் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிற வீட்டில் எப்படி திருடன் வருவான்? இப்போது பொருந்துகிறதா?
1: 100% பொருந்துகிறது மண்ணா.
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

0: தேடி வரும் பண்பலை கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லம் தேடி வரும் பண்பலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடப்பப்பா, இது கூட தெரியாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலைங்க. இல்லம் தேடி வரும் பண்பலை அப்படின்னா என்னங்க அப்படின்னு இப்போதான் முதல் முறையாக நம்மளோட வானொலி கேட்குறவங்கலாம் தவறாமல் பகல் 12 மணிக்கு கேளுங்க இல்லம் தேடி வரும் பண்பலை. அப்படி என்ன இருக்கும் அந்த இல்லம் தேடி வரும் பண்பலையில் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கேட்டு பாருங்க, அப்புறம் தெரியும்.
1: கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தனி அக்கறையுடன் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல்

0: கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
1: கொடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை,
6: வழங்கும் மனதோடு ராகம்.
7: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.
10: கொடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.
11: பனைமரத்துல உள்ள ஒரு சோறு இருக்கும், அதை எடுத்து வெட்டி அதுக்கு பொடி பண்ணி அதை அப்படியே காய வச்சு அதை இடிச்சு மாவா சளிச்சு களிக்குண்டு சாப்பிடுவாங்க.
10: இன்று பெரிய குளம் அகமலை மக்களோடு ஓர் சந்திப்பு.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: மே 31 லண்டனின் வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனையின் வடக்கு முனையில் அமைந்துள்ள மணிக்கூண்டு இதுவாகும்.
3: 4 பக்கங்கள் கொண்ட மணிக்கூண்டுகளுக்குள் உலகின் மிகப்பெரியது அதுவாகும்.
2: உலகின் 3வது மிகப்பெரிய மணிக்கூண்டு கோபுரம்.
3: இதன் பெருமையை அழகாய் சொல்லுவர் அவனி மாந்தர் யாவரும்.
2: பிபிசி வானொலி தொலைக்காட்சிகளில் சரியான கால அளவை சொல்வது இதன் மணி யோசை.
3: 150 ஆண்டுகளை கடந்தும் தொடர்ந்து நில்லாமல் ஒலி எழுப்புவது இதன் தனி யோசை.
2: 2 உலக போரில் ஜெர்மானிய படைகளை குண்டு வீச்சிலிருந்து தப்பிய பொக்கிஷம்.
3: எண்ணற்ற சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது ஆண்டுதோறும் தன் வசம்.
2: 1859
3: உலகின் மிகப்பெரிய மணிக்கூடு
2: பிக் பென் ஒலிக்க ஆரம்பித்த தினம் இன்று. புகழ்பெற்ற மேற்கத்திய இசை அறிஞர் இவர்.
3: ஜெர்மனியில் பிறந்து இளம் வயதிலேயே இசை ஆர்வம் கொண்டு வளர்ந்தவர்.
2: வாழ்நாள் முழுவதும் இசைக்கு புகழ்பெற்ற வியன்னாவில் வாழ்க்கை.
3: இசை பயிற்றுனராக இருந்து அதற்காய் தன்னையே அர்ப்பணித்த அருமை.
2: ஒத்தினை இசை எனப்படும் சிம்போனியின் தந்தை என போற்றப்பட்டவர்.
3: நால்வர் நரம்பிசை என்ற ஸ்ட்ரிங் கித்தாரின் தந்தை எனவும் பாராட்டு பெற்றவர்.
2: இசை மேதே மோட்சாரின் மிகச்சிறந்த நண்பர்.
3: பல்வேறு ராகங்களை படைத்து சிறந்த அன்பர்.
2: 1809
3: மிகச்சிறந்த மேற்கத்திய இசை அறிஞர்
2: ஜோசப் ஹெய்டன் நினைவு தினம் இன்று.
3: உலகில் மனித உயிர்களை கொன்றளிக்கும் 2வது காரணி புகையிலை.
2: பயன்படுத்தாதவரை உடலின் உறுப்புகளுக்கு என்றும் பகையிலை.
3: எத்தனை முன்னெச்சரிக்கைகள் பல்வேறு வழிகளில்.
2: அத்தனையும் மறந்துவிட்டு மொத்தமாய் விழுகின்றார் மரண குழிகளில்.
3: அபாயம் என்று அகிலம் முழுக்க வழங்கப்படுகின்றன அறிவுரைகள்.
2: அவை ஒன்றுமில்லாமல் போகின்றன சிலரின் தீய நெறிமுறைகள்.
3: மாற்றம் ஒன்று வேண்டுமென நினைத்தது உலக சுகாதார நிறுவனம்.
2: புகையிலை அரக்கனை அறவே ஒழித்திட நாடெங்கும் பல குழுக்கள் நியமனம்.
3: உருவானது ஒரு தினம்,
2: அது புகையிலை எதிர்ப்பு தினம்.
3: மனித உயிர்களை புகையிலையில் இருந்து காப்பதே இதன் நோக்கம்.
2: அதனால் புவி எங்கும் முழங்கிட தொடங்கின எண்ணற்ற வாசகம்.
3: ஆஸ்ட்ரே வித் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ்,
2: இது புகையிலை எதிர்ப்பு தின சின்னம்.
3: ஒட்டுமொத்தமாய் புகையிலை பயன்படுத்துவோரை மாற்று வழியில் அழைத்து வருவதே இந்த நாளின் எண்ணம்.
2: மே 31
3: உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று.
0: தமிழ் பணி செம்மல்,
4: தமிழ் மாமணி,
0: வள்ளல் சீதகாதி உட்பட
4: 11 விருதுகளுக்கு சொந்தக்காரன்.
0: தமிழ் அருவி என்னும் இலக்கிய இதழின் ஆசிரியராக பணியாற்றியவர்.
4: வரலாற்று பேரவைகள் பலவற்றில் உறுப்பினராக இருந்து பல விருதுகளை பெற்ற
0: ராமநாதபுரம்

0: உசைன் காதர் அம்மாள் இணையாருக்கு மகனாக தோன்றிய
1: வரலாற்று ஆய்வாளர்,
0: நூலாசிரியர்,
1: பதிப்பாளர்,
0: இதழாசிரியர்,
1: வானொலி வடிவ எழுத்தாளர்,
0: சமுதாய தொண்டர் என பன்முகம் கொண்ட
1: உசைன் முகமது கமால் நினைவு நாள்
0: இன்று
1: ஆண்டு
0: 2007. கேரள மாநிலம் தற்போதைய திருச்சூரில் பிறந்தவர்.
1: இவரின் தந்தை V.M. நாயர்
0: மாத்ருபூமி எனும் மலையாள நாளிதழ் நிறுவனத்தின் நிர்வாக ஆசிரியராக பணியாற்றினார்.
1: தாயார் நலபாத் பாலாமணி அம்மா புகழ்பெற்ற மலையாள கவிஞர்.
0: ஆங்கிலம்,
1: மலையாள மொழிகளில் ஏராளமான சிறுகதைகள்,
0: கவிதைகளை எழுதிய
1: கமலாதாஸ் என்ற இயற்பெயர் கொண்ட
0: சாகித்ய அகாதமி விருது பெற்ற
1: மலையாள எழுத்தாளர் கமலாதாஸ் மறைந்த நாள்
0: இன்று
1: ஆண்டு
0: 2009.
1: உலகின் மிகப்பெரிய ஆடம்பர பயணியர் நீராவி கப்பல்
0: RMS டைட்டானிக் வெள்ளோட்டம் விடப்பட்ட நாள்
1: என்று
0: ஆண்டு
1: 1911.
2: இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் புகழ்பெற்ற வழக்கறிஞருமானவர் மோகன் குமாரமங்கலம். பொதுவுடைமை கொள்கையின் மீது ஈர்ப்பு கொண்டவர். சென்னை மாகாண முன்னாள் முதல்வர் சுப்பராயன் ராதாபாய் தம்பதிக்கு மூன்றாவது மகனாக 1916 லண்டனில் பிறந்தவர். 1939 இந்தியா திரும்பிய அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற காலகட்டத்தில் மக்களின் போர் என்ற பொதுவுடைமை இதழின் ஆசிரியராக பணிபுரிந்தார். இந்திய சோவியத் பண்பாட்டு அமைப்பை உருவாக்கியவர். 1971 1973 வரை மத்திய அரசின் இரும்பு மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக பணியாற்றினார். புதுச்சேரி மக்களவை உறுப்பினராக 1972 தேர்ந்தெடுக்கப்பட்ட மோகன் குமாரமங்கலம் விமான விபத்தில் உயிரிழந்தார். அந்நாளின்றும் ஆண்டு 1973.
0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு வைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்

காலை நிகழ்ச்சியில பாடல்கள்லாம் கேட்டோம், தகவல்களும் கேட்டோம். நல்லா இருந்துச்சுலங்க இன்னைக்கு தகவல்கள்லாம். என்னப்பா எல்லா நாளுமே நல்லா தானே இருக்கும், அது என்ன இன்னைக்கு மட்டும் நல்லா இருக்கல அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்களா? வேற என்ன சொல்றேன்னு தெரியல, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். 7:55 ஆயிடுச்சு, என்ன வரப்போகுது? பாட்டு தாங்க வரப்போகுது. பாட்டை கேட்டுட்டு சந்தோஷமா இருங்க இன்னைக்கு நாள் முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு சுகமான காலை நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுகிறேன். சுகன்யா மாத்தாண்டப்பா பத்தி நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இன்னைக்கு கேட்கலாம் உங்கள் கூட பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் மனிதோடராக முன்பாக செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை இன்று எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: உங்களுடைய பண்பலை 100.5 மங்கள் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆர்கேஜி நெய்,
4: ஆஹா செம்ம வாசனை.
5: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: வழங்கும் மனதொடு ராகம்.
2: வணக்கம் நேர்களே, வணக்கம் குட்டீஸ். இன்னும் சில நாட்களில் பள்ளிகள் திறக்க போகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரையும் பார்க்க ரொம்பவே சந்தோஷத்தோட காத்துட்டு இருப்பீங்க, உண்மை தானே? அதே சந்தோஷத்தோட இப்போ கோடை எஃப்எம்மின் மனதூற்றாகும் நிகழ்ச்சியில் பேச தயாராக இருக்கீங்களா? அடடா, எவ்வளோ ஆவலாக இருக்காங்க பாருங்களேன். இன்றைக்கி மனதூற்றாகும் நிகழ்ச்சியில் ப்ரீ கேஜி படிக்கிற குழந்தைகள்லேருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கிற குழந்தைகள் மட்டும் கலந்துக்கணும். பெற்றோர்கள் இணைப்பை பிடிச்சி கொடுக்கலாம், அவங்க பேச உதவி செய்யலாம், ஆனால் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் பேச அடம் பிடிக்கக்கூடாது. சொல்லிட்டோம், இது வந்து தாழ்மையான வேண்டுகோள். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 24 24 24 24 24 26 24 24 29, இன்னொரு எண் கூட இருக்குது 290 333. மறக்காமல் கொடைக்கானலின் முன்னணிப்பா 0 4 5 4 2 சேர்த்துக்கணும். உங்களை சந்திக்க கனிமுத்தம் வந்தாச்சு. ஏதாவது ஃபில்லர் கொடுங்களே. யாரை முதல்ல சந்திக்க போகிறோம்? வணக்கம். இந்த யாரு பேச வந்திருக்கீங்க? ஹலோ, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? சொல்லலாமே.
3: அந்த அவ்வாறு
2: இதுக்கு பொருள் தெரியுமா மோனிஸ்க்கு?
3: தெரியாது.
2: தெரிஞ்சுக்கணும், தேடி பாருங்க. ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்னோம்னா நேரம் ஆயிரும். ஆமா, போயம் சொல்லி ஆரம்பிச்சிங்களா? நான் கூட ஆங்கிலத்தில் சொல்லுவீங்களா நினைச்சு பயந்துட்டோம். நன்றி. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: ஆண்டனி
2: வருதுங்க, கேளுங்க. நன்றி.
4: மன்னிக்க, என்ன மார்க்கடா? ஆண்டனிடா.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு குரு என்பவர் யாரு, அவருடைய சக்தி என்பது என்ன, சீடன் குரு ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற உறவு எப்படிப்பட்டது, பள்ளிக்கூடத்து ஆசிரியர் குரு என்ற ஸ்தானத்தை நிரப்ப முடியுமா, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி இருக்குது. இதுக்கெல்லாம் ஓஷோ வந்து குரு ஒரு கண்ணாடி அப்படிங்கிற புத்தகத்தில் ரொம்ப அழகான சில விளக்கங்கள் தந்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம தேடி படிக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம் பாருங்களேன். ஒரு மார்ஃபா அப்படிங்கிற ஒரு மனிதரை பற்றிய ஒரு கதை. அவர் நல்ல குரு தனக்கு வேணும் அப்படின்னு தேடிக்கிட்டே போகிறாரு. அப்படி போகும்போது ஒரு குருவிடத்தில் போய் அவர் சேருகிறார். நான் வந்து ஞானம் அடையணும், எனக்கு வித்தைகள்லாம் சித்திக்கணும், நீங்கள் எனக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு கேட்குறார். சரி, நீங்கள் இருந்துக்கோ, உனக்கு ஞானமெல்லாம் சித்திக்கும், கவலைப்படாத, நீங்கள் இரு அப்படின்னு குரு உத்தரவு கொடுக்குறார். அவர் இருக்கிறார் இருக்கிறார், ஆனால் அவருக்கு எந்த பாடமும் நடத்தலை, எந்த வகுப்பும் நடத்தலை. அப்போது சீடர் ஒரு நாள் வந்து கேட்கும்போது அவர் சொல்கிறாரு,

0: ஒன்றும் கவலைப்படாத, நீ எங்கிட்ட இருக்கிறல்ல, நீ ஒன்றும் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா வித்தையும் உனக்கு வந்துடும், எங்கள் மூலமாக உனக்கு கிடைச்சிடும், கவலைப்படாத அப்படின்னு ஒரு வாக்கு சொல்கிறார். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு போயிட்டார். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு மற்ற சிஷ்யர்கள்லாம் வந்து குரு கிட்ட சொல்கிறாங்க, குருவே ஒரு பெரிய ஆச்சரியம், என்ன இப்போ ஒரு அற்புதம் நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன, வாங்க வாங்க வாங்க, நீங்களே வந்து பாருங்கள் அப்படின்னு இந்த குருவை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அவர்கிட்ட வந்தார் ஒரு சிஷ்யர் மார்ஃபா. அவர் என்ன பண்ணுறாரு, தண்ணி மேலே நடந்து அந்த கரைக்கு போயிட்டுருக்கிறாரு, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு நீர் மேலேயே நடந்து அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறார். குரு ஆச்சரியமாக இப்படி பார்த்தார், என்னது இது, இந்த வித்தை இவனுக்கு யார் கற்றுக் கொடுத்துருப்பா, எப்படி இவன் இதை தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை. ஆனால் நம்ம மற்ற சிஷ்யர்களுக்கு மத்தியில் போய் இதெல்லாம் கேட்கக்கூடாது இல்லையா, அதனால் மற்றவங்களெலாம் சொன்னார், நீங்கள் போங்கடா அந்த பக்கம் போங்க போங்க, எனக்கு தெரியும் போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டு அந்த சீடரை கையை காமிச்சு கூப்பிட்டார். கிட்டக்க வந்தவுடனே அவர்கிட்ட கேட்டார், ஆமாம் இந்த வித்தை இதை நீ எப்படி படித்த, யார்கிட்ட போய் படித்த அப்படின்னு. நீங்கள் தான் எனக்கு குரு, நீங்கள் தான் சொன்னீங்களே உங்களை நான் வந்து குருவாக ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லா வித்தைகளும் சித்திக்கும் அப்படின்னு, நான் அந்த முயற்சியில் ஈடுபட்டேன், அது நடந்தது அப்படின்ன உடனே இவருக்கு ரொம்ப பெருமை. ஆ அப்படியா, ஆ வா இப்போ நம்ம ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு தண்ணியில் நடப்போம் அப்படின்னு அந்த சீடனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு தண்ணியில் நடக்க போகிறாரு. சீடர் நடக்கிறாரு, குரு உள்ள தண்ணிக்குள்ளே தொப்புன்னு விழுந்துட்டார். இப்போ அந்த சீடனே கேட்டான், என்ன குருவே உங்களுடைய அருளால் என்னால் நடக்க முடியுது, ஆனால் நீங்கள் நடக்கலை உள்ளே போய் விழுந்துட்டீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு. அப்போ அந்த குரு ஒரு உண்மையை கன்ஃபஸ் பண்ணுறார். என்ன சொல்கிறாரு, நான் நல்ல குருவும் இல்லை நல்ல சீடனும் இல்லை, ஆனால் நீ நல்ல சீடனாக இருந்து விட்டதால் உனக்கு ஒரு நல்ல குரு வேலை செய்து விட்டார் அப்படின்னு ஒரு பொன்மொழி சொல்கிறார். புரியலையே அப்படிங்கிறார், நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ நாலு புஸ்தகத்தை படித்தேன், நிறைய எனக்கு புகழ்கள் இதெல்லாம் வந்தது, நீ வந்து என்கிட்ட சிக்கனே, ஆனால் நான் சொன்னதை நீ 100% சின்சியராக பிடிச்சிட்ட, என்னென்னா குருவுடைய அனுகிரகம் இருந்தால் எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு குரு பக்தியை உனக்குள்ள நீ ஏற்படுத்தின, ஒரு அற்புதமான விளக்கத்தை இந்த இடத்துல ஓஷோ நமக்கு புரிய வைக்கிறார். அவர் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த குரு என்ன சொல்றார் பாருங்க, நான் படித்ததை அப்படியே ஒப்பிக்கும் ஒரு போதகன் மட்டுமே, நீ என்னையும் என் மனதையும் அளந்து பார்க்கவில்லை, ஆராய்ந்து பார்க்கவில்லை, நம்பினாய், என் மீது ஆழ்ந்து அன்பு வைத்தாய், உயர்ந்த குருவின் நிலைக்கு என்னை அழைத்து போனாய். ஒரு தாவர கொடி உளுத்து போன ஒரு மரத்தின் மீது படரும், அது மரத்தின் பலத்தை நம்பி படரவில்லை, வேரின் பலத்தை நம்பி படருகிறது. பியூட்டிஃபுல் வேர்ட். எப்படி எப்படி, தாவர கொடி உளுத்து போன மரத்தின் மீது படருகிறது, அது மரத்தின் பலத்தை நம்பி படரவில்லை, வேரின் பலத்தை நம்பி படருகிறது. அது மாதிரி சில சீடர்களுடைய அபரிமிதமான நம்பிக்கை அவர்களுக்கு பல அற்புதமான ஆற்றல்களை கொடுத்துருக்கும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்க முடியாது, இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிற அதிசயங்கள், அற்புதங்கள், ஆற்றல்கள் இவற்றையெல்லாம் நபர்களுடைய கணக்கை வச்சு நீங்கள் அளந்து பார்க்க முடியாது. சில பேருடைய அந்த மனம் என்ன நம்புகிறதோ அது அப்படியே பிரபஞ்சம் பேர் ஆற்றலாம் அவர்களுக்குள்ள பாய்ச்சும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெரிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
3: ஆர்கேஜி நெய்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
4: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
5: கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்
6: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ்.

0: முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: ஆர்கேஜி நெய்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில். ஹர்ஷமித்ரா மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி.
3: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
4: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
2: வழங்கும் வானவில், இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.

0: நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் உரையாடும்
1: மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியானது இன்று முற்பகல் 11 மணிக்கு,
0: அதனைத் தொடர்ந்து தமிழாக்கமும் இடம்பெறும்.
1: பிரதமர் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒலிபரப்பு இன்று 8 மணிக்கு.
0: பிரதமரின் மனதின் குரலை
1: கோடை பண்பலையிலும் கேட்கலாம்.

0: நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், ஹர்ஷமித்ரா மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சியின் வானவில், 9:30க்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் வானவில். உலக புகையிலை எதிர்ப்பு நாளை மேம்படுத்த இன்னைக்கான தலைப்பு, தவிர்க்க வேண்டும் புகையிலையை. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திருச்சி நாகமங்கலம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை வல்லுநர் ஜி கோவிந்தராஜ் அவர்கள். இப்போ மனதோடு ராகம் கேட்டுட்டு இருக்கோம், குட்டிச்சலங்களை சந்திச்சுட்டு இருக்கோம். வணக்கம்,
1: உற்சாகமான காலை வணக்கம் ஐயா.
0: அப்பா, எழுப்பி விட்டீங்க, யார் அது?
1: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரேல் கிராமத்தில் இருந்து தமிழச்சி பேசுறீங்க.
0: தமிழச்சி?
1: நிலவென்று அறிவுக்கு தோல் இன்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் தமிழங்கள் பிறவிக்கு தாய் இந்த தமிழங்கள் வளமிக்க முழமுற்ற தீ.
0: என்ன அவ்வளவுதானா?
1: ஆமாங்க.
0: தமிழச்சி, இப்ப எங்கிட்ட மட்டும் ஒரு ஆர்கெஸ்ட்ரா டீம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பாடின பாட்டுக்கு ஒரு 4/4 தாளம் கொடுத்துருப்போம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இன்னைக்கு செப்பு சந்தமல் இருக்கு தெரியுமா, 4 மணிக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க, அதுவும் வீரம் அந்த பொறி தட்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு நீங்க சொல்லும் போதேவும். அப்பா, இதுதான் வைபு போல தெரியுது. என்ன பாட்டு வேணும் தமிழச்சிக்கு?
1: யூத் படத்துல இருந்து மஞ்ச பாலூன்.
0: ஏய் மஞ்ச பாலூன், அதுவா? கேக்கலாம். நன்றி,
1: நன்றிங்க.
2: ஏ மஞ்ச பாலூன்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: அப்பப்பா, பெருசு! ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு
3: போதும்.
4: என்னன்னா கிலோமீட்டர் கணக்குல நடந்துட்டு இருக்கீங்க?
5: வெயிட்ட குறைக்க வேற என்ன பண்ண?
4: அட, May 29 இருந்து 31 வரை நடக்கிற நம்ம பிரீத்தி ஹாஸ்பிடலோட இலவச உடல் எடை குறைப்பு முகாம்ல கலந்துக்கோங்க. ரத்த கொழுப்பு, BMI, தைராய்டு, அப்டோமினல் ஸ்கேன், ரெட்டினோஸ்கோப்னு தேவைப்படுற எல்லா டெஸ்டையும் ஃப்ரீயா பண்றாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, ஈஸியா வெயிட்ட கம்மி பண்ணுங்க.
2: பிரீத்தி ஹாஸ்பிடல், புத்தங்குடி, மதுரை. முன்பதிவுக்கு கால் 8220782333.
6: ஆஹா, செம்ம வாசனை.
7: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
8: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
10: ஹர்ஷமித்ரா மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி.
11: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க.

0: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
1: வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்

சென்னை பண்பலை 100.5 நாளை முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பழைய பேருந்து நிலையம் எதிர்ப்புறம் பூங்காவில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரங்கா.

0: ஆர்கேஜி நெய்
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில். ஹர்ஷமித்ரா மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி.
2: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
3: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
1: வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
1: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
6: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
9: ஆர்கேஜி நெய்,
10: ஆஹா செம்ம வாசனை.
11: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
12: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்
1: வழங்கிய மனதோடு ராகம்.
2: கோடைப்பண்வெளி 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை எஃப்எம்ல மனதோடு ராகம் கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம். ரொம்ப நேரமா காத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, ஹாய்.
1: தேனி மாவட்டம் பிசிபட்டில் இந்த மகாதேவ்.
0: என்ன பேரு?
1: மகாதேவ்.
0: மாது?
1: மகாதேவ்.
0: மாதேவ்.
1: மகாதேவ்.
0: மகாதேவ். மகாதேவ், கோச்சுக்காதீங்க. மகாதேவ். ஆமாப்பா, இப்ப நிறைய பேர் வந்துதான் தம்பி எந்திரிங்க தம்பி. என்ன படிக்கிறீங்க? எந்த கிளாஸ் போக போறீங்க? எங்க படிக்கிறீங்க?
1: பழனி அப்பா.
0: அது எங்க இருக்கு? பக்கத்துல தான் இருக்கா அப்ப ஸ்கூல்?
1: ஆமா.
0: எதுல போவீங்க? என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? எத்தனை திருக்குறள் சொல்ல போறீங்க? பொருள் தெரியுமா அதுக்கெல்லாம்? எங்க அஞ்சு குறளுக்குமே பொருள் தெரியுமா? ஆஹா, ஏய் நீங்களாம் சாட்சிப்பா, சொல்ல போறாங்க. சொல்லுங்க.
1: நன்றி மனப்பாரு நன்று.
0: மனப்பதா?
1: நன்று அல்லல, அன்றே மனப்பாரு நன்று.
0: ஆமாமா.
1: செல்வத்தூர் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்தூர் எல்லாம் தலை.
0: சரி, இருக்கட்டும். அப்புறம்
1: தீனா

0: உள்ளாரும்
1: ஆ
0: ஆகாரே
1: ஆமாம்,
0: நாவினால் சுட்டவரே.
1: கவனமாக பேசுங்க. அப்புறம்
0: எப்போரும் யாராவது கேட்கணும், அப்போரு மெய்ப்பொருள் காட்பரு அறிவு.
1: ஆமாம், மறந்துடக்கூடாது. அப்புறம்
0: குளநீதி யாழி நீந்தி
1: ஆகா,
0: நம்ப
1: அப்படி சொல்லியா?
0: சமக்கல் மலையை சொல் கேளாடா.
1: இந்த குரல் தான் பொருந்தும் போல மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்கு. ஆ, வேறு இன்னும் எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா? அஞ்சு சொல்லிட்டீங்க. சரிம்மா, இன்னும் இருக்கா? இன்னைக்கு அவ்வளோதான். வேற ஏதாவது எடுத்து சொல்லுங்க. பெற்றோர்கள் பக்கத்தில் இருக்கீங்க இல்லையா? சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப அழகாக பேசுனீங்க. அதுவும் உங்கள் குரல் கேட்டால் மெய் மறந்து உட்கார வேண்டியதாக இருக்கு. ம், உலகத்தையும் மறக்கணுங்க. என்ன பாடல் வேணும்?
0: கூலி பாடத்துல
1: சொல்றாரு அண்ணா, கேக்குதா? சவுண்ட ஏத்துங்க. நன்றி.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: திருச்சி சாரதாஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
1: ஹர்ஷமித்ரா மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி.
3: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
4: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
1: வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
8: விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
1: ஹர்ஷமித்ரா மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி.
3: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
4: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
1: வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்மலை நூறுபுள்ளி ஐந்தில் சைபால்
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கம் சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
4: சங்கீத வித்வான்களில் பல வகை உண்டு. சில குறிப்பிட்ட ராகங்களை பாடுறதில் அவங்களுக்கு

0: திரும்ப வர்றதும் உண்டு. ஆனால் ஒருத்தர் இருந்தார், அவரால் ஒரு ராகத்துக்கே பெருமை வந்தது. அந்த ராகத்தை அவர் வாசித்து கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ராகம்னா தோடி ராகம். சரி, அந்த வித்வான் யாருன்னா, அவர் தான் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை பேராசிரியர் கல்கி. ஒரு சமயம் தம்முடைய பத்திரிகையில் எழுதினாராம், அதை அப்படியே படிக்கிறேன் கேளுங்களேன். ஆகா, ஸ்ரீ ராஜரத்னம் பிள்ளையின் தோடி ஆலாபனையை முதன் முதலில் கேட்டபோது அவருடைய கற்பனையை விட்டு தள்ளுங்கள், நம்முடைய மனதில் என்னென்ன இன்பமயமான கற்பனைகள் எல்லாம் உதித்தன. குழந்தை தாயிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், அன்னை குழந்தையிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், ரதியும் மன்மதனும் பேசிக்கொண்ட காதல் மொழிகளை கேட்டோம், முருகன் சிவபெருமான் செவிகுளிர மொழிந்த உபதேசத்தை கேட்டோம், கலைமகள் கவிஞனுக்கு அருளிய ஆசி மொழிகளை கேட்டோம், நாரத முனிவருடைய தம்பூரா சுருதியை கேட்டோம், ராவணன் தன் எலும்பை ஒடித்து வீணையாக செய்து வாசித்த கானத்தை கேட்டோம், கானப்பறவைகளின் கலகல ஒலியை கேட்டோம், கோலக்குயில்களின் குரல் இனிமையை கேட்டோம். இப்படிலாம் வந்து பேராசிரியர் கல்கி விமர்சனம் எழுதியிருக்கிறார் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய வாசிப்பை கேட்டுட்டு. டிஎன் ராஜரத்னம் பிள்ளை வந்து இறந்து போனார். அப்போது கவிஞர் கண்ணதாசன் எழுதினார், செவியனில் ஓடி எங்கள் சிந்தையில் ஓடி இந்த புவியெல்லாம் ஓடி நின்பார் பொங்கிய தோடி வேறிங்கு எவரிடம் போகும் ஐய இனியதை காப்பார் யாவர் அவிந்தனின் சடலத்தோடே அவிந்தது தோடிதானும் அப்படின்னு எழுதினாராம். அந்த அளவுக்கு அவருடைய தோடியை வந்து ரசித்தவர்கள் உண்டு. அதே மாதிரி தோடின்னா என்னன்னு தெரியாமலே அவரை ரசித்தவங்களும் அந்த காலத்தில் உண்டு. அதாவது ஒரு பெரிய சபையில் இவர் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறார், பாதியில் ஒரு பெரிய மனுஷன் உள்ளே வந்தார். அவர் உடம்புல பட்டு வேஷ்டி, ஜருகை, அங்கவஸ்திரம், வாயில் வெத்தலை, வாசனை புகையில, காதில் வைரக்கடுக்கன், கழுத்தில் தங்க சங்கிலி, கைவிரல் பூரா மோதிரம், கையில் ஒரு வெள்ளி வெத்தலை புட்டி, உதவிக்கு ரெண்டு பேர் பக்கத்தில், இவ்வளவு பந்தாவோடு வரார் கச்சேரி கேட்குறதுக்கு. இப்படி வந்தவர் முதல் வரிசையில் வந்து உட்கார்ந்தார். வித்வான் வாசித்து முடித்ததும் இவர் அவரை பார்த்து, ஐயா நீங்கள் தோடி வாசிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை கேட்குறதுக்காக தான் மெனக்கிட்டு வந்திருக்கிறேன், அதை வாசிங்களேன் அப்படின்னாராம் இந்த பெரியவர். ராஜரத்னம் பிள்ளைக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா இதுவரைக்கும் அவர் வாசிச்சுக்கிட்டு இருந்ததே அந்த தோடி ராகத்தை தான். அதை வாசித்து முடித்ததும் அதை வாசிங்களேன்னு இவர் கேட்குறார். அப்படின்னா இவரோட ஞானம் எப்படிப்பட்டது, இவ்வளவும் கேட்டுட்டு இப்படி கேட்குறாரே அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கிறார் ராஜரத்னம் பிள்ளை. உடனே என்ன பண்ணார் தெரியுமா, பக்கத்தில் ரொம்ப சாதுவாக சுருதி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு முதுகில் ஓங்கி ஒரு குத்து விட்டாராம். அவருக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு நம்மளை அடிக்கிறார் இவர், நம்மளை குத்துறாரு வித்வான்னு. அவர் அதிர்ச்சியால் இவர் நிமிர்ந்து பார்த்துருக்கார். அப்போ ராஜரத்னம் பிள்ளை சொன்னாராம், ஏயா ஐயா பெரிய மனுஷன், என்னுடைய பரம ரசிகர், தோடி ராகம் கேட்கணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறார், வந்து முத வரிசையில் உட்காந்துருக்கார். நீ இந்த சமயம் பார்த்து தோடி ராகம் வாசிக்கிற நாதஸ்வரத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியே, இப்போ ஐயாவுக்காக அந்த ராகத்தை நான் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் முதுகில் ஒரு அடி கொடுத்தாராம். அடி வாங்கினவருக்கே சிரிப்பு அடக்க முடியலையா.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: நடைபெறுகிறது கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
1: ஹர்ஷமித்ரா மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி.
3: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
4: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
1: வழங்கும் வானவில் இணைந்து வழங்கும்.

0: வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: நேரம் காலை 8:49. கொடைக்கானல் பண்பலையில் மனதோடு ராகம் கேட்டுட்டு இருக்கோம். சந்திக்கலாம்ல? வணக்கம். யார் அது? எங்கிருந்து பேசுறீங்க? எந்த மாவட்டம் கேட்டேன், குவிச்சுக்கிட்டீங்களா? பக்கத்துல யார் இருக்கிறது? வானொலி சத்தத்தை குறைச்சு வைக்க சொல்லுங்களேன். ஆமா, உங்க குரல் ரொம்ப இனிமையா இருக்கு. இங்க இருமா, உங்க குரல் ரொம்ப இனிமையா இருக்கு கேக்குறதுக்கு. என்னோட குரலை கேட்கும் போது தான் கொஞ்சம் தடுமாறுது. என்ன சொல்ல போறீங்க இந்த மனதோடு ராகத்துல? ராகம் பாட போறீங்க? ஆ, சின்ன சின்ன ஆசையா? ஆ, எங்களுக்கெல்லாம் பெரிய ஆசை இருக்கு, சொல்லுங்க. ஓ, வாத்தா, சரி. என்ன பண்ணுச்சு அந்த வாத்து? என்னங்க பல்லவி மாதிரி? ஓ, பல்லவியா, சரி. எப்போ சரண வருவீங்கன்னு தெரியல. ஆடுறாடா, ஜலதோஷம் முடிச்சுக்கிடுச்சா? மூக்கடைப்பா உங்களுக்கு. ஹலோ, என்னம்மா? சரி, ஊர் பக்கம் மழையா? ஒரு முடிவுக்கு அப்புறமா வாங்க. ஏதாவது பாட்டு ஏதாவது கேட்குற மாதிரி இருக்கா இல்ல? ஹலோ, சரிங்க. இப்போ தெரியுதாங்க கனிமுத்து எவ்வளோ சிரமப்படுற குழந்தைங்கிட்ட பேசும்போது. அப்போ சிரிக்க முதல்ல திட்டுறீங்க. நன்றி, உங்களுக்கான பாடல் வருது, கேளுங்கள்.

இதுவரைக்கும் குழந்தைகளை சந்திச்ச மகிழ்ச்சியில் மனதோடு ராகம் நிறைவுக்கு வந்தாச்சு. ரொம்ப அழகா பேசின குட்டீஸ்களுக்கும் தொடர்ந்து கோடை எஃப்எம் மோடு பயணிக்கும் நேர்களுக்கும் நன்றி. இன்னொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மனதோடராகும்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
2: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: ஹர்ஷமித்ரா மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி.
4: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
5: புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
4: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
6: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
5: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
4: மே 31 மாலை 4 முதல் 6 வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
7: வழங்கும் வானவில்
1: இணைந்து வழங்குவோர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
9: +2 முடிச்சிட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
8: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
10: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
11: வானலைகளோடு எண்ண அலைகளை இணைத்து இசையோடு இன்பம் தீட்டி மகிழும் இந்நீரும் கூடை பந்தலை 100.5 வானவில் இன்று தரவிருக்கும் தலைப்பு தவிர்க்க வேண்டும் புகையிலையை. தவிர்க்க வேண்டும் புகையிலையை சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திருச்சி நாகமங்கலம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை வல்லுநர் ஜி கோவிந்தராஜ் அவர்கள். உறவுகள் அழைக்கலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0445542 இணைத்து 24 24 24 24 24 26 மற்றும் 24 24 29 என்ற எண்களில் நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் ஜே பி ரமேஷ்குமார்.
12: நன்றிகள் பல சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. மறக்காத உறவுகளுக்கு மனம் கனிந்த அன்பின் வணக்கங்கள் நேயர்களே.

புகையில்லா உலகம் படைத்தால் பூமியின் உயிர்கள் எல்லாம் நலமுடன் இருக்கும். புகை இலை இல்லா உலகம் இருந்தால் மனித குலத்தின் உடலிற்கு பகையில்லை என்பது சாலச்சிறந்த மந்திரமாக இருக்கும். புகையிலையின் பயன்பாட்டினால் மனித இனம் பல்வேறு இன்னல்களுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. மனித இறப்புகளை தோற்றுவிக்கும் முக்கிய காரணிகளில் புகையிலை இரண்டாவது இடத்தில் இருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும். இதன் பயன்பாட்டினால் ஆண்டுதோறும் பல மில்லியன் மக்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள். இதனை பயன்படுத்துவோருக்கு மட்டும் இதன் பாதிப்பு இருப்பதில்லை, அதனை பயன்படுத்துவோருக்கு பக்கத்தில் இருப்போரும் மிகுதியாக பாதிப்பு அடைகிறார்கள். இன்று உலக புகையிலை எதிர்ப்பு நாள். இந்நாளிலே மேலும் சிறப்பாக நமது கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில்லில் தந்திருக்கும் தலைப்பு தவிர்க்க வேண்டும் புகையிலையை. சிறப்பு விருந்தினராக திருச்சி நாகமங்கலம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை வல்லுநர் மருத்துவர் ஜி கோவிந்தராஜ் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வழியே இணைந்திருக்கிறார். நமது சிறப்பு விருந்தினர் இதுவரை 5000 மேற்பட்ட புற்றுநோய் அறுவை சிகிச்சைகளை செய்து பல்வேறு மக்களின் வாழ்வை காப்பாற்றி இருக்கிறார். புற்றுநோய் அறுவை சிகிச்சை பற்றி இவர் தந்த ஆய்வுக் கட்டுரைக்காக சுந்தரம் பதக்கத்தினை அடைந்திருக்கிறார். சமத்துவ மாமணி, ராஜ கலைஞன், அருங்கலை சேவகர் என பல சிறப்புகளை பெற்றவர். புற்றுநோய் அறுவை சிகிச்சை துறையில் தங்கப்பதக்கம் பெற்றிருக்கும் இவர் தற்போது திருச்சி நாகமங்கலம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனையில் புற்றுநோய் அறுவை சிகிச்சை வல்லுநராக தனது சேவையை செய்து கொண்டு இருக்கிறார். புகையிலை சார்ந்து பல விழிப்புணர்வுகளை தந்து கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினரை இனிதே

0: வரவேற்கிறது நம் கோடை பண்பலை 100.5 நேச நேயர்களின் நெஞ்சார்ந்த வணக்கங்களோடு. அன்பின் காலை வணக்கங்கள் ஐயா.
1: கோடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
0: அந்த வணக்கத்தோடு ஐயாட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னென்னு கேள்விங்கன்னா, அந்த புகையிலையினால் மனிதனுக்கு இருக்கும் ஆபத்துக்கள் என்னென்னங்கய்யா?
1: ஓகே, புகையிலையினால் நமக்கு வந்து மிக முக்கியமானது வந்து புற்றுநோய். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதை தாண்டி 53 வகையான வியாதிகள் வந்து மனிதனை பாதிக்குது புகையிலையினால. பிரெயின் பாதிக்கப்படுது, ஹார்ட் பாதிக்கப்படுது, லங்ஸ் பாதிக்கப்படுது, நம்மளுடைய இரத்த குழாய்கள் பாதிக்கப்படுது, ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பெண்களுக்கு மலட்டுத்தன்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கருவில் இருக்கும் திசுக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது. இந்த மாதிரி 53 வகையான வியாதிகள் புகையிலையினால் ஏற்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
0: இந்த ஒரு மோசமான ஒரு விஷயத்தை வந்து மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறது ரொம்ப வருத்தத்தக்க விஷயமா இருக்கு. உங்களிடம் ஐயம் கேட்பதற்காக நேயர்கள் நிறைய பேர் காத்திருக்காங்க. இப்ப நேப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? மாற்று வழி என்ன பழகிட்டேன் நண்பர்களாலேயோ இல்ல பக்கத்துல இருக்கிறவங்களாலோ பழகிட்டேன், இதுக்கு மாற்று வழிதான் என்ன இருக்குது? இதுக்கு வந்து நீங்க இதே மாதிரி இளைஞர்களுக்கு என்ன அறிவுரை கொடுக்கறேன்னு சொல்லி அவர் கேட்டிருக்காருங்க.
1: இளைஞர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆண்டுக்கான தீம் கூட அதுதான், அன்மாஸ்கிங் த அப்பீல்னு உலக சுகாதார மையத்தால் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இளைஞர்கள் அடுத்த தலைமுறை பெரும்பாலும் அதுக்கு முந்தைய தலைமுறையை பார்த்து இமிட்டேட் பண்றாங்க, அந்த கவர்ச்சி அட்ராக்ஷன். இப்போ புகையிலை பற்றிய ஆபத்துகளை புரிஞ்சுக்கணும். அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு அட்ராக்டிவ் பொருளோ இல்லை கவர்ச்சிகரமான இல்ல மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிட்டாலே அந்த ஆபத்தான விஷயத்துக்குள்ள போக மாட்டாங்க. பட் ஏற்கனவே அந்த பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க ஒரு முறையான மருத்துவ ஆலோசனையோட அதுல இருந்து வெளியில வந்துட முடியும்.
0: சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்டு வந்து நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நண்பர்கள் என்ன பண்ணுறேன், ஒரு தடவை குடிச்சு பாடுறா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது வேற வழி இல்லாமல் குடிக்கிறதுக்கு தள்ளப்படுறோம். இந்த மாதிரி இந்த பியர் ப்ரெஷர் இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் என்னங்கயா பண்ணணும்?
1: ஆமாம், இப்போ இந்த பியர் ப்ரெஷர்னால ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, சும்மா ஜாலியாக தானே எடுக்கிறோம், ஒரு தடவை எடுத்தாக்கா நம்ம அதுலேருந்து அடிமையெல்லாம் ஆக மாட்டோம் அப்படின்னு தவறாக நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு மித், தவறான புரிதல். நிக்கோட்டின் அப்படிங்கிறது வந்து அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதாவது நம்ம அந்த கொக்கைன், அபின், பெத்தீன் அந்த மாதிரிலாம் பொருட்கள்லாம் அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இது எல்லாத்தையும் DSM-4 ஒரு கிளாசிஃபிகேஷன் கொடுப்போம். அதாவது அடிமைப்படுத்தக்கூடிய மருந்துகள் எவை எவை அப்படின்னு வகைப்படுத்தக்கூடிய ஒரு லிஸ்டில் நிக்கோட்டினும் சேர்க்கப்படுது. அப்போ நிக்கோட்டினுமே கஞ்சா, கொக்கைன், அபின் அந்த அளவுக்கு அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். நம்ம நினைக்கிற மாதிரி இது வந்து சாதாரண சிகரெட் தானே, இது ஒரு தடவை எடுக்கலாம், எப்பயாவது ரேராக தானே இல்லை ஒரு நாளைக்கு குடிக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆனால் அது வந்து அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நிக்கோட்டின் என்ன பண்ணுது, நம்ம பிரெயினில் போய் டோபமீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த டோபமீன் வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அப்போ பிரெயின் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக ஃபீல் ஆகுது. அப்போ அது திருப்பி அடுத்த வாட்டி பிரெயின் அதை கேட்கும், மறுபடியும் மறுபடியும் அந்த டோபமீன் சார்ஜ் இருக்கே இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ மீண்டும் மீண்டும் அந்த நிக்கோட்டின் எடுக்கணும். அது கால ஓட்டத்தில் எப்படின்னா, அந்த டோபமின் சர்ஜ் வந்து முதல் தடவை நம்ம நிக்கோட்டினை பயன்படுத்தும் போது வந்த அளவுக்கு வராது, அடுத்தடுத்து குறையும். அப்போ என்ன பண்ணும், இன்னும் அதிகமாக எடுத்துக்கோணும். அப்போ முதல் சிகரெட்டில் ஆரம்பித்து ஒரு நாளைக்கு 2 சிகரெட் 3 அப்புறம் 1 பாக்கெட் அப்படியே அடிமைப்படுத்த போடுவாங்க. அதுலேருந்து வெளியில் வர்றதும் ரொம்ப சிரமமாயிடும். இது ஆனால் இப்போ வெளியில் வரணும்னு நினைச்சாக்கா அதை வந்து நம்ம இமீடியட்டாக நிறுத்த முடியும். இது முழுவதும் மனது சார்ந்த ஒரு விஷயம் தான். இப்போ ஆல்கஹால் அடிக்ஷனில் கூட அந்த டி அடிக்ஷன்ங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து உடல் ரீதியான ஒரு தளர்ச்சி ஏற்படும், கையில் நடக்கும், மன ரீதியான ஒரு பதட்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் புகையிலை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. இது உடல் ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தாது, டக்குன்னு நிறுத்தினா கூட. இப்போ எங்கிட்ட ஒரு பேஷண்ட் இருக்காங்க, 40 வருடமாக வந்து புகையிலை பயன்படுத்திருக்கிறாரு, அவருக்கு வாயில் கேன்சர் வந்துருச்சு. கேன்சர் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நாள் நிறுத்திட்டார். அப்போ எப்படி அப்படி நிறுத்த முடியுது? இந்த பயம். அப்போ அந்த பயம் ஏன் இல்லை அப்படின்னா, மக்களுக்கு அலட்சியம். அலட்சியம் ஏன் வருதுன்னா, அதை பற்றி முழுமையான புரிதல் இல்லை, அறியாமல். அறியாமை அலட்சியத்தை கொண்டு போது அலட்சியம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த தவறான விஷயங்கள்ல அடிமையை உருவாக்குறது. அந்த பேஷண்ட் வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அவரை வர சொல்லியிருக்கோம். மற்ற இளைஞர்கள்

0: இளைஞர்களுக்கு சொல்றது. இளைஞர்கள் கிட்ட இந்த மாதிரி புகையிலை பயன்படுத்தி அதுல இருந்து மீண்டு வரவங்களையும் நாங்க வந்து முன்னுதாரணமா காமிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா சிகரெட் பிடிக்கிறவங்களை பாக்குறாங்க, அவங்க சினிமாக்கள்லயும் நிறைய வீடியோக்கள்லயும் அவங்க சினிமா பிடிக்கிறத ஒரு கவர்ச்சின்னு நினைக்கிறாங்க. அதுல பாதிக்கப்பட்ட புற்றுநோயாளிகளை இவங்க பாக்குறது இல்ல. அதை பற்றிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாதான் இந்த தலைமுறைக்கு அதை பத்தின ஒரு உண்மைத்தன்மையும் அதனுடைய பயமும் வரும்
1: அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லி இருக்கிறாங்க. ஒரு விடயம் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறது, இதனால வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது இது ஆணுக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை, பெண்ணுக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதுல உங்களுக்கு தெரியும். கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவில்லில். இப்பொழுது கேட்கலாம்.
2: கோடி பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
4: ஹர்ஷமித்ரா மருத்துவமனை நாகமங்கலம் திருச்சி.
5: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
6: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
7: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
5: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
3: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
8: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
10: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
11: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
8: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
10: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
12: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
13: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
14: வாவ்,
13: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
15: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
8: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
16: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
17: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
18: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
6: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
7: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
19: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள் கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
2: மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
0: இந்தியாவின்
1: மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்கள

0: பண்பங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
6: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
7: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
8: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
7: தொடர்புக்கு 9500252728.
9: பேச்சுக்காற்றில் ஒரு மூச்சுக்காற்று, அது நம் கோடை பண்பலையின் 1.5 வானவில். இன்றைய வண்ணமாக தவிர்க்க வேண்டும் புகையிலை. சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா, இந்த உலக புகையிலை எதிர்ப்பு நாள் எதற்காக கடைபிடிக்கப்படுகிறது? இந்த நாளில் எப்படியெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஐயா?
10: உலக புகையிலை எதிர்ப்பு தினம் May 31 ஒவ்வொரு ஆண்டும் உலக சுகாதார மையத்தால் அனுசரிக்கப்படுது. எதுக்காக அப்படின்னா, புகையிலை பற்றிய உண்மையான அந்த ஆபத்துகளை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனாலதான். இப்ப இந்த ஆண்டு அஷ்டமித்ரா மருத்துவமனை சார்பாக நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, குறிப்பா இது வந்து இந்த தீம் வந்து என்னன்னா, அன்மாஸ்கிங் த அப்பீல், அதாவது புகையிலை பற்றிய கவர்ச்சிய நம்ம அதை தோல் எடுத்து காமிச்சு அது அடியில இருக்கக்கூடிய ஆபத்தை வெளிக்கொண்டு வரணும் அடுத்த தலைமுறை. அதனால நாங்க என்ன யோசிச்சோம் அப்படின்னா, இளைய தலைமுறை கிட்ட அவங்க வாயாலே புகையிலை பற்றிய ஒரு விழிப்புணர்வு செய்தியை சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக ரீல் காம்படிஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க. அந்த ரீல் மூலம் அவங்க வந்து உண்மையிலே ரியல் ஹீரோவா இந்த சொசைட்டிக்கு ஏதாவது செய்ய முடியும்னு, அந்த வகையில ஒரு மிகப்பெரிய ரீல் காம்படிஷன் பண்ணோம். நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. 216 ரீல்கள் வந்திருக்கு. அதுக்கான அவார்டு ஃபங்க்ஷனும் இன்னைக்கு நாங்கள் வச்சிருக்கோம். இந்த மாதிரி அடுத்த தலைமுறைகிட்ட புகையிலை பற்றிய விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உலக சுகாதார மையத்தோடு இணைந்து நாங்களும் செயல்பட்டுருக்கோம்.
9: நல்ல விடயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர், வரும் நேரம் 9:22 வருக. வணக்கம்.
11: வணக்கம்.
9: வணக்கம். யார் பேசுறீங்க?
11: நாமக்கல் மாவட்டம் மருதுபட்டி.
9: வணக்கத்தோடு ஐயாட்ட உங்க கேள்வியை கேட்டுருங்க.
11: ஐயா வணக்கம். ஐயா
10: வணக்கம்.
11: அடிக்கிறான் புயல போறதால வந்து கை நடுக்க வருது, இதை நிறுத்தினா சரியாயிருமா அப்படிங்கிற கேள்வி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த புயல போறதுல வெத்தனை பார்க்க போடு ஒண்ணும் பண்ணாது அப்படிங்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை ஐயா சொல்லணும்னு கேட்டுக்கிறேன்.
10: ஓகே, இதை நிறுத்துறதுனால எந்த ஆபத்தும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நம்ம வந்து நிறுத்தினா இன்னும் அதிகமா நடுக்க வந்துருமோ, பாதிப்பு வந்துருமோன்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. அப்படி கிடையாது, நீங்க நிறுத்தினீங்கன்னா அதுல இருந்து இம்ப்ரூவ் ஆயிடும். பயப்படாம நீங்க அதை நிறுத்திடுங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு பழக்கத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு இன்னொரு தீய பழக்கத்துக்கு போயிடக்கூடாது. இது வந்து அந்த பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அந்த வானொலியிலிருந்து நெருப்புக்குள்ள விழுற மாதிரி. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சிகரெட் பழக்கத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு பாக்கு போட ஆரம்பிச்சு அது வந்து இந்த பான் மசாலா குட்கா அந்த மாதிரி போயிடுது. அது அதை விட ஆபத்தானது. அதனால வெத்தலை பாக்கு புகையிலையும் போட வேண்டாம், இந்த சிகரெட் பீடி சிகரெட் சொருட்டும் பிடிக்க வேண்டாம். ரெண்டுமே ஆபத்தானது தான்.
9: இப்ப பாத்தீங்கன்னா ஐயா, சில வந்து இந்த வண்டி ஓட்டக்கூடிய நண்பர்கள் இப்ப கூட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கப்ப கூட பாத்தீங்கன்னா, இந்த தூக்கம் முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மைக்குள்ள பாத்தீங்கன்னா, உதட்டு கடியில வச்சுக்கிறாங்க, நாக்கு கடியில வச்சுக்கிறாங்க, அங்க வச்சுக்கிறாங்க, இங்க வச்சுக்கிறாங்க. இது எவ்வளவு தவறான விஷயம்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவரான்னு நீங்கள் வந்து இந்த நேரத்துல ஒரு தலையில கொட்டி ஒரு அன்பா எங்களுக்கு என்னங்க சொல்ல விருப்பப்படுறீங்க?
10: கண்டிப்பா நிறைய பேர் டிரைவர்ஸ் தான் இது வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இரவு நேரங்கள்ல அவங்க அந்த பான் மசாலா வந்து வாய்க்குள்ள வச்சுட்டா தூக்கம் இல்லாம போக முடியும்னு தப்பா நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் பாதிப்படைந்து வராங்க எங்ககிட்ட. ஒருத்தர் வந்து ஒரு டிரைவர், அவர் வாயில பாக்கு வச்சு அடைச்சதுனால அப்படி வாய் வந்து இறுகிடுச்சு, இந்த ஜவ்வு வந்து இறுக்கமாயிடும். அது மியூகோசல் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப அந்த வாய் இறுக்கமாயிடுச்சுன்னா என்னன்னா, நாளடைவுல வாய் ஃப்ரீயா திறக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே வரும். அப்ப அப்படி இறுக்கமாகும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஜவ்வு பகுதியில புண்ணு வந்துடும். இது இவங்களுக்கு வாய் திறக்க முடியாதனால இவங்க

0: ஆரம்ப ஸ்டேஜில் கூட கண்டுபிடிக்க முடியாது. நாளடைவில் அதை அப்படியே அரிச்சு தாடையில ஓட்டை ஏற்படுத்தி தாடை எலும்பெல்லாம் அரிச்சிடும். அப்போ உள்ள இருக்கிற நாக்கு பல்லெல்லாம் வெளியில தெரிய ஆரம்பிக்கும். அது வழியா ரத்தம் வரும், கீழ் வரும், இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா சமயத்துல புழு கூட வச்சிரும். அந்த மாதிரி ரொம்ப மோசமா பாதிப்படைகிறவங்க எல்லாம் நாங்க பாக்குறோம் இந்த பான் மசாலானால. டிரைவர்ஸ் வந்து தவறா புரிஞ்சுக்கிறீங்க, இது போடுறதுனால தூக்கம் இல்லாம இருக்கும் அப்படின்னு நீங்க தவறா நினைச்சிருக்கீங்க. அது போடுற போது என்ன ஆகுதுன்னா நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா மூளை மந்தமாயிடும், சிந்திக்கும் திறன் போயிடும், உங்களால ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணி டிரைவ் பண்ண முடியாது. ரிஃப்ளெக்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, ஒரு திடீர்னு குறுக்க யாராவது வந்தா டக்குன்னு நம்ம பிரேக் போட்டோ அல்லது திருப்பி நிறுத்துறோம் பாருங்க, அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து குறைஞ்சிரும், நம்ம போய் மோதிடுவோம், ஆக்சிடென்ட்கான சான்சஸ் அதிகமாகிடும். இதை வந்து தவறா புரிஞ்சுக்க கூடாது.
1: தயவு செய்து புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளா வைத்து இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவில்லில் தவிர்த்திடுங்க என்று புகையிலேயே. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வாயில வச்சிருக்காங்க ஐயா, அந்த மாதிரி அதை வச்சு ஒரு தடவை வலி கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா தொடர்ந்து அதையே வச்சுக்கிட்டே இருக்காங்க ஐயா. அந்த மாதிரி வச்சிருக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வாய் புற்றுநோய் இந்த மாதிரி வரதுக்கான அறிகுறி இருக்குமாங்க ஐயா? அந்த கேள்வி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐயா, நிறையா குட்கா இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் அந்த மாதிரி போட ஆரம்பிக்கிறாங்க ஐயா, அந்த மாதிரி உள்ள பசங்களை பெற்றோர்கள் எப்படிங்க ஐயா கண்டுபிடிக்கிறது? இரண்டு கேள்விக்கு சொல்லுங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: ஓகே, இப்போ சொத்தப்பல்லுக்காக புகையிலை போட ஆரம்பிச்சோம்னா அப்படியே அதில் வந்து பழக்கம் ஆயிடுது, அடிமை ஆயிடுது. சொத்தப்பல்லு வந்து மருத்துவர்கிட்ட போயிட்டு பல் மருத்துவர்கிட்ட போய் அது சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது வெறுமனே வந்து புகையிலை போடுறதுனால சொத்தைப்பல் சரியாக போறது இல்லை, இன்னும் அதிகமாக தான் வரும், பிற பல்லுகளுக்கும் சொத்தையாயிடும். அது தற்காலிகமான ஒரு வலி நிவாரணம் தான் கொடுக்குது, அது ஒரு போதையை கொடுக்கறதுனால அந்த வலியை மறந்துடுறோம். இது வந்து ஒரு தற்காலிகமான தீர்வு தானே ஒழிய நிரந்தர தீர்வு கிடையாது, அது அடிமைப்படுத்திடும், பின்னாடி வாயில புற்றுநோய் வந்துடும். புகையிலை பயன்படுத்துகிற எல்லாருக்குமே வந்து புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, யாருமே வந்து தப்பிக்க முடியாது.
1: இதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்களாம் கூட இந்த காலத்தில் பயன்படுத்துகிறாங்க கேட்கும்போது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. இதை வந்து எப்படி வந்து பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் கண்டுபிடிக்க முடியும், அதை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து எப்படிங்க திருத்தி வந்து நல்வழிப்படுத்த முடியும்?
0: ஓகே, இப்போ இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கத்துலேருந்து இப்போ பாக்கு பழக்கத்துக்கு எல்லாருமே மாறிட்டு வராங்க. சிகரெட்னா கூட நமக்கு தெரிஞ்சிடும் வெளியில், ஆனால் இது வந்து தெரியறதில்ல. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வாயில போட்டுட்டு அப்படியே கிளாஸ்ல உட்காந்துடுறாங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமான விஷயமா தான் இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டே இருந்தா தாமாகவே அவங்க வந்து அதனுடைய தீமைகளை உணர்ந்து வெளியில வரணும். நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஃபேமிலியில பேரண்ட்ஸ் அப்படின்னா, அவங்களுடைய ட்ரெஸ்ல வந்து அந்த பாக்கெட்ஸ் இருக்கிறது அதை நம்ம பார்க்கலாம். தனிமையா அவங்க வந்து ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க, ஒரு இன்வர்டா உட்காந்துடுறாங்க, நம்ம கூட சகஜமா பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். அவங்களுடைய படிப்புல வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆயிட்டு வராங்க, மந்தமாயிட்டு வராங்க அப்படின்னா அது ஒரு அறிகுறியா இருக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் எச்சரிக்கையோட அவங்களோட அதிக நேரம் செலவு பண்ணா அதை பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி கண்டுபிடிச்சிட முடியும். ஒன்ஸ் அதை கண்டுபிடிச்சிட்டா அது அவங்களுக்கு முறையான ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். இப்போ புகையிலேருந்து வெளியில வர்றது கூட அவங்களை அடித்து திருத்த முடியாது, அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும், புரிய வச்சா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வெளியில்
1: வந்துருவாங்கன்னு ஐயா சொல்லி இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் கூட வந்து அவங்களோட பைகளை வந்து அப்பப்போ செக் பண்ணலாம்னு கூட ஒரு முறையை பயன்படுத்தலான்னு சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
9: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதல்.

0: ஆகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: என்னண்ணா கிலோமீட்டர் கணக்குல நடந்துட்டு இருக்கீங்க?
5: வெயிட்ட குறைக்க வேற என்ன பண்ண?
4: அட, May 29 இருந்து 31 வரை நடக்கிற நம்ம பிரீத்தி ஹாஸ்பிடலோட இலவச உடல் எடை குறைப்பு முகாம்ல கலந்துக்கோங்க. ரத்த கொழுப்பு, BMI, தைராய்டு, அப்டோமினல் ஸ்கேன், ரெட்டினோஸ்கோப்னு தேவைப்படுற எல்லா டெஸ்டையும் ஃப்ரீயா பண்றாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, ஈஸியா வெயிட் கம்மி பண்ணுங்க.
6: பிரீத்தி ஹாஸ்பிடல், புத்தங்குடி, மதுரை. முன்பதிவிற்கு கால் 8220782333.
7: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை

0: பிரீத்தி ஹாஸ்பிட்டலோட இலவச உடல் எடை குறைப்பு முகாம்ல கலந்துக்கோங்க. ரத்த கொழுப்பு, பிஎம்ஐ, தைராய்டு, அப்டோமினல் ஸ்கேன், ரெட்டினோஸ்கோப்னு தேவைப்படுற எல்லா டெஸ்டையும் ஃப்ரீயா பண்றாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, ஈஸியா வெயிட் கம்மி பண்ணுங்க.
1: பிரீத்தி ஹாஸ்பிட்டல், புத்தங்குடி, மதுரை. முன்பதிவுக்கு கால் 8220782333.
2: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை,
3: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
2: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை, தொடர்புக்கு 7448633313.
3: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழை.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.

0: Usha Sunflower Oil.
1: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் நல்வாழ்த்துக்கள்.
2: கோடி பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: கோஷர் சன்ஃப்ளவர் ஆயில்.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: ஹர்ஷமித்ரா மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி.
4: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
5: புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
4: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
6: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
5: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
4: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
7: வழங்கிய வானவில்
1: இணைந்து வழங்கியோ
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
8: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
10: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: அம்மன் TRY TMT கம்பிகள்
12: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT.
13: அம்மன் TRY TMT கம்பிகள்.
1: சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
14: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம்.
15: இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
14: விவரங்களுக்கு

0: புஷ்காரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
1: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
2: வழங்கும் வானவில்
3: நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் உரையாடும்
4: மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியானது இன்று முற்பகல் 11 மணிக்கு.
3: அதனைத் தொடர்ந்து தமிழாக்கமும் இடம்பெறும்.
4: பிரதமர் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒலிபரப்பு இன்று 8 மணிக்கு.
3: பிரதமரின் மனதின் குரலை
4: கோடை பண்பலையிலும் கேட்கலாம்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
8: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
9: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
8: தொடர்புக்கு 9500252728.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
10: அலைகளின் ஊடே கலைகளின் காவிய மொழியாம் நம் கோடை பண்பலையின் 1.5 இணைந்திருக்கிறோம். வானவெளியில் இன்றைய வண்ணமாக நாம் தந்திருப்பது தவிர்க்க வேண்டும் புகையிலேயே சிறப்பு விருந்தினராக திருச்சி நாகமங்கலம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை வல்லுநர் மருத்துவர் ஜி கோவிந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கும் இந்த நேரத்தில். ஐயா, இந்த புகை பிடிப்பவர்களால் புகை பிடிக்காதவர்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுகின்றன ஐயா?
11: இது வந்து பாசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்றோம் பொதுவா. புகைப்பிடிக்கிறவங்க வெளியிடக்கூடிய புகையினால கூட சுற்றி உள்ளவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம பொதுவா பாசிவ் ஸ்மோக்கிங்னா என்ன நினைக்கிறோம், பக்கத்துல இருக்கிறவங்க சிகரெட் குடிச்சா அந்த புகையை நம்ம சுவாசிக்கிறதுனால நமக்கு புற்றுநோய் வருதுன்னு நினைக்கிறோம். ஆனா இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, என்வாயன்மெண்டல் டொபாக்கோ ஸ்மோக் அப்படின்னு அதனுடைய வார்த்தையே உலக சுகாதார அமைப்பு மாற்றி அமைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம கண்ணு எதிரில யாரோ சிகரெட் பிடிக்கிறாங்க, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச புகையை உள்வாங்குறோம், அதனால பாதிப்பு ஏற்படுதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது அப்படி கிடையாது. ஒரு ஊர்ல கண்ணுக்கு தெரியாத இடத்துல யாரோ ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காருன்னா கூட அந்த புகை இந்த காற்று மண்டலத்துல கலந்து அதை சுவாசிக்கக்கூடிய எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படின்னா முழுவதும் யாருமே சிகரெட் பிடிக்காத ஒரு உலகம் இருந்தா மட்டும்தான் எல்லாருக்குமே அதுல பாதுகாப்பு. அதனால நான் தான் சிகரெட் பிடிக்கிறது இல்லையே, எனக்கு அதனால ஒன்றும் கிடையாது அப்படின்னு யாருமே நினைக்க முடியாது. எல்லாருக்குமே இதை எதிர்த்து பேசக்கூடிய கடமையும் உரிமையும் இருக்கு.
10: நிச்சயமா இருக்கு. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர், வரும் நேரம் 9:38 வருக. வணக்கம், வந்திருக்கீங்க. வணக்கம்மா, யாரு பேசுறீங்க? அன்பான வணக்கத்தோடு ஐயாட்ட கேள்வியை கேட்டுருங்க.
12: இப்ப பாத்தீங்கன்னா, பெண்களும் ஆண்களும் எல்லாமே வந்து அந்த கோயிலை நசுக்கி அந்த உரத்தை இழுத்து உள்ள வைக்கிறாங்க. ஆனா இது ஏன் இப்படி எல்லாம் செய்யறீங்க, இது நல்லது இல்ல கெட்டது அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க சொன்னாங்க, அவங்க சொல்றாங்க, இதை வச்சாதான் எங்களுக்கு சுறுசுறுப்பா இருக்குங்கிறாங்க. சுறுசுறுப்புக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்?
10: இது என்ன சம்பந்தம் கூட கேட்கலாம், என்ன வித்தியாசம் கேக்குறத கூட இதுக்கு நீங்க என்னங்க பதில் சொல்ல போறீங்க?
11: கரெக்டுங்க. இது சுறுசுறுப்புன்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மூளையில ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து இதனால் தூண்டப்படுது. நமக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் டோபமைன். நிக்கோட்டின் டொபாக்கோல இருக்கு. அந்த நிக்கோட்டின் என்ன பண்ணுது, நம்ம மூளையில இருந்த டோபமைனை செக்ரீட் பண்ணுது. அப்ப அவங்க சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இது இப்படியே இருந்ததுன்னா அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனா என்ன ஆகுதுன்னா, இந்த டோபமினோட ஒரு தன்மை என்ன அப்படின்னா, முதல் தடவை டோபமின் வர்றதுக்கும் அடுத்த வாட்டி டோபமின் வர்றதுக்கும் ஒரே அளவு நம்ம உடம்புல செக்ரீட் ஆகாது. அதே மாதிரி டோபமின் வந்துட்டு அது மறைஞ்சு போற டியூரேஷனும் ரொம்ப குறைஞ்சு. இப்ப முதல் தடவை நீங்க டோபமின் ஒரு நிக்கோட்டின் எடுக்கிறீங்க, ஒரு சிகரெட் பிடிக்கணும் பாக்கு யூஸ் பண்றீங்கன்னா ஒரு 1.5 hours அதனுடைய எஃபெக்ட் இருக்கு அப்படின்னா, அடுத்த வாட்டி அதே அளவு பாக்க பயன்படுத்தும் போது அது 10 நிமிஷமா குறைஞ்சிடும். முதல் தடவை கிடைச்ச அந்த மகிழ்ச்சியும் அந்த சுறுசுறுப்பும் இப்ப 2nd time கிடைக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் அதை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, இன்னும் கூடுதலா போட்டுப்பாங்க, இல்லைன்னா அடிக்கடி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் அடிமையில கொண்டு போய் விட்டுது. அந்த மாதிரி போக போக காலகட்டத்துல என்ன ஆகும், டோபமின் இது இல்லாம கொஞ்சம் கூட செக்ரெட்டா

0: மாட்டாங்க, அப்ப மந்தமாயிடுவாங்க. அது இல்லைன்னா மந்தமாயிடுவாங்க, அது போட்டாலும் அவங்களுக்கு சுறுசுறுப்பு கிடைக்காது. ஏன்னா டோபமின் மூளை வந்து அதுக்கு மந்தமாயிடும், அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆயிடும். இனிமேல் டோபமின் எவ்வளவு கொடுத்தாலும் மூளை சுறுசுறுப்பு ஆகாது, அந்த நிலைமைக்கு போயிடும். இது மூளையை பொறுத்த வரைக்கும். ஆனா அதே சமயத்துல அது பயன்படுத்தக்கூடிய அந்த வாய் ஜவ்வு என்ன ஆயிடும், அது கேன்சரால் பாதிக்கப்பட்டுரும், அப்ப உயிருக்கு ஆபத்தாயிடும்.
1: இப்ப சில நண்பர்களா சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இப்ப வந்து காலையில வந்து நான் ஒரு தம்ம போட்டாதான் வந்து காலை கடனை என்னால முடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சொல்ற நண்பர்கள் அது பழக்கமாக வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு மருத்துவ ரீதியா நீங்கள் தரக்கூடிய ஆலோசனை என்னங்கயா?
0: ஓகே, நாங்க என்ன பண்ணுவோம்னா, இது வந்து சைக்கோசோமேட்டிக்னு சொல்றோம், அதாவது உடல் ரீதியாவே மனம் வந்து அடிமையாகிடுது. அப்ப அவங்க என்னன்னா, சிகரெட் குடிச்சாதான் நமக்கு மோஷன் போகும் அப்படின்னு அவங்க மைண்ட் அதை பிக்ஸ் ஆயிடுது. அவங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், புகையிலை பழக்கத்திலிருந்து மீண்டு வரவங்களுக்கு ஈஸியா மோஷன் போறதுக்கு மருந்துகள் கொடுப்போம். ஸோ அவங்க வந்து அந்த காலை கடன் கழிக்கிறது வந்து சுலபமாக்கிட்டோம் அப்படின்னா புகையிலை சார்ந்துதான் அது இருக்கணும்னு அவசியம் இல்லை.
1: இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐயா. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க
2: சார்? வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: மதுரை மாவட்டம் திருமங்கலம் தலைவர் வாழ்நாய்க்குமரில் இருந்து பேசுறோம் சார்.
1: உங்க பேருங்க?
0: வணக்கம் சொல்லுங்க.
2: பேர் பெரிய இருப்பன் சார்.
1: பெரிய கருப்பு கேளுங்க.
2: சார் வணக்கம்.
0: வணக்கம் பெரிய கருப்பன் சார், சொல்லுங்க
2: சார். அந்த போட பழக்கம் இருக்கிறதுனால வந்து சார், இதயத்தை வந்து பாதிக்குமான்றது என்னுடைய கேள்வி சார்.
0: ஓகே, கண்டிப்பா பாதிக்குங்க. புகையிலை பழக்கம் வந்து, அது வந்து சிகரெட்டு தான் இல்லை, புகையிலை எந்த ரூபத்திலையுமே. ஏன்னா அதுல வந்து கிட்டத்தட்ட 7000 கெமிக்கல்ஸ் இருக்கு. இந்த 7000 கெமிக்கல்ஸும் நம்ம உடம்புல போய் ரத்தத்துல கலந்து ரத்தத்தை சர்க்குலேட் பண்றது எது, நம்ம இருதயம் தான். அப்ப நேரடியா அது இருதயத்தை போய் பாதிக்கும். இருதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படுத்தும், ஹார்ட் அட்டாக் வரும். அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய மற்ற ரத்த குழாய்களில், சிறு சிறு ரத்த குழாய்களை போய் அடைச்சிச்சுன்னா ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும். சமயத்துல கால் கட்டை வரல இருந்து அப்படியே கருக ஆரம்பிக்கும். நாங்க நிறைய வந்து காலையே கட் பண்ணி எடுத்துருவோம். அந்த அளவுக்கு அது வந்து புகையிலைனால இருதயத்து மேலையும் ரத்த குழாய்கள் மேலையும் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: பாதிப்பு ஏற்படும். அதாவது மருத்துவர் சொல்லியிருக்காங்க வந்து, ஒரு மனுஷனுக்கு வந்து புகையிலைனால வந்து 53 வகையான நோய்கள் வரும் என்று சொல்லி இருக்கிறார். தெரிந்து கொள்வோம், தெளிந்து கொள்வோம். பண்பலையில் இப்பொழுது கேட்கலாம்.
3: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
5: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
6: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
7: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
8: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கைராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: திருச்சி சாரதாஸ். ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
3: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
6: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
7: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
5: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
9: தொடர்புக்கு 9524936156.
10: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் அம்மன் TRY TMT கம்பிகள். சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
11: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை
10: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
12: மாற்றங்களின் மறுமொழி, ஏற்றங்களின் இதய ஒளி, பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவில்லில். இன்றைய வண்ணமாக நாம் தந்திருப்பது தவிர்க்க வேண்டும் புகையிலை. சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
13: வணக்கம் சார்.
12: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
13: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தத்தோட்டம் பெரியசாமி பேசுறேங்க.
12: கேளுங்கய்யா.
13: சார், 2 கேள்வி.
14: புகையிலைனால நம்மளுடைய ஆயுள் காலம் குறையதான் செய்யும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 53 வகை வியாதிகள் போது நம்மளுடைய உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகள், முக்கியமான உறுப்புகளான நுரையீரல், மூளை, இருதயம் இது பாதிக்கப்படும். அதனால அவங்களுடைய வாழ்நாள் குறையுது. ஒவ்வொரு சிகரெட்டும் நம்மளுடைய வாழ்நாளில் 8 நிமிஷத்தை குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 13 ஆண்டுகள் புகைப்பிடிப்பவருக்கும் புகைப்பிடிக்காதவருக்கும் ஒரு வித்தியாசம் ஒரு ஆவரேஜ் ஹியூமன் லைஃப்ல இருந்து. இதுல இருந்து மீண்டு வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல வந்து நாங்க 3 வகையான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஒன்னு வந்து கவுன்சிலிங், ஃபர்ஸ்ட் அதை பற்றிய ஒரு புரிதலும், அது ஏன் மீண்டு வரணுங்கிறது அவங்க மைண்டை புரிய வச்சாதான் அதுல இருந்து வெளியே வர முடியும். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மனம் சார்ந்த அடிக்ஷன். ரெண்டாவது என்ன பண்ணுவோம்னா, நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு கொடுப்போம். ரொம்ப சிவியர் அடிக்ஷன் இருக்கு அவங்களுக்கு, நிக்கோட்டின் கிரேவிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, நிக்கோட்டின் மட்டும் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் சூவிங் கம், டாக்ஸ் அந்த மாதிரி இருக்கு, அதை கொடுப்போம். ஆனா அதுவுமே வந்து தொடர்ந்து பயன்படுத்துறதுக்கு ஆபத்து தான். அதை நம்ம ஒரு கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட்டா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், ஒரு ஷார்ட் டேர்ம். அதுக்கப்புறம் மூணாவது, ரொம்ப சிவியரா அடிக்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மன ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில மாத்திரைகள், மூட் ஸ்டிமுலன்ஸ், ஆன்டி டிப்ரெசன்ஸ், அந்த மாதிரி ஒரு சில மருந்துகளை கொடுப்போம். அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து சிகரெட்டுக்கு டிபெண்ட் ஆகி மோஷன் சரியா போகல அப்படின்னா, அப்போ அதை எளிமைப்படுத்தக்கூடிய மருந்துகள், இந்த மாதிரி கூட ஒரு சில மருந்துகளையும் சேர்த்து கொடுக்கும்போது அவங்க அந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வர முடியும்.
12: இப்ப பாத்தீங்கன்னா இந்த புகையில பயன்படுத்துவோருக்கு இந்த மறுவாழ்வு மையங்கள்லாம் நிறைய இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இந்த மறுவாழ்வு மையங்கள்ல வந்து எத்தனை நாளைக்கு தங்கணும், எத்தனை நாளைக்குள்ள வந்து இந்த புகையில பயன்பாட்டுல இருந்து வெளியே வர முடியும், அதை அதுல இருந்து வெளியே வந்து வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா மற்றவங்களாம் வந்து நண்பர்களா சரி கொஞ்ச நேரம் கூடிடா அப்படின்லாம் சொல்லி தூண்டும் பொழுது நம்ம அதுல இருந்து எப்படிங்கயா வந்து தப்பிக்க முடியும்?
14: அதாவது நம்ம இந்த மது பழக்கத்துக்கு இருக்கக்கூடிய மாதிரி மறுவாழ்வு மையங்கள்ல அட்மிஷன் எல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது உடல் ரீதியா டிபெண்ட் கிடையாது. இது வந்து ஓபியாவே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நேரம் வந்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கவுன்சிலிங் இல்லைனா வந்து நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அல்லது ட்ரக்ஸ் மெடிசின், இந்த மாதிரி 3 வகையில எது அப்படிங்கிறத ஒரு மருத்துவ கண்காணிப்புல நம்ம கொடுத்தோம்னா அதுல இருந்து மீண்டு வந்துடலாம். ஆனா இது எல்லாமே எதுவுமே அவசியம் இல்லாம அவங்களோட பியோர் மைண்ட் கண்ட்ரோல்லே கூட அவங்க வெளியில வந்து

0: இது மருத்துவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கணும்னு கூட அவசியம் இல்லாது. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க மனம் சார்ந்த ஒரு விஷயம் தான்.
1: இதற்கு மக்கள் தெரிஞ்சுக்கணும். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: காற்றின் கயல் மொழியாம் நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில் நமக்காக தந்திருக்கும் தலைப்பு தவிர்க்க வேண்டும் புகையிலையை. சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பினேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்
7: ஐயா. வணக்கம் ஐயா.
1: யாருங்க ஐயா பேசுறீங்க?
7: நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி மாவட்டம் விளங்குளம் அண்ணாநகர்லேருந்து செல்வராஜுங்க.
1: வணக்கத்தோடு உங்க கேள்வி ஐயாட்ட கேளுங்க.
7: ஐயா, நான் வந்து ஒரு 25 வயசுல வந்து இந்த சீரட்டை பீடி எல்லாம் குடிச்சுட்டு ஒரு 30 வயசுல எல்லாத்தையும் தாண்டி வச்சுக்கா.
1: சரிங்க.
7: இப்ப வந்து வயசு எனக்கு 70 ஆகுதுங்கய்யா.
1: சரிங்க.
7: அந்த 35 வயசு 30 வயசு வேலை பாக்குற வேகம் என்கிட்ட இருக்குங்கய்யா. அதனுடைய ஆரோக்கியம் அதை விட்டது ஒரு பாடு நல்லா இருக்கிறாங்கய்யா.
1: சரிங்க.
7: என்னுடைய பேர பசங்கள்லாம் வந்து 27 ஒரு பையன் இருக்கான், 17 ஒரு பையன் இருக்கான், 27 ஒரு பையன் இருக்கா. இவங்கள்ட்ட எல்லாம் சொன்னாலும் எனக்கு கோபப்படுறாங்க ஐயா. அவங்களை எப்படியா நான்
1: திருத்துறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எப்படிங்க அந்த திருத்துறது பெரிய அந்த பசங்களை? ஏன்னா எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்காங்க, எதை சொன்னாலும் கோவப்படுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை என்னங்கயா பண்றது?
8: ஓகே, நாங்க என்ன பண்றோம்னா, அதனாலதான் இளைஞர்களை அதிகமா இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபடுத்துறோம். அவங்க வாயாலே சொல்ல வைக்கும் போது நம்ம போய் அறிவுரையே சொல்லிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களை ஈடுபடுத்தணும். இப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்கூல் காலேஜஸ்ல போயிட்டு புகையிலை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு மாணவர்கள்கிட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்துறோம். அதாவது பிங்க் கிராஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இது ப்ளூ கிராஸ் ரெட் கிராஸ் மாதிரி பிங்க் கிராஸ் புற்றுநோயை எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரு இயக்கம். இதை மாணவர்கள்கிட்ட பண்ணும்போது அவங்களை இன்வால்வ் பண்றோம். ஒரு விழிப்புணர்வு நடவடிக்கையா இருந்தாலும் சரி, இல்ல புற்றுநோய் பரிசோதனை முகாம்கள்ல, அது இந்த மாதிரி புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்ல அவங்களை பங்கேற்க வைக்கிறது. அதுக்கு அது தவிர நாங்க வந்து சைட் விசிட், அதாவது பள்ளி கல்லூரி மாணவர்களை புற்றுநோய் மருத்துவமனைக்கு வர வைக்கிறோம். அவங்க நேரா வந்து இங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய புற்றுநோயாளிகளை பார்க்கும் போதும் பழகும் போதும் அதனுடைய தீவிரத்தை ஆழமா புரிஞ்சுக்கிறாங்க. அதன் பிறகுதான் அந்த பழக்கத்துல இருந்து அவங்க அடிமையாகாம இருக்க முடியும்
1: சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்புடையர் யாரோ வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவெளியில். வணக்கம்.
9: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
9: சார், நாங்க திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சீனிவனத்துல இருந்து புஷ்பமலர் பேசுறேன்.
1: புஷ்பமலர் அம்மா கேளுங்க
9: சார். இப்போ குடிக்கிறாங்க வீட்டுல வந்து, ஃபுல்லா குடிக்கிறாருன்னா, இப்ப அவங்க குடிச்சு வேண்டாம் பரவாயில்ல, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் மனநிலை ரொம்ப பாதிக்கப்படுது சார்.
1: ஆமா, இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த வீட்டுல தம் அடிக்கிறவங்களாம் இருக்கிறத பாத்தீங்கன்னா மனநிலை ரொம்ப பாதிப்பா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அவங்க குடிச்சிடுறாங்க, வாட தாங்க முடிய மாட்டேங்குது, வீட்டுக்குள்ள புகை வருது, குழந்தைங்களுக்கு பிரச்சனையா இருக்கு.
9: வாட தாங்க முடிய மாட்டேங்குது விட சார், ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்றாங்க. அதை குடிச்சிட்டு வந்து ஏதாவது ஒண்ணு பேசுறது, சண்டை போடுறது, பிள்ளைகளை திட்டுறது,
1: இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல என்னங்கயா பண்ணலாம்னு சொல்லி நீங்க ஒரு மருத்துவரா எங்களை மாதிரி அந்த எங்களுக்கு சகோதரிகளுக்கு வந்து நீங்க ஒரு மன தைரியத்தை கொடுக்கணுங்க சொல்லுங்கய்யா.
8: அதாவது ஓகே, நான் வந்து ஒரு புற்றுநோய் மருத்துவருங்கிற முறையில அதனுடைய பாதிப்புகளை சொல்ல முடியும். இந்த பாதிப்பு ஏற்படுறதுனால அவங்களா பயந்து ஒரு விழிப்புணர்வு அடைந்து தான் வெளியே வர முடியும். இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு முறையான சிகிச்சைங்கிறது வந்து ஒரு மனநோய் மருத்துவரை போய் அணுகணும், அந்த கவுன்சிலிங் கொண்டு போகணும், சைக்கியாட்ரிஸ்டை மீட் பண்ணணும், அப்பதான் அதுல இருந்து மீண்டு வர முடியும்.
1: மீண்டு வர முடியும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா, உங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர், ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு சாதிக்கக்கூடிய இளைஞர் இருக்கார். அவர் வந்து தம்மு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, இந்த மாதிரி போதை பழக்கத்தில் வந்து அடிமையாக இருக்கார். அவர் முன்னாடி, அதாவது அவர் கண்ணு முன்னாடி பார்த்து இதெல்லாம் நீ செய்யப்பா, அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னால் என்ன அறிவுரை சொல்லுவீங்கயா?
8: புகையிலை பழக்கத்தை இப்போ இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, புகையிலை பழக்கம்ங்கிறது ஒரு அட்ராக்ஷன், கவர்ச்சி, அது ஒரு கெத்து அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது கண்டிப்பா அது புற்றுநோயில தான் கொண்டு போய் விட்டுடும். இதை எப்ப

0: அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னா என்னுடைய நோயாளிகளோட பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களுக்கு வியாதி வந்த பிறகு தான் புரியுறான். அப்போ நிறைய என்னுடைய நோயாளிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எனக்கு முன்னாடியே தெரியாது டாக்டர், அதாவது தெரியாதுன்னா புகையிலை வந்து புற்றுநோய் ஏற்படுத்தணும்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறோம், ஆனால் ஏன் இப்போ தெரியாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியறதில்ல. அப்போ நமக்கு வியாதி வந்தாதான் அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியுது. இப்போ இவங்க யாருக்கோ வரும் அப்படின்னு நினைக்காம, நமக்கெல்லாம் வராதுன்னு நினைக்காம, யாருக்கு வேணாலும் புகையிலைனால புற்றுநோய் வரும், அது நமக்கும் வரலாம் அப்படிங்கிற அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கணும்.
1: அதுதான்
0: பழக்கத்துல அடிமையாகாம இருக்க முடியும்.
1: எந்த ஒரு விஷயம் தனக்கு வராத வரைக்கும் அது வந்து ஒரு வேடிக்கை தான் அப்படின்றத வந்து மக்கள் எடுத்துக்கிறாங்க, அதுதான் உண்மை. இந்த உலக புகையிலை எதிர்ப்பு நாளான இன்று நிகழ்ச்சியின் நிறைவாக எங்கள் அனைவருக்கும் என்னென்னவெல்லாம் சொல்ல விருப்பப்படுகிறன்றத நல்ல ரத்ன சுருக்கமா சொல்லுங்க, நாங்கள் கேட்டுக்கிறோம்.
0: இன்னைக்கு வந்து உலக புகையிலை எதிர்ப்பு தினம். இந்த தினத்தன்னைக்கு நான் என்ன வேண்டுகோள் வைக்கிறேன் மக்கள்கிட்ட அப்படின்னா, ஒரு புற்றுநோய் மருத்துவருங்கிற முறையில டெய்லி நான் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்படாது, புகையிலையினால் வரக்கூடிய புற்றுநோயால் புற்றுநோயாளிகளை பார்க்கும்போது மனது கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது வந்து தடுக்கக்கூடிய ஒரு வியாதியில இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்களே. அப்போ ஒரு மருத்துவர் வந்து பாதிக்கப்பட்டு வரக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறவர் மட்டும் இல்லை, நல்லா இருக்கிறவங்களை நல்லபடியா காப்பாத்துறதும் ஒரு மருத்துவரோட வேலைதான். அதனால இந்த உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு புகையிலை பழக்கத்துக்கு நீங்க ஏற்கனவே அடிமையாக இருந்தீங்கன்னா இன்னையோட அதை விட்டுடுங்க. உடனடியாக விடுறதுனால உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எந்த பாதிப்பும் வராது. நீங்க மனதை திடப்படுத்திக்கிட்டு அதை விட்டுடணும், இது ஒண்ணு. இதுவரை பழக்கத்துக்கு இல்லை அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா, இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கவங்களை மீட்டெடுக்கிறதுக்கான உங்களால் ஆன முயற்சியை நீங்க உங்களை ஈடுபடுத்திக்கணும் இந்த தினத்துக்கு முன்னிட்டு. இதுதான் என்னுடைய வேண்டுகோள்.
1: வேண்டுகோளாக வைத்திருக்க இன்னொரு விஷயம் நான் கேட்கணும் ஆசைப்பட்றேங்க ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் வந்து சிகிச்சை எடுத்துக்கணும் வச்சுக்கணும்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணணும், அங்கே வந்து இந்த சிகிச்சை சார்ந்து என்னென்ன மாதிரியான சிகிச்சைகளை நீங்கள் கொடுக்குறீங்கய்யா?
0: ஓகே, ஹர்ஷமித்ரா மருத்துவமனை முழுவதும் ஒரு புற்றுநோயை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு மையம். இங்கே வந்து புற்றுநோய் அறுவை சிகிச்சை, கதிரியக்க சிகிச்சை, மருந்தியல் சிகிச்சைன்னு புற்றுநோய்க்கான அனைத்து அட்வான்ஸ்டு நிபுணர்களும் சிகிச்சை கருவிகளும் இருக்கு. புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ஒரு ஆலோசனை பெறணும்னா அவங்க யார் வேணாலும் வரலாம். ஏற்கனவே எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வேணும்னா கூட நம்ம கிட்ட வந்து வாங்கிக்கலாம். அந்த தொலைபேசி எண் வந்து 73 73 73.
1: ஐயா மெதுவா சொல்லுங்க, குறிச்சுக்கிறீங்க? 73 73 73 73
0: மூணு தடவை 73 1008
1: 1008 என் வேண்டுமாக
0: 73 73 1008.
1: இந்த எண்ணை குறித்து வச்சுருங்க. புகையிலை எதிர்ப்பு நாளில் இதுவரை நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக விளக்கம் தந்த உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கூறி உங்கள் பணி மேலும் சிறக்க வாழ்த்துகளையும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.
0: கோடை பண்பலைக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி.

0: நம்முடைய பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: அம்மன் TRY TMT கம்பிகள்
2: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT.
3: அம்மன் TRY TMT கம்பிகள்
0: சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம்.
5: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: விவரங்களுக்கு 9524936156.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை.
6: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
0: வழங்கிய வானவில்
7: வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் கே விக்ரமன் நாயர், அனீஷ். அழைப்புகள் அரங்கேற்றம் சரஸ்வதி, கிஷோர்குமார். கணினியின் கைவண்ணம் யுவபாலா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை இன்று எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

மகிழ்வான வணக்கம் நேர்களே. புதையுண்ட வரலாற்றுக்கு புத்துயிர் கொடுக்கும் தொல்லியல் துறை. அகிலத்தின் அனைத்து விடயங்களையும் தனக்குள் அடக்கியிருக்கும் தகவல் தொழில்நுட்பத்துறை. வியக்க வைக்கும் விடயங்களை ஆராய்ந்து கொண்டே இருக்கும் விண்வெளி துறை. புதிய புதிய நோய்கள் மருந்துகள் என புதிராக இயங்கிக் கொண்டே இருக்கும் மருத்துவத்துறை. சுவையரும்புகளின் சுதி கூட்டிக் கொண்டே இருக்கும் உணவுத்துறை. வலிமையின் அடையாளமாய் திகழ்ந்திடும் விளையாட்டுத்துறை. பயணங்களின் படிப்பினைகளை கொடுத்திடும் சுற்றுலாத்துறை என பல்துறைகளோடு வெற்றி பாதையில் பயணித்துக் கொண்டே இருக்கும் நம் பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பண்பலை வழியே பயணிக்கும் நேரமாக இது.

அழகு இந்தியா. என்னீர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்பதான் 2026 தொடங்குனது போல இருக்கு. ஆனா அதற்குள்ள 5 திங்கள்கள் நிறைவடைந்து விட்டன. 6வது திங்கள்ல அடியெடுத்து வைக்க நாமளும் பல்வேறு திட்டங்களோட நடைபோட்டு கொண்டிருக்கோம். காலச்சக்கரம் தன்னோட பணிய சிறப்பா செஞ்சுகிட்டே தாங்க இருக்கு. நம்முடைய குறிக்கோளை நோக்கிய பயணத்துல நாம எப்படி பயணிக்கிறோம் என்பத மீளாய்வு செய்து பார்க்கணும் என்பதா அவ்வப்போது நேரமும் காலமும் நமக்கு அறிவுறுத்தி கொண்டேதான் இருக்கின்றன. இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு நாம தள்ளி போடக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் தள்ளி கொண்டேதான் செல்கின்றனவே தவிர, அவை நம்முடைய வெற்றிய நாமளே தள்ளி போட வழிவகை செய்கிறது என்பத சிந்திச்சு பார்க்கணும். இந்த விடயத்தை நினைவூட்டிய கையோட இன்றைய வேதகீன்ய நிகழ்ச்சியில நாம என்ன அறிந்து கொள்ள இருக்கோம் என்பத தெரிந்து கொள்வோமா? 4 பக்கமும் நீரால சூழப்பட்ட நிலப்பகுதிய என்னன்னு சொல்லுவோம்? சத்தீஸ்கரோட சின்ன திபெத் என அழைக்கப்படக்கூடிய பகுதி எது? சிந்திங்க, சந்திக்கலாம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
7: பாரத நாட்டின் பண்பலை பார்வையாக இது வியத்தகு இந்தியா. நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய பயணம் எங்க அமைய இருக்கு என்பத குறிப்பு வினாவின் மூலமா கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட விடைய இப்ப நாம சரிபார்த்துக்கலாம். நம்ம எல்லாம் பல பேருக்கும் காத்துல மிதக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை இருக்கும். இன்னைக்கு கற்பனையா காத்துல சற்று நேரம் மிதந்துகிட்டு நாம இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி என்னென்ன விடயங்கள் இருக்கின்றன என்பதை உற்று நோக்குங்க. அங்க பாருங்களே, அந்த நிலத்தோற்றம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. சுற்றிலும் நீர், மையத்துல நிலப்பகுதி. இந்த நிலப்பகுதியை இணைக்கக்கூடிய ஒரு பாலம் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு தவளை வடிவ நிலப்பரப்ப நம்மளால பார்க்க முடியுது. இங்கு சில கூடாரங்கள் கூட அமைச்சிருக்கிறாங்க. பசுமையான செடிகள் ரொம்ப அழகா ஒரு பக்கம் இருக்கு. இடையிடையில வறண்ட நிலப்பகுதியும் இருக்கு. பல வண்டங்கள்ல இந்த பகுதி காட்சி அளிக்குது. இது என்ன, தீவு பகுதியா? ஏன்னா 4 பக்கங்கள்லயும் நீரால சூழப்பட்டிருக்கே. ஆமாங்க, மக்கு மக்கு. ஏய், என்னப்பா மக்குன்னு திட்டுறீங்க? அடட, உங்களை நான் திட்டலைங்க. சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய ஒரு நதி தீவுக்கு தான் இப்ப நாம வந்திருக்கோம். மெல்ல தீவுக்குள்ள இறங்கி இந்த பகுதியில என்னவெல்லாம் சிறப்பு இருக்கின்றன என்பதை பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த தீவு பகுதி பற்றி இந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சத்தீஸ்கர் மாநிலத்தோட பிலாஸ்பூர் மாவட்டத்துல அமைதியான சிவநாத் நதிக்கு அருகன்மையில அமைஞ்சிருக்க ஓர் அழகான தீவு தான் இப்ப நாம வந்திருக்க கூடிய மட்கு தீவு. மக்கு மக்குன்னு திட்டல இந்த பகுதியோட பெயர் மட்கு தீவு. இந்த தீவு தவளை வடிவத்துல அமைஞ்சிருக்கிறதால தான் இதற்கு மட்கு என பெயர் வந்ததா சொல்லப்படுது. எழில் மிகுந்த இந்த மட்கு தீவு ஏறத்தாழ 24 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டிருக்குதாங்க. இந்த தீவு அதன் பழமையான கோவில்கள் மற்றும் அவற்றின் வரலாற்று தொல்பொருள் முக்கியத்துவத்திற்காக புகழ்பெற்றது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த தீவுல வரலாற்றுக்கு

முந்தைய கற்கருவிகள், கல்வெட்டுகள் மற்றும் நாணயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை என நம்பப்படக்கூடிய கல்வெட்டுகளும் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு கல்வெட்டு பிராமிய எழுத்துலையும் மற்றொன்று சங்க எழுத்துலையும் இருந்ததா அறியப்படுது. இந்த மட்கொத்தீவுல சிவபெருமான், விநாயகர், சிவபார்வதி, நந்தி மற்றும் பல்வேறு தெய்வங்களோட பல பழமையான தனித்துவமான சிலைகள் இருக்கின்றன. இங்கு பழமையான மற்றும் புதிய கோவில்களும் நம்மளால பார்க்க முடியும். இவற்றிற்கு உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் வருவதாகவும் சொல்லப்படுது. மட்கொத்தீவு கேதார் தீர்த்தம் மற்றும் ஹரிஹர் கேத்திர கேதார் தீவு என பிரபலமா அறியப்படுகிறதாங்க. இந்த மட்கொத்தீவுல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் 19 கோவில்களை வெற்றிகரமா அகழ்வாராய்ச்சியில கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றனவா. இவற்றில 18 கோவில்கள் கிழக்கு நோக்கியும் நடுவுல இருக்கக்கூடிய கோவில் மட்டும் மேற்கு நோக்கியும் அமைந்துள்ளது. இந்த கோவில்களோட கட்டடக்கலை பாணியும் சிற்பங்களும் சிலைகளும் மகா கல்சூரிகளின் பாணியை ஒத்திருப்பதா நம்பப்படுது. இந்த தீவுல இன்னும் பல நினைவு சின்னங்களும் கலைப்பொருள்களும் கண்டறியப்பட வேண்டியிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த மட்கொத்தீவுல சிவராத்திரி மற்றும் அனுமன் ஜெயந்தி பண்டிகைகள் மிகுந்த பக்தியோடும் சிரத்தையோடும் கொண்டாடப்படுமாங்க. மேலும் பாஷ் பூர்ணிமா மாதத்துல 7 நாள்கள் நடைபெறும் திருவிழாவும் இங்கு சிறப்புன்னு சொல்றாங்க. எல்லாரும் அந்த பக்கமா போயிட்டு இருக்கீங்க. ஓஹோ, அந்த பெரிய கூடாரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கணுமா? வாங்க, இந்த பக்கமா படிக்கட்டுல ஏறி போகலாம். ஏய், என்னப்பா இது? சின்ன சின்ன கோவில்கள் போன்ற அமைப்புகள் நிறைய இருக்கின்றன. இதெல்லாம் அந்த காலத்திலேயே இப்படி கட்டியிருந்தாங்களா? அந்த காலத்து பொருள், ஆனா கட்டினது இந்த காலத்து ஆளு. என்ன சொன்னீங்க? அந்த காலத்து பொருள்கள், ஆனா கட்டினது இந்த காலத்து ஆளு. என்னப்பா சொல்றீங்க? மாப்பிள்ள அவரு அவர் போட்டிருக்க சட்டை என்னோடதுன்ற மாதிரி இருக்கு. அட, ஆமாங்க, இதை யார் வடிவமைச்சாங்க? இங்க இருக்கக்கூடிய கட்டுமானம் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிறனோ அப்படின்னா தொடர்ந்து கேளுங்க. நம்ம கோடை பண்பலின் 1.5.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு. கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
4: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
3: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
4: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
6: உடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், அம்மன் TRY TMT கம்பிகள், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் நல்வாழ்த்துக்கள்.
7: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
8: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
7: தொடர்புக்கு 9500252728.
9: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.
10: வரலாற்று துளிகளின் வான்வழி பயணமாக

இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய மட்கு தீவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மட்கு தீவு தளம் 20வது நூற்றாண்டின் பிற்பகுதியில கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த தளத்துல மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில பழைய கோவில்களின் சிதைவுகளும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த சிற்பங்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றனவா. இந்திய தொல்லியல் துறையின் ஓய்வு பெற்ற தொல்பொருள் ஆய்வாளரான அருண் சர்மா என்பவர் இந்த தளத்துல இருந்த பழைய கோவில்களை திட்டமிட்டு புனரமைத்து அதற்கு ஒரு புதிய தன்மையை வழங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டெடுக்கப்பட்ட பொருள்களை கொண்டு கல்நார் தகட்டின் கீழ் நேர்கோட்டில் ஒன்றின் பின் ஒன்றாக நிற்கக்கூடிய 19 கிழக்கு நோக்கிய மற்றும் 1 மேற்கு நோக்கிய சிறிய அளவிலான செம்மண் கற்களால் கோவில்கள் மீண்டும் வடிவமைக்கப்பட்டன என சொன்னாங்க. அந்த இடத்துல தான் இப்போ நாம நின்று பார்த்துட்டும் இருக்கோம். சர்மா இந்த கட்டமைப்புகளை கல்சோரி காலத்தை சேர்ந்த ரத்தன்பூர் மன்னர்களோட தொடர்பு படுத்தி சொல்றாரு. மேலும் இங்க சிவன், ஹரிஹரர் அதாவது ஜலஹரி, ராதா கிருஷ்ணன் மற்றும் ரிஷி ஆகியோருக்கு சில சன்னதிகளும் அமைச்சிருக்காங்க. இவற்றின் கட்டுமானத்துல அகழ்வாராய்ச்சியில கண்டெடுக்கப்பட்ட பொருள்களை தான் பயன்படுத்தி இருக்காங்க. சரி வாங்க, அகழாய்வுல கண்டெடுக்கப்பட்ட பொருள்களை கொண்டு எப்படி கோவில்களை கட்டியிருக்காங்க என்பதை பார்வையிடலாம். முதலாவதா நாம பார்த்துட்டு இருக்க கூடிய இந்த கூடாரத்துக்குள்ள பாருங்களேன், 19 சிறிய கோவில் போன்ற கூடாரங்களும் அதற்கு முன்பா கல் தோரணமா அமைச்சிருக்காங்க. அதாவது நுழைவு வாயில் போல 2 செங்குத்தான கல்லும் அதற்கு மேல கிடைமட்டமா 1 கல்லும் வச்சிருக்காங்க. கோவிலுக்குள்ள மாடங்களோ சிற்பங்களோ இல்ல. இந்த கோவில்கள்ல ஒப்பனை பொருள்கள்னு பார்த்தோம் அப்படின்னா கட்டம் போட்ட பலகை பட்டைகளும் இலை பட்டைகளும் தான் இருக்கின்றன. அதாவது கல்லுல கட்டம் போட்டது போன்ற அமைப்பும் இலைப்பட்டைகளும் காணப்படுகின்றன. அப்படியே இந்த கோவிலோட பின் சுவரை பாருங்களேன், ஆங்காங்கே காணப்படக்கூடிய மனிதர்களோட தலை புடைப்பு சிற்பங்கள், நினைவு கற்கள் எல்லாமே பதிச்சிருக்காங்க. இங்குள்ள புனரமைக்கப்பட்ட இந்த கோவில் பற்றி சுருக்கமா சொல்லணும்னா, இங்கு கிடைச்சிருக்க கூடிய கற்களை கோபுரம் போல செய்து அதனோட உச்சியில கலசங்கள் போன்றும் கூம்புகள் போன்ற பொருள்களையும் வச்சிருக்காங்க. கோவிலின் பின்பகுதியில பார்த்தோம்னா அகழாய்வுல கிடைத்த சில சிற்பங்கள் பதிக்கப்பட்டு இருக்கின்றன. அங்க பாருங்களேன், ஒரு சிலை எவ்வளவு அழகா வச்சிருக்காங்கன்னு, ஒரு ஆண் அமர்ந்திருப்பது போல இருக்கு. அவர் அமர்ந்திருக்க கூடிய மேடை எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா, 2 பக்கங்கள்லயும் 1 ஜோடி பூனைகளோட சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சிலைக்கு மேற்பகுதியில 2 மாலையிடுவது போலயும், அதே போல வலப்புறமும் இடப்புறமும் 2 மங்கையர்கள் நிற்பது போன்ற காட்சி அழகா இருக்கு. ஆனா சிலை சற்று சிதைஞ்சிருந்தாலும் அந்த காலத்துல கட்டப்பட்ட அந்த அழகு இன்னும் அப்படியே இருக்குன்னு சொல்லலாம். இதே போல ஆங்காங்கே பல சிற்பங்கள் நமக்கு முன்புதான் இருக்கின்றன. சரி வாங்க, இந்த பகுதியை முழுவதுமா பார்த்துட்டு அப்படியே இங்க இருக்கக்கூடிய சிவன் கோயிலையும் பார்க்கலாம். கட்டப்பட்டது என்பதை இங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் சிவலிங்கத்தை பார்க்கும் பொழுதே நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. அடுத்ததா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனுமன் கோவில பாருங்க. இதுவும் இடிபாடுகள்ல கிடைச்ச பொருள்களை கொண்டுதான் கட்டியிருக்கிறாங்க. அப்படியே அந்த பக்கமா பார்த்தோம்னா செவ்வக வடிவ கூம்பு கூடாரம் கொண்ட சிறிய கோவில் போன்ற அமைப்பு இருக்கா. வாங்களே பக்கத்துல போய் பார்க்கலாம். இது ஹரிஹர சன்னதி அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, செவ்வக வடிவத்துல சிறிய அறை போல இருக்கு. அதனோட நுழைவு பகுதி சற்று வளைஞ்சிருக்கு. அதனோட மேற்பகுதியில சிறிய கூம்பு வடிவ கூடாரம் அமைச்சிருக்காங்க. ஆரஞ்சு வண்ணத்துல இதற்கு வண்ணமிட்டு இருக்கிறாங்க. இந்த பலிபீடத்துல ஒரு பழமையான ஜலஹரியோட உருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அதற்கு அடுத்து அப்படியே பார்த்தோம்னா இந்த மட்கு தீவுல புதிதா கட்டப்பட்ட ராதாகிருஷ்ணர் கோவில் இருக்கு. என்னப்பா புதுசா கட்டப்பட்டதுன்னு சொல்றீங்க, ஆனா பழைய கோயில் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குதுங்க.
இது பழமையான பொருள்களை கொண்டு கட்டப்பட்ட புதிய

கோவில். பாருங்களே, படிக்கட்டுகளோடு கூடிய வெண்ணிற கோவில் இருக்காம். இந்த கோவில் முழிக்க முழிக்க அகழாய்வுல கிடைத்த பொருள்களை கொண்டு மட்டுமே கட்டி இருக்கிறாங்க. கோவிலோட சுவர் பகுதிக்கு மேல பாருங்களேன், ஒரு சுருள் போன்ற வடிவமும் அதற்கு கீழேயே துளைகளோடு கூடிய செங்கல்லும் பெருசா பதிக்கப்பட்டிருக்கா. இது அகழாய்வுல கிடைத்த பொருள்கள் அப்படியே இங்க ஒப்பனைக்காக வச்சிருக்காங்க. இந்த பக்கமா பாருங்க, நாம இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணர் கோவிலுக்கும் அனுமன் கோவிலுக்கும் இடையில என்ன இருக்கு? ஒரு கற்கூடாரம் இருக்கு. ஏய், அந்த கூடாரத்துக்குள்ள பாருங்களே, ஒரு முனிவர் ஏதோ எழுதுறாரா, ஏதோ பண்றாரு. ஆனா உள்ள ஒரு முனிவர் உட்கார்ந்து இருக்குது போல இருக்குல்ல. ஆமாங்க, இதுவும் இங்க கிடைச்ச பொருள்களை கொண்டு கட்டப்பட்டு அழகான ஒரு வடிவமைப்பு தான். சத்தீஸ்கர்ல இந்த மட்கோ நதி தீவு அழகுக்கும் தொன்மைக்கும் பெயர் பெற்றது என்பத நம்மளால திண்ணமா சொல்ல முடியுது தானே. சரிங்க, அந்த பக்கமா இந்த மட்கோ தீவுல படகு பயணம் செய்யலான்னு சொன்னாங்க.

கட்டப்பட்டு அழகான ஒரு வடிவமைப்பு தான். சத்தீஸ்கர்ல இந்த மட்கு நதி தீவு அழகுக்கும் தொன்மைக்கும் பெயர் பெற்றது என்பதை நம்மளால திண்ணமா சொல்ல முடியுது தானே. சரிங்க, அந்த பக்கமா இந்த மட்கு தீவுல படகு பயணம் செய்யலான்னு சொன்னாங்க. அது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குமா. இந்த தீவோட பசுமையான இயற்கை தோற்றத்தை இந்த நதியில படகு பயணம் செஞ்சு கண்டுகளிக்கலாம் அப்படின்றதுனால இந்த பாடலை கேட்டுக்கிட்டே அந்த ஒரு அனுபவத்தையும் பெற்றுக்கொள்வோமா.

0: கடைசியாக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் DRY TMT கம்பிகள்.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
5: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
6: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
5: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை, தொடர்புக்கு 7448633313.
6: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழை.

0: बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेली लॉ के टोल फ्री नंबर 1454 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
2: Reindeer International School, ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
3: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது Reindeer International School, ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
2: தொடர்புக்கு 9500252728.
4: செவிவழியே மதியோட்டும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய மட்கு தீவை தான் சுத்தி பார்த்தோம். அடுத்ததான் நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய இடத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பதான் சத்தீஸ்கரின் சின்ன திபெத் என்று அழைக்கப்படக்கூடிய இடம் எது என்பதை சிந்திச்சீங்களா? விடைய கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இப்போ சரி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நாம சுத்தி பார்க்க இருக்கக்கூடிய இடம் பசுமையான புல்வெளிகள், அழகான பள்ளத்தாக்குகள், பிரமிக்க வைக்கும் நீர்வீழ்ச்சிகள், அடர்ந்த காடுகள் மற்றும் தீண்டப்படாத சிற்றோடைகளை கொண்ட அறியப்படாத ஒரு மலைவாஸ்து ஸ்தலம். இந்த மலைப்பாங்கான இடம் முழுவதுமா வணிகமயமாக்கப்படலன்னு சொல்றாங்க. மேலும் இங்க இருக்கக்கூடிய இடங்களோட ஒப்பிடும் போது இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கையும் ஒப்பீட்டளவுல குறைவாதான் இருக்காங்க. இந்த பகுதியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய திபெத்திய மக்கள் தொகை மற்றும் அவர்களின் செல்வாக்கின் காரணமா பெரும்பாலும் சத்தீஸ்கரின் சிம்லா மற்றும் மினி திபெத் என்று அழைக்கப்படுகிறது. இது இடத்தோட பேருங்க மைன்பட். இந்த மைன்பட் சத்தீஸ்கர் மாநிலத்தில வடக்கு பகுதியில இருக்கக்கூடிய சர்குஜா மாவட்டத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய மலைப்பாங்கான சிறிய சிற்றூர். இது அம்பிகாபூர் கோட்டத்தோட தலைமையகத்துல இருந்து சாலை வழியா 55 கல் தொலைவு ஏறத்தால அமைஞ்சிருக்கான். இந்த மலைவாஸ்து ஸ்தலம் அம்பிகாபூருக்கு தெற்கே 50 கல் தொலைவிலையும் கோர்பாவிற்கு வடக்கே 160 கல் தொலைவிலையும் மாநில தலைநகரான ராய்ப்பூருக்கு வடகிழக்கே 360 கல் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. 1962-63 ஏராளமான திபெத்தியர்கள் இந்தியாவிற்கு குடிபெயர்ந்ததாகவும் இந்திய அரசு அவர்களுக்கு மைன்பட் மலைப்பகுதியில நிலம் ஒதுக்கியதாகவும் சொல்லப்படுது. உள்துறை அமைச்சகம் ஏறத்தாழ 1400 திபெத்திய குடியேறிகளுக்கு 3000 ஏக்கர் நிலத்தை வழங்கியிருக்காங்க. இந்த சிற்றூர் பாரம்பரியமா யாதவர்கள் மற்றும் மஞ்சி உள்ளிட்ட பழங்குடியினரின் தாயகமா இருந்து வருவதா சொல்லப்படுது. இவ்விடம் புத்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில்ல வழிபாட்டுக்கு வடிவமைக்கப்பட்ட பாய்கள் மற்றும் கம்பளி துணிகளை உற்பத்தி செய்யும் பல திபெத்திய அகதிகளின் தாயகமா இருக்குதாங்க. அண்மை காலத்துல இந்த சிற்றூர் பயணிகளுக்காக சாலைகள் மற்றும் ஓய்விடங்கள் போன்ற உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு இருக்கான். இங்க மலையேற்றம், வணிக வளாகம், ராப்டிங் போன்ற பல சாகச விளையாட்டுகளை உள்ளடக்கிய சாராம்சங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இங்குள்ள வயல்வெளிகள் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிற பயிர்களால நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு சுவாரஸ்யமான விடயமும் இருக்குங்க. என்னன்னா

பொதுவா தண்ணீரை கீழே ஊத்தணும்னா என்ன ஆகும்? பள்ளமான பகுதியை நோக்கி வேகமா பாயும். ஆனா இந்த பகுதியில அதற்கு மாறா நிகழ்கிறதுன்னு சொன்னா நம்புவீங்களா? பள்ளமான பகுதியில இருந்து மேடான பகுதி நோக்கி தண்ணீர் பாய்வது சாத்தியமா? சாத்தியம்னு நான் சொல்லுவேன். எப்படின்னு கேக்குறீங்களா? இதற்கான விடையை அறிந்து கொள்ளணும்னா காத்துட்டு இருங்க அடுத்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வரைக்கும்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: பண்மலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
3: நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் உரையாடும்
4: மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியானது இன்று முற்பகல் 11 மணிக்கு.
3: அதனைத் தொடர்ந்து தமிழாக்கமும் இடம்பெறும்.
4: பிரதமர் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒலிபரப்பு இன்று 8 மணிக்கு.
3: பிரதமரின் மனதின் குரலை
4: கோடை பண்பலையிலும் கேட்கலாம்.
0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
5: இசை தோட்டத்தில் ஒரு இன்ப உலாவாக இது வியத்தகு இந்தியா. இளைஞர்களே, எப்படி இருந்தது இன்றைய வியத்தகு இந்தியா பயணம்? சத்தீஸ்கரின் நதி தீவான மட்கு தீவை சுத்தி பார்த்தது. பழமையான இடிபாடுகள்ல இருந்து அழகான கோவில்களை உருவாக்கி இருந்ததை பார்த்தோம். தவளை வடிவ மட்கு தீவை காத்துல மிதந்துகிட்டே பார்வையிட்டது. சத்தீஸ்கரின் திபெத் மற்றும் சிம்லா என்று அழைக்கப்படக்கூடிய மைன்பட் பகுதி பற்றி சில தகவல்களை அறிந்து கொண்டது உங்களுக்கு எப்படியான பட்டறிவை கொடுத்தது என்பது உடனடியாக 80 56 57 15 54 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவோ அல்லது கட்சி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் கருத்துக்களும் இடம்பெறும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். இனி கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட ஜெகதல்பூரில் செயற்கையாக அமைக்கப்பட்ட தீவு ஏரியின் பெயர் என்ன, எதற்காக அமைக்கப்பட்டது என்ற வினாவிற்கு தல்பத் சாகர் ஏரி மழை நீரை சேகரிப்பதற்காக அமைக்கப்பட்டது என்ற சரியான விடையினை 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவும் கட்சவி வாயிலாகவும் பதிவிட்டிருந்த தேர்வு செய்யப்பட்ட நம் நேயர்கள் சின்னாளப்பட்டி சிவகாமி, திருப்பூர் பெருமாள் நல்லூர் கே எஸ் ரேணுகா தேவி, நந்தவனம்பாளையம் சுபத்மாவதி, நாமக்கல் செக்கான்காடு வெண்ணந்தூர் ராஜகோபால், வடமதுரை கோபாலகிருஷ்ணன், கணக்கம்பாளையம் சசிகலா, ஈரோடு வெங்கம்பூர் குமார், ஈரோடு டாக்டர் இ ராஜேந்திரன், மதுரை உசிலம்பட்டி கே எஸ் கே ஆனந்தம், திவ்யாராணி, லய சங்கீதா, உங்கள் அனைவருக்கும் பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இனி இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி. சத்தீஸ்கரில் அமைந்துள்ள நதி தீவின் பெயர் என்ன? சத்தீஸ்கரில் அமைந்துள்ள நதி தீவின் பெயர் என்ன? உங்களின் சரியான விடையினை உடனடியாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவோ அல்லது கட்சவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் விடைகளுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். வழக்கமான சூழலிலிருந்து விடுபட்டு வளமான நினைவுகளை திரட்டி வனப்புமிக்க பட்டறிவை உருவாக்குபவையே பயணங்கள். அப்படியான பயணங்களை வாய்ப்பிருக்கும் போது நேரடியாக சென்றும், வாய்ப்பில்லாத போது வானொலி வழியே வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாகவும் பயணியுங்கள் என சொல்லி, மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்புடன் சுபா. நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஏ ஆகாஷ்வாணி தில்லி ஹை. கிருப்பையா

0: गाथाओं के साथ मैं फिर आपसे जुड़ूंगा। बहुत बहुत धन्यवाद, नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और एफएम गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण एफएम रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा। यह कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: आकाशवाणी मन की बात பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது
3: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்றுமுன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
4: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நமது நாட்டு மக்கள் தேசத்தின் நலனுக்காக, சமூக நலனுக்காக செயல்படுத்தி வரும் அற்புதமான விஷயங்களை பற்றி கேள்விப்படும்போது நமக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே தடகள போட்டிகளில் தேசம் செய்திருக்கும் சாதனையை பற்றியே நான் பகிர இருக்கிறேன். சில நாட்கள் முன்பாக ஜார்க்கண்டின் ராஞ்சியிலே தேசிய முதுநிலை தடகள கூட்டமைப்பு போட்டிகள் நடைபெற்றன. இதிலே நாடெங்கெங்கிலுமிருந்தும் சுமார் 800 தடகள வீரர்கள் கலந்து கொண்டார்கள். 4 தனித்தனி போட்டிகளில் முந்தைய தேசிய பதிவுகள் முறியடிக்கப்பட்டன. குரிந்தர் வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகிய நண்பர்கள் பல்வேறு பிரிவுகளில் புதிய சாதனைகளை படைத்தார்கள். நான் முதன்மையாக இவர்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சியானது நாடெங்கிலும் பெரும் விவாதப் பொருளாகிறது என்றால் அது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். வெறும் 2 நாட்களுக்கு உள்ளாக ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியிலே தேசிய சாதனை 3 முறை தகர்க்கப்பட்டது. இதை சாதித்து காட்டிய 2 வீரர்கள் என்றால் அவர்கள்தான் குரிந்தர் வீர் சிங், அனிமேஷ் குஜூர் ஆகியோர். இந்த முறை மனதின் குரலில் இந்த 2 விளையாட்டு வீரர்களோடும் உரையாடி பார்ப்போமே என்று நான் நினைத்தேன். அனிமேஷ்ஜி வணக்கம். குரிந்தர் வீர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கங்கள். சத் ஸ்ரீ அகால்.
5: வணக்கம் சார். வணக்கம்.
4: நல்லதுங்க. நீங்கள் மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை மிக அற்புதமாக செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில் நாம் ஜுகல்பந்தியை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் சவாலில் இப்போது ஜுகல்பந்தியை முதல் முறையாக பார்க்குறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்கிறாரு, பிறகு 3வது முறையாக இதே மாதிரி. உங்கள் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்கள் இந்த விஷயம் பற்றி விரிவாக விளக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் செஞ்சுருக்கிற சாகசம் பற்றி எல்லாருக்கும் தெரியணும்.
5: வணக்கம் சார். என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனால் இப்போ நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகளில் பதக்கமோ உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமோ ஜெயிச்சிருக்கேன். 2021ஆம் ஆண்டு பள்ளியிலேருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதுலேருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்து முடித்தேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்கள் அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்தில் நீ வெளியே போய் ஓடு இல்லை விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாது அதிலிருந்து தான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவில் இந்தியாவோட பிரதிநிதியாக இருக்கேன்.
4: ஓ சரி. குரிந்தர் வீர் அவர்களே, நீங்கள் எப்படி?
6: வணக்கம் சார், என் பேர்

0: புரிந்தர் வீர், நான் இந்திய கப்பற்படையில் பெட்டி ஆஃபீஸராக இருக்கேன். நான் இந்தியாவோட மிக வேகமாக ஓடக்கூடிய ஸ்ப்ரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10.9 வினாடிகளில் கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த முத இந்தியரும் நான் தான். தடகளமாகட்டும், என் களப்பணி கடற்படையாகட்டும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியாக இருக்குது. எங்கள் அப்பாவும் சரி, தாத்தாவும் சரி, ரெண்டு பேருமே விளையாட்டுகளில் ஈடுபட்டவங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னென்னா, எந்த ஒரு பண்டிகையாகட்டும், இப்போ தீபாவளியோ புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் நாம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படி தான் நான் எங்கள் அப்பாவோட பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வேன். அப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும்போது கேட்பேன், இந்த கோப்பையை எங்கே ஜெயிச்சிங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சிங்க, இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அவங்க இது பற்றின விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது, நான் இங்கே விளையாட போனப்போ தேசிய பதக்கத்தை ஜெயித்தேன், எங்கள் அணியை ஜெயிக்க வச்சேன்பாங்க. உடனே நானும் ஏதாவது விளையாட்டை விளையாட போகிறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில் ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படி தான் என்னை அவங்க கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா டிவியை அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு, போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்னைக்கு நீங்கள் டிவி பார்க்க விடலைல்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள், அதோ பாருங்கள் குரீந்தர் பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போகிறீங்க, அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்னைக்கு நான் களத்தில் ஓடுறத எங்கள் அம்மா டிவியில் பார்க்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
1: பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையாக சொன்னீங்க.
0: ஐயா, நாங்கள் நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்கள் அப்பா கைப்பந்து விளையாடுவார். வீட்டில் பிரச்சனைகள் காரணமாக அவர் விளையாட்டுகளை விட வேண்டியிருந்தது. அவரோட கனவு கனவாகவே நிலச்சி போச்சு. ஆனால் தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினார். நான் அவர் கூட பேசும்போது எப்படி மில்கா சிங் எத்தனை கடினமாக உழைப்பாருன்னு எல்லாம் சொல்லுவார். உங்கள் கனவை நான் நிறைவேற்றுவேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாயில் சொன்னால் மட்டும் கனவை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு கடினமாக உழைக்கணும். மில்கா சிங் அவர்கள் ரத்தவாந்தியெல்லாம் எடுத்தார், தீவிரமான வெயிலில் ஓடினார், நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமாக அமைஞ்சது. எங்கள் அப்பா எனக்கு உத்வேகம் அளித்தார். அதாவது, நான் நாட்டுக்காக ஓடுவேன், நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்குவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு. நான் 100 மீட்டர் பந்தயத்தை தேர்ந்தெடுத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, 100 மீட்டரை தேர்ந்தெடுக்காத, அது இந்தியர்களான நமக்கான போட்டி இல்லைன்னாங்க. இந்தியர்களோட உடம்பு 100 மீட்டருக்கானது கிடையாதுன்னாங்க. குரீந்தர், நாம் இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், முன்வச்ச கால பின்வாங்க கூடாதுன்னு எங்கள் அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்மால் முடியாதுன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் சாதிச்சு காட்டி பதில் சொல்லுவோம். நீ கண்டிப்பாக செஞ்சு காட்டுவ, உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும்பாரு. எங்கள் அப்பா எனக்கு அந்த நம்பிக்கையை அளித்த போது எனக்கு அது ரொம்ப பெரிய தெம்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய ஸ்பிரிண்ட் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா?
1: நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக செயல்பட்டிருக்கீங்க. வெறும் 2 நாட்களில் நீங்கள் 2 பேரும் 3 முறை இதற்கு முந்தைய தேசிய பதிவுகளை தகர்த்துருக்கீங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதை பற்றி சொல்லும்போது குரீந்தர் வீர் சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கு இதை ஓட வாகான உடம்பு கிடையாதுன்னு சொல்லுங்கள். இத்தனை கடினமானதாக இருந்தும் கூட நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க. நானும் சரி, மனதின் குரல் நேயர்களும் சரி, உங்கள்கிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது, உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினச்சி உறுதியோடு இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்கள் சாதனை எத்தனை கடினமாக இருந்துச்சு?
0: சார், நான் குரீந்தர் வீர் பேசுகிறேன். தொடக்கத்தில் எல்லாம் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. பல முறை சந்தேகம் வரும். நான் சரியாக தான் செய்கிறேன்னா, சரியாக தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறேன்னா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறதில்ல, சில வேளைகளில் தான் கற்றுக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோடய செயல்பாடு சரியாக இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்கள் வீட்டில் இருந்தவங்க எனக்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்படி தான் சில நாள் மோசமாக இருக்கும், ஏன் 1 வருஷம் கூட மோசமாக இருக்கலாம். இதனால் எல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது, தைரியமாக இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், கனவு காண்றது மட்டும் தடைப்படாது. உன்னால் செய்ய முடியலைன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோட பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவார். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மளை ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ளே இருக்கிற தெம்பு என்றைக்கும் தோய்வடையாது.
1: அனிமேஷ் அவர்களே.
2: சார், 2021 நான் தடகளத்துறையில் நுழைஞ்ச போது இது புதிய துறை, உன்னால் செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் இதில் நுழைஞ்சாச்சு, சாதிச்சே தீருவேன் நான் சொன்னேன். எங்கள் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார், நீ இந்த களத்தில் குதிச்சேன்னு சொன்னால் பின்னால் திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க, ஆனால் செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதில் நுழைஞ்சதால் இதிலிருந்து பின்வாங்கவே வாங்காத, இதில் முன்னேறுன்னு சொன்னார். உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலேயும் நாங்கள் ஆதரவு.

0: தர்றோம், குடும்ப ஒத்துழைப்பு பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களையும் நாங்கள் கவனிச்சுக்கிறோம். ஆனால் நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இரு, இந்தியர்களால் ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி. ஏன்னா 10 நொடிகளுக்கு இல்லை, 10.1 நொடிகளுக்குள்ளா இந்தியர்களால் ஓட முடியாதுன்னு என்கிட்டயும் சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒன்றும் கடினமானது இல்லை, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்னை ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்கள் பயிற்சி மேற்கொண்ட போது நாங்கள் பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம். நம்மளால் செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டினோம். இப்போது நாங்கள் காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம். வரவிருக்கிற அந்த போட்டிகள்லையும் நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட இருக்கோம்.
1: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமாம், நீ என் பதிவை முறியடிச்சியா, நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு. நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல் அனிமேஷ், நீங்கள் சொல்லுங்கள்.
0: சர்ஜி, முதப்பதிவு 10.18 நொடிகளாக இருந்துச்சு. அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அதை குறிந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில் முறியடித்து 10.17க்கு கொண்டு வந்தார். நானும் விடாமல் அரை இறுதி 2ல 10.15 வினாடிகளில் கடந்து முடியடித்தேன். ரெண்டு பேருக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு இடையில போட்டித்தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படி தான் போட்டியில் கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்போ கூட நாங்கள் ஒரே அறையில் தான் தங்கினோம். அப்போ கூட நாம் எப்படி இந்தியாவோட ஸ்ப்ரிண்டிங்கை முன்னேற்றுறது, மற்றவங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில் பேசிக்கிட்டோம்.
1: குரிந்தர் வீர், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
2: சார், அனிமேஷ் ரொம்ப சரியாக சொன்னார். நாம் சிறப்பாக செயல்படணும்னு நாங்கள் தீர்மானம் செஞ்சுருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்போ வேணால் தேவைப்படலாம். ஆகையால் ஒருத்தருக்கு ஆதரவாக இன்னொருத்தர் இருக்கும். இப்போ கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன், அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தார். தயாரிப்பில் ஈடுபடும் போது நான் அனிமேஷ் கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியாக இருக்குது, அங்கே போய் உட்காந்து அங்கே ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்கே தயாரிப்பில் ஈடுபடலாம், இது சரியாக இருக்குன்னு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கும். இதனால் நாமளும் மேம்படுவோம், மற்றவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவை தான், ஆனால் அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே. வெளியே நாங்கள் நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்தில் களத்தில் இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரை விட வேகமாக ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சி ஓடுவோம்.
1: உங்களோட போட்டி இருக்கே, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வில் செய்யப்பட்டது. உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்கே, அதில் விளையாட்டில் ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும், அடுத்தபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கணும், இது அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோடய தரப்பிலிருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோடய பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமாக உழைச்சி நீங்கள் நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பல பல நல்வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
1: பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டி இருந்தால் கவனித்துச் செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெறத் தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர், இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத் அருமையாக சுவை கூட்டவல்லது, வயிறும் நிறையும் பலமும் அதிகரிக்கும். கோங்கண், கோவா பகுதிகளில் கோகம் ஷர்பத், சோல் கட்டி கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும். ஒடிஷாவிலே பேல்பனா கிடைக்கும். இது வெறும் பானமல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளும்.

கொள்ளுங்கள். இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல்வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது, ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கிவிடுகிறது, அதுதான் மாங்காய். மாங்காய் மாம்பழம்தான் விவாதப் பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ் அல்ஃபோன்சோ, குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர்நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும் என்னுடைய காசியின் லங்குடாவும். பொதுவாக இந்த லங்குடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, தொலைவிலேயே இதன் மணம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா, மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திரத்தின் ஸ்வர்ணரேகா, அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதேபோல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும், நான் பேசவிருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டடம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே, அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின் அலுவாவிலே சாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 15,000-க்கும் அதிகமானோர் இங்கே நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். சாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது. இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாண்டின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல்

தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிரப் பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன. சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலாச்சாரமும் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபுச் செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே மூன்று அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை, அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிரப்பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது, ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தியிருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, இரவின் விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக்பேங் வானியல் சங்கமானது கிர் காடுகள் முதல் கச்சின் ரணு வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். இது மாணவர்களால் வழிநடத்தப்படும் தேச அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வான் இயற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு
ஒரு கங்கை பகுதி

டால்ஃபினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்ஃபின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்ஃபின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்ஃபின் ஒரு கால்வாயிலே சிக்கிக் கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கே இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்ஃபின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்ஃபினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள், அதாவது ஏதாவது டால்ஃபின் காயமடைந்து கால்வாயில் சிக்கிக் கொண்டாலோ நதியிலிருந்து விலகிப் போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்ஃபின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை, நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டு மக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மனம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமறத் தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின் மனோரமா நதியை கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ, காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை, தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திரச் சொற்களாயின. தனது நண்பர்களை துணைக்கு அழைத்து கொண்டார். கைகளிலே வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருந்தது. இந்த இளைஞர்கள் நதியில் இறங்கினார்கள், ஆகாய தாமரைகளை வெளியேற்றினார்கள், நெகிழிகளையும் குப்பைகளையும் அகற்றினார்கள். பல வேளைகளில் ஒரே நாளில் 50-60 கிலோ வரையிலான குப்பைகளை நதியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்கத் தொடங்கியது. அக்கம்பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின்பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்கத் தொடங்கியது. நண்பர்களை, இதே போன்றதொரு உத்வேகமளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது. மட்டி தோலாப் பகுதியிலே நீர்த்தட்டுப்பாடு பலரையும் வதைத்து கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது மனதின் குரலோடும் கூட தொடர்புடையது. ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். அந்த சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள்.

0: நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் ஹிந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய படைவீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசு பொருளாவதில்லை என்றாலும் அதை பற்றி நாம் அறியும் போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்து கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பர்கள் 12:10.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷன்

0: பயணம் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்களா?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
3: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
2: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை, தொடர்புக்கு 7448633313.
3: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழை வாயில்.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
7: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.
8: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
9: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
10: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
9: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
10: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
1: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9655233999.
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
7: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.
11: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
12: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
11: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், அம்மன் TRY TMT கம்பிகள், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஹலோ
1: ஹலோ
0: யாரு?
1: அண்ணா பாண்டியண்ணாங்களா?
0: ஆமா, நீங்க?
1: நான் வந்து என் பேர் பத்மாங்கண்ணா.
0: சொல்லுங்கக்கா.
1: எங்க வீட்டில் வந்து ஒரு விசேஷம் வச்சிருக்கோம். ஹலோ.
0: சொல்லுங்கக்கா.
1: அதுக்காக வந்து சமையல் மாஸ்டர்லாம் யாராச்சும் கிடைப்பாங்களா? நல்லா சமைக்கணும், வீட்டில் வைக்க போற முதல் விசேஷம் அப்படின்னு சொல்லும்போது உங்க நம்பர் கொடுத்தாங்க, என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க.
0: சரிங்கக்கா.
1: அதனாலதான் சரி உங்ககிட்ட சமையல் ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேனா.
0: இல்லைங்கக்கா, நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஹோட்டலில், இங்க இருந்து வர
1: அப்படிங்களா
0: முடியாதுங்கக்கா.
1: அப்படிங்களா
0: ஆமாக்கா.
1: இல்ல இல்ல, நான் ஈவினிங் தான் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம்.
0: இல்ல,
1: நீங்க வந்து
0: ஈவினிங் எனக்கு ஒர்க் இருக்குங்கக்கா.
1: ஈவினிங் ஒர்க், சரி எப்பதான் ஃப்ரீயா இருப்பீங்க நீங்க?
0: ஃப்ரீயா இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள்க்கா.
1: ஞாயிற்றுக்கிழமை? இல்ல, நாங்களும் ஞாயிற்றுக்கிழமை தானே ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அதுதான் சரி நீங்க வரீங்களான்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். நீங்க வேலை பாக்குறீங்க ஒரு ஹோட்டல்ல, எல்லாம் சொன்னாங்க எங்களுக்கு. அதான் சரி இவர் எப்ப ஃப்ரீயா இருப்பார், அப்பனா அப்புறம் எப்படி நாங்க இது பண்ண முடியும் அப்படின்னு கேட்டப்ப, இல்லங்க அவர் சூப்பரா சமைப்பாரு, அவர் சமைச்சாருன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு 10 ஊர் உட்காந்து சாப்பிடலாம், அவ்வளவு ருசியா இருக்கும் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. அப்ப கண்டிப்பா அண்ணாவை தான் நம்ம கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிளான் பண்ணிட்டு எங்க வீட்டுல எல்லாம் பேசினேன். நீ என்னமோ செய், உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: இல்லைங்கக்கா, நீங்க வந்து பிளான் கால்

0: பண்றீங்க எனக்கு நல்லா தெரியுதுங்கக்கா.
1: பிராங்க் கால் பண்றோமா? நாங்க ஏங்க உங்களுக்கு பிராங்க் கால் பண்ண போறோம் சொல்லுங்க.
0: இல்லைங்கக்கா, நீங்க பிராங்க் கால் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது.
1: எதுக்கு நாங்க எதுக்கு உங்களுக்கு பிராங்க் கால் பண்ணனும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
0: இல்ல,
1: எதுக்கு
0: கோடை
1: பிராங்க் கால்
0: எஃப்எம்ல
1: பண்ண?
0: வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பிராங்க் கால் பண்ணி பேசுறது கேள்விப்பட்டிருக்கேன்.
1: கோடி
0: நானே
1: எஃப்எம்
0: நிறைய
1: ஆதி எங்க
0: கேட்டிருக்கேன்.
1: இருக்கு?
0: இந்த கேட்டிங் பாத்தீங்களா, இதுல இருந்து தெரிஞ்சு வச்சுக்கா.
1: இல்லங்க, நிஜமா நான் அவ்வளவு கேட்டது இல்ல, அதனால தான் சரி கோடை எஃப்எம் சொல்றீங்களே. ஓ, இந்த கொடைக்கானல்ல ஒரு எஃப்எம் இருக்கே, அதுவா?
0: ஆமாங்க்கா, நீங்க எந்த ஊருங்கக்கா?
1: நான் வந்து தேனி தாங்க.
0: தேனியில என் நம்பர் யார்ட்டும் இல்லையங்கக்கா.
1: அது எப்படிங்க இல்லாம இருக்கும்? நான் வந்து தேனி தான். நம்ம ஜெயராஜ் அன்னபாக்கியம் காலேஜ் இருக்குல்ல?
0: ஜெயராஜ் அன்னபாக்கியம் தெரியலங்கக்கா.
1: என்னங்க தேனியில இருந்துட்டு இந்த காலேஜ் தெரியலங்கிறீங்க? பெரிய குளத்துல இருக்குல்ல ஒரு காலேஜ்.
0: காலேஜே தெரியாதுங்கக்கா.
1: காலேஜ் பாருங்க, இப்ப நீங்க மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காலேஜ் தெரியாதுங்கிறீங்க, நான் மட்டும் கோடையம் தெரியாதுன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க.
0: எனக்கு தெரிஞ்சது கமார் காலேஜ் தெரியுங்கக்கா.
1: சரிங்க,
0: நாடா சரஸ்வதி காலேஜ் தெரியும், அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதானா? இது பெரிய குளத்துல இருக்கு இந்த காலேஜ். தேனி மாவட்டம் பெரியகுளம். பெரியகுளம் தேனியில தானே இருக்கு?
0: ஆமாங்கக்கா.
1: இப்படி தெரியலன்ட்டீங்களே, அடாடா.
0: உண்மையா தெரியலங்கக்கா.
1: அப்ப உங்களுக்கு தெரியலன்னும் போது நான் கோடை எஃப்எம் தெரியாதுன்னு சொன்னா நீங்க ஒத்துட்டு தானே ஆகணும்.
0: அது எப்படிங்கக்கா கோடை எஃப்எம் தெரியாம இருக்கேன்?
1: எனக்கு தெரியாதுங்க, கொடைக்கானல்ல ஒரு எஃப்எம் இருக்குன்னு தெரியும், அது பேரு கோடை எஃப்எம்னு எனக்கு தெரியாது.
0: இப்ப கூட அதுவே ஓடிக்கு இருக்கு.
1: இப்ப கூட அதை தான் கேட்டுட்டு இருக்கீங்களா? ஓஹோ, சரி சரி சரி சரி. அப்ப என்ன நம்பர் சொல்லுங்க, நானும் டியூன் பண்ணி கேட்டு
0: பாக்குறேன்.
1: இல்ல இல்ல, போன் நம்பர் இல்ல, நம்ம டியூன் பண்ணி கேட்போம்ல, அந்த ஃப்ரீக்வன்சி நம்பர் சொல்லுங்க. 100.5ங்களா? கேட்டிருக்கேன் கேட்டிருக்கேன், டிராவல் டைம்ல எல்லாம் கேட்டிருக்கேன். ஆனா அந்த எஃப்எம் பேர் வந்து இதுதான் அப்படின்னு எனக்கு தெரியாது, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும்.
0: உங்களுக்கு யாருங்க நம்பர் கொடுத்தது?
1: என் ஃப்ரெண்டு பேரு பிரபாங்க, அவருங்க கொடுத்தாங்க.
0: அந்த மாதிரி யாரும் தெரியலங்கக்கா.
1: யாரும் தெரியாதான்? ஒருவேளை என் ஃப்ரெண்டு யார்கிட்ட வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு பேரு பிரபாவதி, அவங்க தான் எனக்கு நம்பர் கொடுத்தாங்க.
0: அந்த மாதிரி யாரும் தெரியாது.
1: அப்படிங்களா? அவங்க மேபி உங்க ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க சமையல் மாஸ்டர் தானே?
0: ஆமாங்கக்கா.
1: பாருங்க, நான் கரெக்டா தான் கூப்பிட்டுருக்கேன், நீங்க தான் வந்து பிராங்க் கால் அப்படின்னு சொல்றீங்க. தெரிஞ்சுட்டே பேசுறதுனால நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆமா, நாங்க கோடை பண்பலை 100.5 இருந்து இல்லம் தேடி வரும் பண்பலை அந்த நிகழ்ச்சிக்காக பாண்டியை தேடி வந்திருக்கோம். சரிங்க பாண்டி, ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசினது. நீங்க சொல்லுங்க, நம்ம பண்பலை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், எப்பெல்லாம் கேப்பீங்க, எந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: குறிப்பிட்டு நீங்க இந்த நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது, எல்லா நிகழ்ச்சியுமே பிடிக்கும். அதுல ரொம்ப பிடிச்சது அந்த நல்லதாக 4 நிமிடம் சுசி சிவம் பேசுவாரு, அதுக்கப்புறம் தென்கசி கோ சுவாமிநாதன், அவங்க ரெண்டு பேரும் பேசுறது நல்ல மோட்டிவேஷனா இருக்கும்க்கா.
1: சரிங்க சரிங்க.
0: அதாவது சின்ன வயசுல இருந்து நான் நிறைய கேட்டு எனக்கு ரொம்ப ஈர்க்கப்பட்ட ஒரு இதுனா அந்த செப்புக செந்தமிழ்க்கா.
1: பேசிருக்கீங்களா செப்புக செந்தமிழ்?
0: ஒரு தடவை ட்ரை பண்ணேன்,
1: அவுட் ஆயிட்டீங்க. முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா ஒரு நாள் வந்து நீங்களும் வெற்றி வகை சூடலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறோம். சரி, குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்க உங்களை பத்தியும் நம்ம நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க.
0: வீட்டுல வந்து அப்பா அம்மா நானு, அப்பா பேர் துரைசாமி, அம்மா பேர் ஜெயமணிங்கக்கா.
1: சரிங்க.
0: வேலை செய்யற இடத்துல வந்துட்டு கூட விஜய் இன்று ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க. அக்கா வந்து ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேரேஜ் ஆகி 3 பசங்க இருக்காங்கக்கா.
1: சரிங்க சரிங்க. சரி, இந்த சமையல் மாஸ்டரா இருக்கீங்க, இந்த சமையல் மேல உங்களுக்குன்னு ஒரு ஈடுபாடு எப்படி வந்தது, எதனால நம்ம சமையல் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கா?
0: ஒரு வாசகம் எனக்கு பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சுக்கா.
1: என்ன வாசகம் சொல்லுங்க, எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி கண்டிப்பா இருக்கும் அது. ஏன்னா நீங்க வந்து மோட்டிவேட் ஆனதுனாலதான் நீங்க வந்து இப்ப ஒரு சமையல் மாஸ்டரா அந்த கலையில வந்து ரொம்ப கை தேர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க என்ன அந்த வாசகத்தை சொல்லுங்க கேக்கலாம்.
0: படைப்பவன் மற்றும் கடவுள் அல்ல, மற்றவர் பசி ஆற்றுபவன் கடவுள் வந்து உழவரை மீன் பண்ண மாதிரி இருந்துச்சுக்கா.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர், வேற லெவலுங்க. கண்டிப்பா இப்ப உங்களை மாதிரி நிறைய கேட்டரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி நம்மளும் இருக்கணும், நிறைய பேருக்கு பசி ஆத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் வந்து கண்டிப்பா இருக்கும் அவங்களுக்கும்.
0: கொஞ்சம் இதாகி அப்படியே இந்த கேட்டரிங் ஃபீல்ட்லயே.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க பாண்டே உங்ககிட்ட பேசினது. உங்களுக்காக ஒரு பாடலும் வந்துட்டே இருக்கு நம்ம பண்பலையில இருந்து, அதுவும் உங்களுக்கு பிடித்த கோடை பண்பலை 100.5 இருந்து. நன்றிங்க பாண்டி.
0: ரொம்ப நன்றி.
1: நன்றிங்க.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: Reindeer International School, ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
6: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது Reindeer International School, ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
5: தொடர்புக்கு 9500252728.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: கோடை பண்பலின் 1.5 இனி நாம் ரசிக்க அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்
10: வழங்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை.
11: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
12: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
13: மாயவளை நீலவழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
14: பிரிக்கனல் FM நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு, ஹவு ஹேக்கர்ஸ் ட்ரிக் த பீப்புள். ஹேக்கர்ஸ் எல்லாரும் ஒரு பெரிய டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் மாதிரி கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து மட்டும் வேலை பார்க்க மாட்டாங்க. பல நேரம்

அவங்க டெக்னாலஜியை விட மனிதங்களோட எமோஷனை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் நாங்கள் வந்து சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்லுவோம். அவங்க எப்படி வந்து ட்ரிக் பண்ணுவாங்க, நமக்கு ஒரு ஃபியரை உண்டாக்குவாங்க. லைக் இப்போ வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ஜென்சியை கிரியேட் பண்ணுவாங்க. இப்போவே ஓடிபி சொல்லுங்க, இல்லைனா அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு. இல்லை எக்ஸைட்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் லக்கி வின்னர் அப்படின்னு. ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒரு பேங்க் ஆஃபீஸர் மாதிரியோ, இல்லை ஒரு போலீஸ் ஸ்டாஃப் மாதிரியோ, இல்லை கம்பெனி ஸ்டாஃப் மாதிரியோ நம்மள்ட்ட பேசுவாங்க. சிம்பத்தி யூஸ் பண்ணுவாங்க. எமர்ஜென்சி, எனக்கு உடனே ஒரு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா கிரியேட் பண்ணுவாங்க. இப்படி எமோஷனை கிரியேட் பண்ணி ஓடிபி, பாஸ்வேர்ட், பேங்க் டீடைல்ஸ் அல்லது மணியை வாங்க முயற்சிக்கிறது தான் சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா சேஃபாக எப்படி இருக்கலாம், பேனிக் ஆகாமல் யோசிக்கணும். திடீர்னு யார் நமக்கு கால் பண்ணி இந்த மாதிரிலாம் கேட்டாலும் நமக்கு கொஞ்சம் நேரம் நிதானிச்சு இது அவங்க சொல்கிறது சரிதானா நம்ம யோசிக்கணும். ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஓடிபியை யார் ஷேர் பண்ணாதீங்க, அன்னோன் லிங்க்ஸ் கிளிக் பண்ணாதீங்க, கால்ஸ் மெசேஜ் நம்ம வெரிஃபை பண்ணுங்க. இதனால அவங்களுக்கு என்ன பலன், இது இவ்வளோ நமக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தா அவங்களுக்கு எது பிரோஜனம் இருக்குமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நினைவில் வைங்க,

0: இது அவங்க சொல்கிறது சரிதானா நம்ம யோசிக்கணும். ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஓடிபியை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அன்னோன் லிங்க்ஸை கிளிக் பண்ணாதீங்க. கால்ஸை மெசேஜை நம்ம வெரிஃபை பண்ணுங்கள். இதனால் அவங்களுக்கு என்ன பலன், இது இவ்வளோ நமக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தா அவங்களுக்கு எது பிரயோஜனம் இருக்குமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நினைவில் வைங்க, ஹேக்கர் முதல்ல ஃபோனை ஹேக் பண்ண மாட்டாங்க, முதல்ல நம்ம மைண்டை தான் கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால் பொறுமையாக யோசித்து வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்பயுமே ரியாக்ட் பண்ணுங்கள்.
1: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
3: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீலவழி.
4: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
5: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
9: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
10: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
11: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
12: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
11: தொடர்புக்கு 9500252728.
13: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை.
14: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
13: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
14: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
13: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
14: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழை.
15: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
16: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
17: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். அம்மன் TRY TMT கம்பிகள், சேலம். தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டையின் நல்வாழ்த்துக்கள்.

0: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இராணுவப் படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. இதுபோன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்து செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம்

0: கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும் கிடைக்கும். இது வெறும் பானம் அல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள்.
1: கோடை காலத்தில் மாம்பழங்கள் பற்றி பேசாத வீடே இருக்க முடியாது என்று பிரதமர் கூறியுள்ளார். அல்போன்சா, கேசர், நீலம் உள்ளிட்ட பல்வேறு ரக மாம்பழ சாகுபடி குறித்து அவர் பேசினார்.
2: கர்மியோ மே ஆம் கி பாத் ந ஹோ.
0: கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்போன்சோ, குஜராத்தின் கேசர், தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதே போல தொடர்ந்து கோலோச்சுங்கள்.
1: நெதர்லாந்தில் நடைபெற்ற விழாவில் சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டதாக பிரதமர் கூறினார்.
0: அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது.
1: தமிழகத்தின் நாகர்கோவிலைச் சேர்ந்த கிரிஜா அம்மா என்ற ஆசிரியரை சந்தித்ததாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர் 15 பள்ளிகளை நடத்தி வருவதாகவும், அதில் சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
2: நண்பர்களே,
0: தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் ஒரு ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய முப்படை தளபதியாக பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராணுவ திறனை மேம்படுத்த புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கியமானது என்றார். நாட்டின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் முப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் நலனுக்காக இந்திய ராணுவம் உறுதி பூண்டிருப்பதாக அவர் கூறினார். முன்னதாக புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்திய கடற்படையை நவீனமயமாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்புக்கு இந்திய கடற்படை முக்கியத்துவம் அளித்ததாக கூறினார். நாட்டின் எல்லை பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனுக்காக இந்திய கடற்படை எப்போதும் தயாராக இருப்பதாக அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்களிலிருந்து தலா 4 மாநிலங்களவை பதவியிடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலிருந்து தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டிலிருந்து 2 பதவியிடங்களும் காலியாக உள்ளன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலும் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு CV சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளாா்.

0: ஒரே நாளில் 15,000 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமரின் சூரிய சக்தி இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மகாராஷ்டிராவில் மட்டும் நேற்று முன்தினம் 4,700 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குஜராத்துக்கு அடுத்தபடியாக 600,000 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடு பொருத்தப்பட்ட மாநிலமாக மகாராஷ்டிரா உருவெடுத்துள்ளதாக திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி சாகேத் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 4 மாடி வணிக கட்டடம் இடிந்து விழுந்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 8 பேர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, அங்கீகாரம் இல்லாத கட்டடங்களின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். அரசு பேருந்தும் லாரியும் மோதிய விபத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விசாகப்பட்டினம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை வடிவமைப்பதையும் பெறுவதையும் தடுக்க அமெரிக்கா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்த தாம் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். ஹோர்மோஸ் நீரிணையை கப்பல் போக்குவரத்துக்கு திறக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். இந்தியா பங்களாதேஷ் எல்லை சோதனை சாவடிகளில் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று மேற்குவங்க ஆளுநர் திரு சி வி ஆனந்த போஸ் தெரிவித்துள்ளார். பக்தோராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதுகாப்பு இல்லாத பங்களாதேஷ் உடனான எல்லைப்பகுதி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள 300 கிலோமீட்டர் இந்தியா பங்களாதேஷ் எல்லைப்பகுதியில் மின்வேலி அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய அரசு இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்த போதிலும் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு எல்லை பாதுகாப்பு படையினருக்கு நிலம் வழங்கவில்லை என்று திரு சி வி ஆனந்த போஸ் குற்றம் சாட்டினார். கொலம்பியாவில் இன்று அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. முதல் சுற்று தேர்தலில் 14 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 50% வாக்குகள் பெற்றால் நேரடியாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவர். 50%-க்கும் குறைவான வாக்குகள் பெற்றால் முதல் 2 இடம் பிடித்த வேட்பாளர்கள் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் போட்டியிடுவர். கொலம்பியாவின் தற்போதைய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ அந்நாட்டின் சட்டப்படி மீண்டும் தேர்தலில் போட்டியிட முடியாது. இடதுசாரி கூட்டணி சார்பாக இவான் செபேடாவும் வலதுசாரி கூட்டணி சார்பாக அபேலார்துவும் போட்டியிடுகின்றனர். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷியாவின் முகமது ஃபிக்ரி ஃபஜர் அல்ஃபியான் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவப் படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கிக் கொண்டிருக்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-யின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் M. குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல்

0: 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: திருச்சி சாரதாஸ்
3: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500252728.
5: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
6: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
7: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
8: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
9: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
8: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
9: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
8: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
9: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழை வாயில்.
3: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500252728.
10: கோடை 11.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
11: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடி பண்பலை 100.5 அம்மன் TRY TMT கம்பிகள்
1: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT
2: அம்மன் TRY TMT கம்பிகள்
0: வழங்கிய இல்லம் தேடி வரும் பண்பலை.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இதயங்கள் தோறும் தித்திக்கும் இசையை இதமாக தரும் இவ்வேளை கூடை பந்தலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. முதலாவதாக ஒலிக்கிறது பாடல். வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் நாகர்கோவில் கோட்டார் கோலப்பன். 1958 ஆண்டு வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் எஸ் வாசன் கொத்தமங்கலம் சுப்புவின் காலம் மாறாத கவி வரிகளில், சி ராமச்சந்திராவின் பிரம்மாண்ட இசையில் சொந்தம் கொண்டாடும் குரல்கள் பி லீலா ஜிக்கி. எண்ணத்தின் ஓசைகளை வார்த்தைகளிலும், மின்னும் இசையின் வண்ணத்தை நாட்டியத்திலும் நடத்தும் அற்புத கீதம் கேட்கலாமா கூடை பந்தலை 100.5-இல்?

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது.

0: வருஷம் மாஸ்ட்ரோக் அன்யூரிசம் ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
5: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
4: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
5: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
6: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
8: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
7: தொடர்புக்கு 9500252728.
9: கூடை பண்பலை 100 பிள்ளைகள் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
10: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
11: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
10: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
11: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

நினைவுகளோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இனி விரும்பிய உள்ளங்களுக்காக ஒலிக்க வருகிறது பாடல். இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தென்காசி ஆறுமுகம், சுந்தரவள்ளி, பிரியதர்ஷினி, சக்திவேல், முத்துமணி, ஜனனி. கண்ணதாசரின் கவி வரிகளில் திரை இசை திலகம், கே வி மகாதேவனின் இசையில் இதழ் சிரிக்கும் இனிய குரல்கள், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா. 1963 வெளிவந்த இப்படத்திற்கு இயக்கம் எல் வி பிரசாத். அழகிய நினைவுகளை தந்து ஆசை துடிக்கும் இனிய கீதம் இசைக்க வரும் நேரம் 1:14 நெஞ்சில் நிறைந்தவையில்.

0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் நல்வாழ்த்துக்கள்.

மடி திறந்து மகிழ்வோடு பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நொறு புள்ளியாய்ந்து நெஞ்சில் நிறைந்தவை. இனி குலே பகாவலி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திருப்பரம் குன்றம், தென்பரம் குன்றம் விஜயன், கோவிந்தம்மாள், முத்துச்செல்வி, பிரபாவதி, பானுமதி. டி ஆர் ரமணா இயக்கத்தில் மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் படம் திரைக்கு வந்த ஆண்டு 1955 தஞ்சை ராமையா தாஸ் வரிகளில் இனிக்கும் இன்பத்தை இனிய குரலால் நிரப்பியவர்கள் ஏ எம் ராஜா ஜிக்கி. இந்நிலையை தீர்க்க இதயம் நிறைக்க வருகிறது பாடல் 1 மணி 20 நிமிடத்தில் நெஞ்சில் நிறைந்தவையில்.

0: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.

இசை பாதி இன்பம் பாதி என பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நுறுப்புழியா இந்த நெஞ்சில் நிறைந்தவை. இனி ரிக்ஷா காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் நாமக்கல் அத்தப்பாளையம் செந்தில்குமார், பிபி செந்தில்குமார். பாலியின் வைரு வரிகளில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அழகிய தமிழ் குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா, எம் கிருஷ்ணன் நாயர் இயக்கத்தில் படம் வெளிவந்த ஆண்டு 1971. இரு வெளிதிறந்து எழுதிய மடலில் பெயர் தரித்த இதயங்களுக்காக வருகிறது பாடல் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கோடி பண்புள்ள இன்னொரு பிள்ளைந்தல் தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: வசந்த நினைவுகளை இசையோடு சேர்த்து தந்து கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி தேனி அனுமந்தன் பட்டி, ராஜகோபால், சரோஜா, விஜயகுமார், மதன்குமார், யோக பிரியா இவர்களுக்காக ஒலிக்க வருகிறது ஆனந்தி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இருக்கிறது கூடி பந்தலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி தேனி அனுமந்தன் பட்டி, ராஜகோபால், சரோஜா, விஜயகுமார், மதன்குமார், யோக பிரியா இவர்களுக்காக ஒலிக்க வருகிறது ஆனந்தி திரைப்படத்திலிருந்து பாடல். 1965 ஆண்டு பி நீலகண்டன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசரின் வரிகளில் அன்பின் ஒளியென ஜொலிக்கும் குரல் பி சுஷீலா. நெஞ்சிலே ஆசை எழு, நீரும் தேனூரும் பாடல் ஒலிக்க வருகிறது நெஞ்சில் நிறைந்த வயல்.
1: ஆமா, உனக்கு எதுக்காக எங்கிட்ட இவ்வளவு அக்கறை?

0: மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
3: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
2: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
3: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
8: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
7: தொடர்புக்கு 9500252728.
9: நம் கோடை பண்பலை 100.5 27th உதய விழாவை
10: முன்னிட்டு
9: உங்கள் கோடை பண்பலை 100.5
11: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
9: நாள்தோறும் முற்பகல் 11 கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை.
12: கோடை பண்பலை வானொலி.
13: நாயகன் மீண்டும் வரார், எட்டு திக்கும் பயந்தார்.
9: June 1 திங்கட்கிழமை சிவகங்கை மாவட்டத்தில் இருந்தும், 2 செவ்வாய்க்கிழமை சேலம் மாவட்டத்தில் இருந்தும், 3 புதன்கிழமை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தும், 4 வியாழக்கிழமை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தும், 5 வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தும், 6 சனிக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் இருந்தும், 7 ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தும் வலம் வர இருக்கிறது.
14: இது நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
9: நேய சொந்தங்களை அன்போடு அழைக்கின்றது உங்கள் கோடை பண்பலை 100.5.

இதயத்தில் நீ படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் நன்னிலம் நாராயணன், நிலா நீ இனியா. மலரின மனுபீசும் பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில், வாலியின் வசந்த வரிகளில், மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தியின் இசையில், 1963 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் வி ஸ்ரீனிவாசன். பாமாலை தொடுத்து பூமாலை என நெஞ்சும் நெறிக்க நெஞ்சில் நிறைந்தவையில் வருகிறது பாடல்.

0: நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியை வழங்குவோர் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே. லெட்ரின் போற இடத்துல நிறைய உதிரம் பாஸ் பண்ணிட்டு வைத்தியமும் பார்த்துருக்காங்க ஒருத்தர், ப்ளஸ் அது வைத்தியம் பார்த்தும் ஆப்ரேஷன்லாம் பண்ணியும் திருப்பியும் அவங்களுக்கு இந்த மாதிரி பிளட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வியாதியாக காமனாக நாங்கள் இங்கிலீஷில் வந்துட்டு பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைல்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஆசன வாயில் ஒரு குஷன் மாதிரி ஒன்று இருக்குது. லெட்ரின் போகும்போது அந்த குஷன் வந்து அந்த ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அதை சாஃப்டாக ஸ்மூத்தாக வெளியில் வர்றதுக்கான ஒரு ரத்தம் கலந்த ஒரு சோஃபா மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற தோல் வந்துட்டு ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சுன்னா, லெட்ரின் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துகிட்டே இருக்கு, பல வருஷங்களில் கெட்டி ஆகிட்டே இருக்குன்னா என்ன ஆகுனா அது அப்படியே வெட்டிடும். வெட்டிடுச்சுன்னா அந்த இடத்துலேருந்து பிளட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம உடம்புல ஒரு இடத்துல கீரல் வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஒரு நாளுக்கு பிளட் வரும், அந்த டைமுக்கு அந்த ஒரு 20 நிமிஷத்தில் ரத்தம் உறைஞ்சிரும், கிளாட் ஆகிடும், அப்படியே ஒட்டிக்கும். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, டெய்லி நம்ம பாத்ரூம் போகாமல் நம்மளால இருக்க முடியாது. ஸோ தினைக்கும் லெட்ரின் அதில் பாஸ் ஆகிறதுனால ஒரு ஒரு டைமும் உரசி உரசி அந்த ஃபார்ம் ஆன கிளாட்டை அப்படியே டிஸ்லாஜ் ஆகி திருப்பி பிளட் வரும். இதுதான் பைல்ஸ். யாருக்கு வரும் அதிகமாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2-வீலர் அதிகமாக ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வரும். குதிரை மேலே, அந்த காலத்தில் குதிரை மேலே உட்காந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. லெட்ரின் போகிற இடத்துல அந்த மேலே கீழே ஏறி ஏறி உட்கார்றதுனால அந்த ப்ரெஷர் இருக்கும். லாரி டிரைவர்கள், டிரான்ஸ்போர்ட், பெரிய பஸ் எல்லாம் ஓட்டுறவங்க, அதே மாதிரி உட்காந்து அப்படியே குந்துக்கால் போட்டு உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர். இதில் ஒருத்தருக்கு பைல்ஸுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணியும் திருப்பியும் ப்ளீடிங் வருதுன்னா, டெஃபினட்டாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண இடத்துக்கு ஒரு 4-5 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு கட்டி இருக்குன்னு அர்த்தம். அந்த கட்டி வந்து என்ன பண்ணும், ப்ரெஷர்னால அந்த ரத்தத்தை ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வெளியில் போகிறதுக்கு. அதனால தான் என்ன சொல்லுவோம், யாருக்காவது லெட்ரின் போகிற இடத்துல பிளட் வருதா, அவங்களுக்கு 50 வயசு மேலே இருக்கா, டைரெக்டாக போய் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிக்காதீங்க. ஒரு எண்டோஸ்கோபி போட்டு மேலே ஏதாவது கேன்சர் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் செய்யணும். ஸோ எங்கள் மருத்துவமனையில் நாங்கள் ஒரு

0: ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோக்கால் வச்சுருக்கோம். 50 வயதுக்கு மேலே பைல்ஸ் யாருக்காவது ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக எண்டோஸ்கோபி, அதாவது லெட்ரின் போகிற ஆசன வாயுவழியாக ஒரு கேமரா வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 இல்லை 30 சென்டிமீட்டர் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆப்ரேஷன் செய்வோம். ஏன்னா நிறைய கேன்சர் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் என்ன ப்ராப்ளம்னா ஆசன வாயில் இருக்கிற கேன்சர் முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய கேன்சர். அது தப்பான முறையில் ஆரம்பத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா ஆயுசுக்கு ஆசன வாயை நம்ம இழக்க வேண்டியதாக இருக்கலாம். இதை பற்றி நான் நாளைக்கு பேசுகிறேன்.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

நெஞ்சம் இனிக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில் இனி துலா பாரம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் பாண்டா மங்கலம், கந்தசாமி, சரோஜா, சரவணன், மணிவேல், ராதிகா, ரக்ஷிதா. இசையமைப்பாளர் தேவராஜனின் தேனிசையில் கண்ணதாசரின் கவி வரிகளில் தித்திக்கும் தேன் குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா. 1968 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் வின்சென்ட். ஏற்றி வைத்த எண்ணத்தில் பொன்மணி தீபம் என மின்ன வருகிறது பாடல் நெஞ்சில் நிறைந்தவையில்.

நெஞ்சில் நெறிந்தவையின் ரோஜாவின் ராஜா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் பரமக்குடி, அலங்கராஜ், அந்தோணி, மெர்சி, ஜெர்வின். 1976 கே விஜயன் இயக்கத்தில் வெளிவந்த படத்திற்கு இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், கண்ணதாசரின் வரிகளில் அலங்காரம் கலையாமல் ஆனந்தமாக பாடும் குரல்கள். டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா.

0: ஆசை கீதங்களை நேசித்த உள்ளங்களுக்காக தந்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. நன்றி, வணக்கம் நேர்களே.
1: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
2: தங்கள் அன்புடன்
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
2: நமது கோடை பண்பலை 100.5.
0: இனி தொடரும் நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

குந்தவை தேவியும் வந்தியத்தேவனும் படகிலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். 40 நாளைக்கு முன்னால்தான் இருவரும் சந்தித்தோம் என்று குந்தவை கூறியதற்கு வந்தியத்தேவன் அதை மறுதலித்து, 40 நாட்கள்தானா என்று சொல்லி, பல்லாயிரம் ஆண்டுகளாக எப்படி அவர்களுக்குள்ளே தொடர்பும் உறவும் இருந்தது என்றும், இளவரசிக்காக தான் என்னவெல்லாம் சாதித்து கொடுத்தோம் என்பதையெல்லாம் வந்தியத்தேவன் பட்டியலிட்டான். அதற்கு இளவரசி, ஐயா, அப்படியானால் என் முகத்தை தாங்கள் பார்க்க வேண்டாம். இந்த ஓடையின் தெளிந்த நீரை பாரும், நீல வானத்தை பாரும், ஓடைக்கரையில் வானளாவி வளர்ந்திருக்கும் மரங்களை பாரும், அரண்மனை மாடங்களை பாரும், பளிங்குக்கல் படித்துறைகளை பாரும், இந்த ஓடையில் பூத்திருக்கும் ஆம்பல் மலர்களையும் செங்கடி நீர் பூக்களையும் பாரும், அல்லது இந்த காது கேளாத ஓடக்காரனின் முகத்தையாவது சற்றே பாரும். அவ்விதம் பார்த்து கொண்டே தாங்கள்

0: தாங்கள் போன காரியம் என்னாயிற்று? காயா பழமா என்று சொல்லும். இளவரசரை அழைத்து வந்தீரா? சௌக்கியமாக இருக்கிறாரா? எங்கே விட்டு வந்தீர்? யாரிடம் விட்டு வந்தீர் என்று முதலில் தெரியப்படுத்தும். பிறகு இங்கிருந்து புறப்பட்டு அதற்கு முதல் நடந்தவை எல்லாவற்றையும் சொல்லும் என்று இளவரசி கூறினாள். அதற்கு வந்தியத்தேவன், தேவி, தங்களிடம் ஒப்புக்கொண்டு போன காரியத்தை வெற்றிகரமாக முடித்திராவிட்டால் தங்களிடம் திரும்பி வந்து என் முகத்தை காட்டியிருப்பேனா? இளவரசரை இலங்கையிலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன். அதற்கேற்பட்ட 1000 இடையூறுகளையும் வெற்றி கொண்டு அழைத்து வந்தேன். இளவரசர் சுகமாயிருக்கிறார் என்று நான் சொல்ல முடியாது. நான் அவரை விட்டு பிரியும்போது அவருக்கு கடுமையான ஜுரம். ஆனால் பத்திரமான கைகளில் அவரை ஒப்படைத்து விட்டு வந்திருக்கிறேன். ஓடக்கார பெண் பூங்குழலியிடமும் பூக்காரச் சிறுவன் சேந்தன் அமுதனிடமும் இளவரசரை விட்டு வந்திருக்கிறேன். அவர்கள் இளவரசரை காப்பாற்றுவதற்காக 100,000 தடவை வேண்டுமென்றாலும் தங்கள் உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் என்றான். அச்சமயம் தூரத்தில் பயங்கரமான குழப்பமான 1000 குரல்களின் ஒருமித்த ஓலம் போன்ற சத்தம் எழுந்தது. சத்தம் வந்த திசையை அரசலங்குமரியும் வந்தியத்தேவனும் பயத்தோடும் கவலையோடும் நோக்கினார்கள். அது என்ன ஆரவாரம்? கோபம் கொண்ட ஜனத்திரளின் கூக்குரல் போலல்லவா இருக்கிறது?
1: ஆம், அப்படித்தான் தோன்றுகிறது என்றான் வந்தியத்தேவன். கொடும்பாளூர் இளவரசியின் அழகை வர்ணிக்கும்படி கவிஞர்களை கேட்டால் அவர்கள் அந்த மங்கை நல்லாளின் அழகை அந்தி மாலையின் சௌந்தர்யத்துக்கு ஒப்பிடுவார்கள். பகற்பொழுது சென்று மாலை மங்கி வரும்போது மனதில் ஒரு சோகமும் ஏற்படுகிறது, கூடவே ஒரு அமைதியான இன்பமும் தோன்றுகிறது. ஆதவனின் இறுதி கிரணங்கள் மெலிந்து மறைந்த பிறகு இரவின் இருள் நாலாபுரமும் கவிந்து வருகிறது. இதனால் மனத்தில் தோன்றும் சோர்வை போக்கிக் கொள்வதற்கு வானத்தை நோக்கினால் போதும். கண்ணிமைக்கும் நேரத்தில் வானமாதேவி ஏற்றி வைக்கும் கோடாறு கோடி சுடர் விளக்குகள் எவ்வளவு ஆனந்தத்தை அளிக்கின்றன! சூரியனுடைய தகிக்கும் ஜோதியைப் போல அவை கண்களை கூசச் செய்வதில்லையே. கண்களால் அவற்றை பார்த்து இன்புறலாமே. சந்திரனும் உதயமாகிவிட்டாலோ கேட்க வேண்டியதில்லையே. முத்துச் சுடர் போன்ற முழுமதியின் நிலவில் உலகம் பூரிக்கிறது. உள்ளமும் உடலும் பூரிக்கின்றன. மாலை வந்ததும் தாமரைகள் கூம்புவது என்னமோ உண்மைதான். ஆனால் வெண்மீன்களுடன் போட்டியிடுவது போல மல்லிகை முட்டுக்கள் வெடித்து மலர்ந்து அவற்றின் நறுமணத்தினால் வானமும் பூமியும் போதை கொள்கின்றன அல்லவா? அஸ்தமித்ததும் பட்சிகளின் குதூகல துவனிகள் ஓய்ந்து விடுகின்றன என்பது உண்மைதான். ஆனால் அதோ தேவாலயத்திலிருந்து வரும் சேமக்கலச் சத்தமும் நாதஸ்வர வாத்தியத்தின் இன்னிசையும் இப்போது எவ்வளவு மதுரமாயிருக்கின்றன! மணிமாடங்களின் மீதிருந்து மென்மையான விரல்கள் மீட்டும் வீணையும் யாழும் எத்தகைய இன்பகீதத்தை எழுப்புகின்றன! கொடும்பாளூர் இளவரசி வானதியின் அழகில் இப்படியே சோகத்தின் சாயலும் களிப்பின் மெருகும் இனம் தெரியாதபடி கலந்து போயிருந்தன. அழகுக்கு ஒத்தபடி அவளுடைய சுபாவமும் இருபகைப்பட்டிருந்தது. ஒரு சமயம் அவளை பார்த்தால் துயரமே உருக்கொண்ட சந்திரமதியையும் சாவித்திரியையும் போல இருக்கும். இன்னொரு சமயம் பார்த்தால் அரம்பையும் ஊர்வசியும் தேவருலகில் இப்படித்தான் ஆடிப்பாடிக்கொண்டு காதலில் கழித்த மாதவியைப் போல ஒரு சமயம் அவள் இன்ப உயிர் சிலையாக விளங்குவாள். மற்றொரு சமயம் கணவனை பறிகொடுத்த கண்ணகியின் சோக வடிவம் இதுதானோ என்று கருதும்படி இருக்கும். ஒரு சமயம் மாலை வடிவேலரின் மையலுக்கு உள்ளாகி இதயம் கலந்து நின்ற வள்ளியைப் போல தோன்றுவாள். இன்னொரு சமயம் தேவலோகமெல்லாம் களிக்கூத்தாடும்படி கார்த்திகேயருக்கு மாலையிட்டு மகிழ்ந்த தெய்வயானை இவளேதான் என்று எண்ணி மகிழும்படி ஆனந்த உருவாகி விளங்குவாள். சேர்ந்தாற்போல பல தினங்கள் வானதியின் முகத்தில் ஒரு சிறு புன்னகையைக் கூட காண முடியாது. வேறு சில நாட்களில் அவள் ஓயாது சிரித்து கொண்டே இருப்பாள். அந்த சிரிப்பின் ஒலி கோடானு கோடி நுண் துளிகளாகி காற்று வெளியில் கலந்து உலகத்தையே ஆனந்த பரவசப்படுத்தும். வானதியின் இத்தகைய இருவகை சுபாவத்துக்கு காரணம் அவளுடைய பிறந்த வேளையும் வளர்ந்த காலமும் என்று ஊகிக்கலாம். அன்னையின் கர்ப்பத்தில் அவள் இருந்தபோது கொடும்பாளூர் சிறிய வேளார் கொடிய போர்களில் ஈடுபட்டிருந்தார். வெற்றிச் செய்தியும் தோல்விச் செய்தியும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தன. இவை அவளுடைய அன்னையின் உள்ளத்தில் களிப்பையும் துயரத்தையும் மாற்றி மாற்றி உண்டாக்கின. வானதி பிறந்த சில காலத்துக்குப் பிறகு அவளுடைய அன்னை காலமானாள். பிறகு வானதியை அவளுடைய தந்தை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து வந்தார். ஆனால் இதுவும் நீடித்திருக்கவில்லை. வீராதி வீரராகிய வானதியின் தந்தை அருமை மகளை முன்னிட்டு கூட அரண்மனையிலேயே உட்கார்ந்திருக்க விரும்பவில்லை. வீரபாண்டியன் ஓடி ஒளிந்த பிறகு அவனுக்கு துணை வந்த ஈழத்துப் படைகளை துரத்தி கொண்டு இலங்கை சென்றார்.

அங்கே போர்க்களத்தில் உயிர்நீத்து சரித்திரத்தில் ஈழத்துப்பட்ட சிறிய வேளார் என்ற பட்டப்பெயர் பெற்றார். பின்னர் வானதியின் வாழ்க்கை சிலகாலம் ஒரே துயரமாயிருந்தது. தாயை இழந்து தகப்பனாரால் வளர்க்கப்பட்ட பெண்கள்தான் அந்த சோக உணர்ச்சியை எத்தகையது என்பதை அறிய முடியும். பெற்றோரில்லா பெண் கொடும்பாளூர் அரண்மனையில் சீராட்டி வளர்க்கப்பட்டாலும் அவளுடைய உள்ளத்தில் தந்தை பெற்றிருந்த இடத்தை யாரும் பெற முடியவில்லை. அதற்கு பலரும் பலவிதமாக ஆறுதல் கூறினார்கள். வருந்தாத குழந்தை, உன் தந்தை உன் வயிற்றில் வந்து மீண்டும் வீரமகனாகப் பிறப்பார், உலகம் வியக்கும்படியான அற்புத வீரச் செயல்களை புரிவார் என்று ஒருவர் கூறினார். இந்த வார்த்தைகள் வானதியின் உள்ளத்தில் ஆழ்ந்து பதிந்து வேரூன்றின. அருமை தந்தையை பிரிந்ததினால் ஏற்பட்ட துயரத்தையும் சோர்வையும் கற்பனை மகனை பற்றி எண்ணுவதிலே போக்கிக் கொள்ள முயன்றாள். அதில் ஓரளவு வெற்றியும் அடைந்தாள். தனக்கு பிறக்கும் குமாரன் எப்படி எப்படி இருப்பான், எந்தெந்த மாதிரி நடப்பான், எத்தகைய வீரச் செயல்களை புரிவான் என்ற மனோராஜ்யத்தில் நாள்கணக்காக மூழ்கி விடுவாள். கற்பனை கண்ணின் மூலமாக அந்த வீரமகன் தூர தூர தேசங்களுக்குச் சென்று மாபெரும் யுத்தங்களில் வெற்றி பெறுவதை பார்த்தாள். வேகமாக திரும்பி வந்து அவன் அடைந்த வெற்றியின் காணிக்கைகளையெல்லாம் தன்னுடைய காலடியில் சமர்ப்பிப்பதை பார்த்தாள். அவன் மணிமுடி தரித்து வீர சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்தாள். ராஜாதி ராஜாக்கள் வந்து அவனுக்கு கப்பம் கட்டி அடிபணிவதை பார்த்தாள். அவனுடைய திருமுகத்தைக் கண்டதும் ஜனத்திரள்கள் பூரண சந்தனனைக் கண்ட மாகடலைப் போல பொங்கி எழுந்து அலைமோதி ஆரவாரிப்பதை பார்த்தாள். நூறு நூறு கப்பல்களின் வீரர்களை ஏற்றிக்கொண்டு அவன் கடல்களை கடந்து சென்று அப்பால் உள்ள நாடுகளிலே வெற்றி கொடி நாட்டுவதை பார்த்தாள். அன்னையே, நான் அடைந்துள்ள இத்தனை பெருமைக்கும் காரணம் நீயே அல்லவோ என்று தன்னிடம் அடிக்கடி அந்த வீரமகன் வந்து கூறுவதையும் கேட்டாள். அந்த அறியாத பேதை பெண் சில சமயம் தன் ஆலிலை வயிற்றை தொட்டு தடவி பார்த்து கொள்வாள். தன் கற்பனை மகன் ஒருவேளை வயிற்றில் வந்துவிட்டானோ என்றுதான். பழந்தமிழ் நாட்டில் ஆண்கள் பெண்கள் அனைவரும் பாரத கதையை கேட்டு அறிந்திருக்கிறார்கள். குந்தி தேவி குழந்தை பெற்ற விதத்தை பற்றியும் கேட்டிருந்தார்கள். அதுபோல எந்த தெய்வம் வந்து தனக்கு குழந்தை வரம் கொடுக்கப் போகிறது என்று எண்ணி எண்ணி அவள் வியப்பதுண்டு. போதெல்லாம் யாரையும் மணந்து கொள்வதை பற்றியே அவள் எண்ணவில்லை. வயது வந்த பிறகு, ஓரளவு உலகம் தெரிந்த பிறகு, கணவன் ஒருவனை மணந்தே ஆக வேண்டும் என்றும் அவன் மூலமாகவே குழந்தை பேற்றை அடைய வேண்டும் என்றும் அறிந்தாள். அப்போதும் கணவனை பற்றி அதிகமாக மனோராஜ்யம் செய்யவில்லை. பழையாறை அரண்மனைக்கு போன பிறகு அவளுடைய வாழ்க்கையிலும் மனப்போக்கிலும் மாறுதல் ஏற்பட்டது. குந்தவை தேவியின் பெருமிதம் கலந்த அன்பு அவளுக்கு ஆறுதலும் குதூகலமும் அளித்தன. குந்தவையின் நாகரீக நடைமுறை பாவனைகளும் சாதுரிய பேச்சுக்களும் வானதியை அவள் இதுவரை அறியாத வேறொரு உலகத்துக்கு கொண்டு போயின. அவளைப் போலவே பழையாறை அரண்மனைக்கு வந்திருந்த மற்ற அரசகுலப் பெண்களின் அசூயை அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ஆர்வத்தை உண்டாக்கியது.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: உரையாடல்களிலே போலவே நிகழ்ச்சிகளையும் சரி ஈடு செய்யும் உத்திய கல்கியாரின் படைப்புகளிலே காணலாம். ஒரு எடுத்துக்காட்டு, முதன்முறை வந்தியத்தேவன் பழையாறைக்கு வந்திருந்த போது ஓடைக்கரையில் குந்தவையை சந்திக்க உதவினார் ஈசான சிவபட்டர். அதை மரவில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் திருமலையப்பன். இப்போ அவனே அங்கே அழிச்சுக்கிட்டு வந்தான். முதல் தடவை ஈசான சிவபட்டர் குரலை கணிச்சு நேரமாவதை உணர்த்தின போது தான் இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்தான் வந்தியத்தேவன். இப்போ ஆழ்வார்க்கடியானால் அவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாது. வீதியில் அவிழ்த்து விடப்பட்ட கலவர பிசாசை பிடிச்சு மறுபடியும் கூண்டில் அடைக்கணும், வீண் பொழுத போக்காதன்னு எச்சரிக்கை செஞ்சுட்டு போயிடுறான். இடைவிடாமல் பேசுகிறவர்களிலும் இரண்டு ரகம் உண்டு. சின்ன வாக்கியக்காரர், பெரிய வாக்கியக்காரர் என்பதாக அவர்களை பிரிக்கலாம். பெரிய வாக்கியக்காரர்கள் இருக்கிறார்களே, கமா செமிகோலன் கூட இல்லாமல் ஒரே வாக்கியத்தில் தாங்கள் சொல்ல விரும்புவதையெல்லாம் சொல்லிவிடுவார்கள். இது இன்றைக்கு ஏறத்தாழ 80 ஆண்டுகளுக்கு முன்னால ராக்கி அவர்கள் எழுதிய பேச்சு பலவிதம் என்கிற கட்டுரையின் ஒரு பகுதி. சின்ன வாக்கியக்காரருக்கு ஆழ்வார்க்கடியானையும் பெரிய வாக்கியக்காரருக்கு வல்லவரையனையும் எடுத்துக்காட்டுகளாக பார்க்குறோம் இந்த நாவலில். வந்தியத்தேவன்

0: இவனும் ஒரே விஷயத்த பல வாக்கியங்களில் நாள் கணக்காக பேசக்கூடியவர். நல்லது, பொறுமை இழக்காவிட்டாலும் என் முகத்தை பார்த்தா சொல்ல வந்தது மறந்து போகுதுன்னா சுற்றி இருக்கிறதையெல்லாம் பார்த்தபடி போன காரியம் என்ன ஆச்சுன்னு சொல்லும்னு ஞாபகப்படுத்துகிறா குந்தவை. ஒரு வழியாக சொல்ல ஆரம்பிக்கும் போதே குழப்பமான கூக்குரல் கேட்குது. இப்படி எழுந்த பேரொலிதான் செம்பியன் மாதேவிக்கும் மதுராந்தகருக்கும் இடையே நடந்த இருவேறு உணர்ச்சிகளின் அழுத்தமான பதிவுகளுக்கு இடைநிறுத்தமாக அமைஞ்சது. பாருங்க, இந்த ரெண்டு காட்சிகளையும் அப்படியே நிப்பாட்டிட்டு இதுவரைக்கும் ரொம்ப சம்பந்தப்படாத வானதியை பற்றி சொல்ல தொடங்கிட்டாரு ஆசிரியர். ஏதோ காரணம் இருக்கு. துர்போதனை பண்ணி என்னை யாரும் கெடுக்கல, தங்கள் மகன் அவ்வளவு நிர்மூடனா, எனக்கு சுயறிவே கிடையாதுன்னு நினைச்சிங்களான்னு தாயை கேட்டார் மதுராந்தகர். இதுபோல வானதியின் இன்னொரு முகத்தை பார்க்க போறோமா? சரி, செங்கழி நீர்ப்பூ பற்றின குறிப்பு. செவ்வள்ளி, செங்குவளை, நீலம், நீலோத்பலம், இப்படி பல பெயர்கள் உண்டு. இது நன்னீர் மலர். சிவப்பு, ஊதா கலந்த சிவப்பு, இளஞ்சிவப்பு ஆகிய வண்ணங்கள் கொண்டது. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்துன்னு பாடுறார் ஆண்டாள். அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. என்னதான் இன்னிசை, மெல்லிசை, துள்ளல் இசை அப்படின்னு சொன்னாலும் இந்த அதிரடி இசை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருக்கிறத விட ஆட்டமாடலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தோணுங்க. அந்த மாதிரி ஆட்டமாடக்கூடிய நம்ம என்னதான் சோகமாக இருந்தாலும் சரி, என்னதான் அடடா மதியம் நேரங்க, அதுவும் சண்டே, சாப்பிட்டுலாம் முடிச்சிருப்போம், தூங்க போகிற நேரத்தில் என்னங்க அதிரடி இசை அப்படின்னு கேட்டாலும், தூங்க போகிற நேரத்தில் கூட பாட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் தூங்கவே மாட்டோங்க. அப்படி தூங்கவே விடாமல் அதிரடி இசையில் ஆட்டமாட வைக்க கொடை பண்பலி 100.5 டோல் தமாக்கா தூள் நிகழ்ச்சி. நான் உங்கள் பிரியமுடன் பூசியா.
3: Give me one touch,

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
5: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
4: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
5: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500252728.
5: அதிரடிசியல் இல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் துள்ளி எழுந்து ஆட்டமிட வைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் நிருபுழியாய் தின் டோல் தமக்கா தூள். இன்று பிற்பகல் 3 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி வர இருக்குதுங்க. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது யாரோட தெரிவில் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. கரூரில் இருக்கக்கூடிய பூபதி, கரூர் பூபதி அவர்களின் தெரிவில் தான் வர இருக்குது இன்றைய நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

tonight.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
5: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: கோடி பண்புலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக சந்தமிழ்.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் செப்புக சந்தமிழ்.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: கொஞ்ச நேரத்துல வர இருக்குதுங்க நம் கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது கரூர் பூபதி அவர்களின் தெரிவில் வர இருக்கிறது.

இனி நம் கொடை பண்பலை 100.5 இசைக்கு இருக்கிறது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது கரூர் பூபதி அவர்களின் தெரிவில் வர இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் விலை மதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தின் வளர்ச்சிக்காக சிறப்பான பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன குண்டு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. நீர் மேலாண்மை நிர்வாகத்தில் தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்க வகை செய்யும் ஒப்பந்தத்தில் இஸ்ரோவும் மத்திய நீர்வளத்துறையும் கையெழுத்திட்டுள்ளன. அரசியலில் எதுவும் நிரந்தரமில்லை என்றும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்றும் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் மற்றும் வீர் சோட்ரானி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கன் தங்கப்பதக்கத்தையும் நிக்ஷய் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரல்லா தாஸ் இணையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே.

மாறினாலும் ஒவ்வொரு செயல்கள் ஒவ்வொன்றும் பலவித இன்பங்களை அள்ளி அள்ளி தரும். இன்பங்கள் பலவிதமாக நம்மை மகிழ்வித்தாலும் அவை சங்கமிக்கும் ஒரு இடம் இன்னிசை கடல் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த மாதிரியான இன்னிசை கடலில் இசைக்கடலில் மூழ்கி திளைக்க கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி அவர்களோட தெரிவில் தாங்க வர இருக்குது. பூபதி அவர்கள்ட்ட வந்து நம்ம பேசினப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, என்னுடைய குடும்பத்தை பற்றின வந்து நான் வந்து அந்த ஒரு முன்னுரை மாதிரி நான் கொடுத்துருக்கேங்க, என் பிள்ளைங்க பேரெல்லாம் சொல்லுங்க, என்னுடைய மனைவி பேரெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக சொல்லிடலாங்க. பூபதி அவர் வந்து கரூர் மாவட்டம் புகழூரில் இருக்கக்கூடிய திருக்காடுதுறை கிராமத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனைவி பெயர் பாரதி, இல்லத்தரசியாக இருக்காங்களாம். மகள் பெயர் மோனிகா, திருமணமாகி இப்போ தான் பேரப்பிள்ளை பிறந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடை பண்பலி 100.5 சார்பாக சொல்லிடலாம். மகன் பெயர் வந்து ஸ்ரீசுதன், அவரும் வேலை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து ஒரு ஆயுட்கால நேயருங்க, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் கோடை பண்பலையை கேட்டு ரசிக்காத நாளே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து முத என்ன எழுத சொல்லித்தருவாங்க அப்படின்னா, எல்லோரும் ஃபஸ்ட்டு கோடு போட சொல்லித்தருவாங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் சாச்ச மாதிரி கோடு போடுங்க, அப்படி நேரான கோடு போடுங்க, அப்புறம் படுக்கை கோடு, சாய்வு கோடு அப்படிலாம் சொல்லிட்டு ஸ்கூல்ல எல்லாம் சொல்லித்தருவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தாலும் அவங்க எடுத்த உடனே எழுந்து ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஆவண்ணாவாக தாங்க இருக்கும். அந்த ஆவண்ணால் கீழே ஒரு சுழியை சுழிச்சு விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஆ அப்படின்னு மாறிடும். என்னங்க ஆக்கும் ஆக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்குது, இதை போய் இவ்வளோ பெருசாக சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நேயர் பூபதி இன்றைக்கி என்ன மாதிரியான பாடல்கள்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, இன்றைக்கி அவர் ஆ, அதாவது நெடில் ஆ இருக்கு இல்லைங்க, அந்த ஆனை ஆரம்பிக்கக்கூடிய பாடல்களின் தொகுப்பாக தான் இன்றைய கொடை பண்பலி 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி வர இருக்குதுங்க. நிகழ்ச்சியோடு தான் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

முதல் பாடலுங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த 80 காலகட்டங்களில் இந்த பாடல்களை கேட்டு ரசிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. அதை எப்படி சொல்லியிருக்காரு நம்ம நேயர் அப்படின்னா, பருவமடைந்த மங்கையின் பெருமிதம் கலந்த வெக்கம், ஒரு செழிப்பை தன் இசையில் தந்திருப்பார் இசைஞானி. கோடையில் எதிர்பாராமல் ஆரம்பிக்கும் மலை போல கைத்தட்டில் ஒளியுடன் துவங்கி மிருதங்கம் தொடர ஆரம்பமாகும் ஒரு கிராமப்புற கும்மி பாடல். அந்த மாதிரியா பாணியில் அமைஞ்சிருந்தாலும் உச்ச ஸ்ருதியில் சேர்ந்த குரலில் தொடர்ந்து ஒழிக்க சட்டுன்னு நிற்கிதுங்க அந்த பாடல். மழை சோன்னு பெஞ்சு அந்த மழை நின்றதுக்கப்புறம் எல்லா சத்தமும் ஓய்ந்ததுக்கப்புறம் ஒரு ரகசிய துணியில் ஜானகி அம்மா பாடக்கூடிய குரல். அந்த ஜானகியின் குரல் துவங்கக்கூடிய நேரத்தில் 1000 தாமரை மொட்டுக்கள் நிஜமாகவே மலர்ந்ததோ என்னமோ அப்படின்னு சொல்ல முடியாத மயக்கம் பாடல் முழுவதும் பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 1000 தாமரை மொட்டுக்கள் நம் கோடை பண்பலையிலும் மலர்கிறது.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா ஏஐ டெக்னாலஜியுடன் டிடிஐ நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
4: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
3: 2026-2027 கல்வியாண்டிற்கான பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
4: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ்.

0: தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
3: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
2: தொடர்புக்கு 9500252728.
4: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
8: வணக்கம். நம்ம நாமக்கல் இமயம் மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. திருப்பூர்ல இருந்து ஒரு நேயர் நம்மகிட்ட கேள்வி கேட்டிருந்தாரு. என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா, மூட்டுக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சான். ஏன் சார் எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சு மூட்டுக்குள்ள, நான் எதுவுமே பண்ணல, கீழே உழுவுல எதுவுமே இல்லை, ஸோ என்ன ரீசனால எனக்கு இன்ஃபெக்ட் ஆச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ மெயினாக வந்து இந்த இன்ஃபெக்ஷனுங்கிற விஷயம் வெறும் நம்ம டைரெக்டான இதில் வரணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது அதில் என்னென்னா அது வழியாக கிருமி உள்ள போகுது, ஸோ வயிற்றில் இன்ஃபெக்ஷன் ஆகுது, அது ஒரு டைரக்ட் கான்டாக்ட் இருக்குது. இல்லை சளி பிடிக்குதுன்னு வச்சுக்கோம், சளி வந்து நம்ம யாராவது தும்புறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பக்கத்தில் போய் நிற்கும் போது நமக்கு வந்து அதில் சளி பிடிக்கும் நமக்கும், ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். பட் மூட்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே டைரக்ட் கான்டாக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சுகர் இருக்கவங்களுக்கு காலில் சின்ன புண்ணு மாதிரி தான் இருக்கும், ஸோ புண்ணு இருக்கிறது அவங்க சரியாக வைத்தியம் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பிளட் மூலியமா, ஹெமட்டோஜீனியஸ் பிளட் மூலியமா போய் அந்த மூட்டில் போய் உட்காந்துச்சு அப்படின்னா அதில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி சம்டைம்ஸ் யூரின் இன்ஃபெக்ஷனோ வயிற்றில் இன்ஃபெக்ஷனோ, சில பேர் ரொம்ப முக்கியம் சொத்தப்பல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொத்தப்பல் இருக்க பாக்டீரியா இருந்தால் கூட அது வந்து ரத்தத்தோலியாக போய் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும், அது ஒரு பர்டிகுலர் ரீசனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பர்டிகுலர் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை ஏதாவது உங்களுக்கு உடம்புக்குள்ளே ஏதாவது ராடோ ஸ்க்ரூவோ வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சுகர் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் டெஃபினட்டாக ஏதாவது சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தால் அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறது எப்பயுமே சேஃபர் சைடு. ட்ரீட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஈவன் சொத்தப்பல்லோ சின்ன இன்ஃபெக்ஷனோ சின்ன ஒரு கொப்பளம் மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் பிரச்சனைகள் நமக்கு அதிகம்தான் ஆகும். மெயினாக சுகர் இருக்கவங்க உங்கள் பாதத்தை டெய்லியுமே செக் பண்ணுங்கள், அடியில் ஏதாவது சின்ன புண்ணு மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள், டெய்லியும் நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க. மெயினாக வந்து விரலுக்கு நடுவில் இருக்க அந்த தோலை வந்து நம்ம ட்ரையாக வச்சுக்கணும், ஸோ அதை ரொம்ப வெட் பண்ணிட்டு இருந்தோம்னாலும் அது மூலியமாக நமக்கு இன்ஃபெக்ஷனும் ஜாஸ்தி வரும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
7: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்பு கசந்தமிழ்
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்பு கசந்தமிழ்
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும்

சேலம் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் நல்வாழ்த்துக்கள்.

3:19 செய்து கொண்டிருக்கிறது கோடை மண்பலின் 5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி அவர்களின் தெருவில் ஆ என தொடங்கக்கூடிய பாடல்களின் வரிசையாக தொகுப்பாக இசைத்துக் கொண்டிருக்கிறது இன்றையினும் கோடை பண்பலை 5 உயிரெழுத்து. அடுத்த பாடலுங்க, இந்த பாடலை பிடிக்காதவங்கன்ட்டு கிடையாது, முணுமுணுக்காதவங்க யாருமே எடுக்க மாட்டாங்க. சுமியேந்திர மத்தியமம் ராகத்தில் பயன்படுத்தி ஒரு மென்மையான மற்றும் கம்பீரமான உணர்வை தன் அடர்த்தியான இசையில் கொடுத்து நம்மை திக்குமுக்காட வைத்திருப்பார் இசைஞானி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்படி என்ன பாடல்? இசைஞானியோட பாடல் அப்படின்னால அது இதயம் வருடக்கூடியதாக இருக்கும். அதை விட இப்படி வர்ணிச்சு எழுதியிருக்காங்கன்னா அப்படி என்ன பாடலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? உமாரமணன் குரலில் ஒரு அழகிய பாடல். அடடா, நான் கண்டுபிடிச்சிட்டேங்க, இந்த பாடல் தான் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அவரோட காந்த குரலின் அசைவுகள் கங்கை அமரனின் பாடல் வரிகளுக்கு உயிர் கொடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புல்லாங்குழல் மற்றும் வயலின் கலந்த இசைஞானியின் பின்னணி இசை இப்பாடலுக்கு மென்மேலும் இனிமை சேர்க்கும். கேளுங்க நேயர்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு நமது நேயர், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி. கேட்டலாமா?

0: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புகசந்தமிழ்,
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புகசந்தமிழ்.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: இதயம் வருடம் இனிய கணங்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. அப்படியான இதயம் வருடம் பாடல்களின் தொகுப்பை நமக்கு தந்திருக்கிறார் கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி. ஆ என தொடங்கக்கூடிய பாடல்களின் வரிசையில் அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்களும் ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க. துப்பாக்கி குண்டுகள் பாயும் ஓசையுடன் தொடங்கும் இப்பாடல் கிராமத்து காதலின் வெள்ளந்தித்தனத்தையும் இளமையின் துள்ளலையும் பாடும் ஒரு மிகச்சிறந்த மெலடியான ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாங்க. பஞ்சு அருணாச்சலத்தின் பஞ்சு போன்ற வரிகளில் பாண்டியன் ரேவதியின் நடிப்பில் இயற்கை சூழலில் காதல் உணர்வுகளை மிக அழகாக வெளிப்படுத்தக்கூடிய பாடல். இசைஞானியின் இப்பாடலில் தான் வெளிப்படுத்தி இருப்பார் ஒவ்வொரு இசைக்கருவியிலிருந்தும் அதனுடைய சிறப்பான இசையை தன் இசைக்குறிப்பால் தோண்டி எடுத்து கொடுத்திருக்கிறார். மலேசியா வாசுதேசனின் ஆச்சரியப்படுத்தும் குரல் இனிமையுடன் எஸ் ஜானகியின் கொஞ்சம் குரலில் இப்பாடலையும் கேட்டு மகிழுங்கள், கேட்டு சுவையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நமது நேயர்.

ஆனந்த ராகமாக அன்பின் ஆழமாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நுறுப்புழி ஐந்தின் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி அவர்களின் தெரிவில் இசைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த பாடலுங்க மத்தியமாவதி ராகத்தை அடிப்படையாக கொண்ட இப்பாடலை தனித்துவமாக இசைத்திருப்பார் இசைஞானி என்கிறார் நம் நேயர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடிய முதல் பாடலாங்க. எம்ஜி வல்லபன் எழுதிய பாடல் வரிகள் காதலின் கவித்துவத்தையும் சங்கமத்தையும் மிக அழகாக பிரதிபலிக்கக்கூடியதுங்க. இந்த வரிகள் என் இதயத்தில் எப்பவுமே ஒழிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரலும் இளையராஜாவின் இசையும் நம் மீது இந்த ஆகாய கங்கையை பொழிய வைக்குதுங்க. பொழிய வைக்கும்போது நம்மளும் அந்த இசை மழையில் நனைகிற மாதிரியே இருக்கு. கேட்டு சுவைப்போமா என்கிறார் நம் நேயர்.

0: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
2: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
1: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
2: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புகசந்தமிழ்.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் செப்புகசந்தமிழ்.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

3 மணி 42 நிமிடத்தில் சேர்த்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி 5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி அவர்களின் தெருவில் ஆ என தொடங்கக்கூடிய பாடல்களின் தொகுப்பாக இசைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த பாடலுங்க. இந்த பாடல் காட்சியில் தனது அன்பு காதலன் சைக்கிள் ஓட்டியபடி வருவதை மலை பாதை மீது ஒய்யாரமாக அமர்ந்தபடி ரசிக்கும் நாயகி சரிதா. அருகே நீர்ப்பரப்பில் தலைகீழாக தெரியும் பிம்பத்தில் மனதை பறிக்கொடுத்தபடி காட்சிப்படுத்தி இருப்பார் ஒளிப்பதிவாளர் லோகநாத். இப்பாடல் முழுவதும் வரும் தபேலாவின் இசை நம்மை கையை பிடித்து பாடலுக்குள் அழைத்துச் செல்லும். உன் கண்ணு இரண்டும் துடிக்குதடி என்ற காட்சியில் கிட்டாரின் இசைக்கேற்ப கண்ணை சிமிட்டி இருப்பார் நாயகி. மெல்லிய இசையில் தெளிந்த நீரோடை போல் ஒலிக்கும் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா ஆகியோரின் குரலில் கங்கை அமரனின் பாடல் வரிகளை கேட்டு சுவைப்போமா இந்த ஆவாரம் பூவாக.

0: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு உங்கள் கோடை பண்பலை 100.5
1: பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றது இல்ல.
0: நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை.
2: கோடை பண்பலை வானொலி.
0: ஜூன் 1 திங்கட்கிழமை சிவகங்கை மாவட்டத்தில் இருந்தும், 2 செவ்வாய்க்கிழமை சேலம் மாவட்டத்தில் இருந்தும், 3 புதன்கிழமை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தும், 4 வியாழக்கிழமை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தும், 5 வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தும், 6 சனிக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் இருந்தும், 7 ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தும் வலம் வர இருக்கிறது.
3: இது நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
0: நேய சொந்தங்களை அன்பு

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: கோடி பண்புலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: நிகழ்ச்சியானது கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி அவர்களின் தெருவில் அசைத்துக் கொண்டிருக்கிறது. ஆவரிசையில் தொடங்கக்கூடிய பாடல்களின் தொகுப்பில் அடுத்ததாக மிருதுவான கிட்டாரின் இசையும் உடன் சீரும் தபேலாவின் இசையும் ஒன்றையொன்று கொஞ்சிக்கொள்ள, கொஞ்சம் பெல்சன் இசையும் சேர்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் இப்பாடல். ஒவ்வொரு முறை இப்பாடலை கேட்கும் பொழுதும் பாடல் கேட்பவர்களின் மனது இலகி போகிறது. இசைஞானியின் இசைக்கேற்றபடி பாடல் வரிகளை அழகான சிற்பம் போல் செதுக்கியிருப்பார் வாலி. அடர்த்தியான கே.ஜே. யேசுதாசின் குரலோடு இணைந்து உமாரமணன் பாடுவது அசைவற்ற நீல வண்ணத்தில் மின்னி மறையும் வெள்ளி சிதறலை பார்ப்பது போன்ற உணர்வை தருகிறது. இதையும் கேட்டு ரசிப்போமா?

ஆகாய வெண்ணிலாவாக உள்ளத்தில் மிளர்ந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் நெருப்புழி ஐந்தின் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி அவர்களின் தெருவில் ஆ என தொடங்கக்கூடிய பாடல்களின் வரிசையில் அதன் தொகுப்பாக இசைத்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடல் இதற்கு இவ்வாறாக கூறுகிறார். இயக்குநரிமயம் பாரதி ராஜாவின் அற்புதமான காட்சி அமைப்பில் கவியரசு கண்ணதாசனின் காதலின் மென்மையையும் இணைந்து மெய்சிலர்க்கு வைக்கும் ஓர் அழகிய பாடல். கனவு உலக குரலாக ஜொலிக்கும் ஜென்சியின் ஹம்மிங், எஸ்பி சைலஜா மலேசியா வாசுதேவன் என்று மூன்று குரல்களின் மெல்லிசைகளால் இழைக்கப்பட்ட பாடல். இவ்வனைத்தையும் தன் இசையில் ஒருங்கிணைத்து நம் இதயத்தை வருடும் இசைஞானியின் இன்னிசையில் இப்பாடலையும் கேட்டு சுவையுங்கள் என்கிறார் பூபதி அவர்கள். இப்பாடல்களின் தொகுப்பாக நிறைவாக வரும் பாடலை காற்றலையில் சேர்த்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தின் உயிரெழுத்து நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா.

இனம் கொடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் மில்கா ஒண்டர் கிக் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் வண்ணத்தூரிகை இசைக்கு இருக்கிறது செப்புகசன் தமிழாக நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்திச்சிருக்கும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் விலைமதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தின் வளர்ச்சிக்காக சிறப்பான பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் வீர் சோட்ரானி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரெல்லா தாஸ் இணையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: சீர்த்தமிழை உளமார வணங்கி கோடை பண்பலை நூறுபுள்ளி ஐந்தில் செப்புக செந்தமிழ்.
1: Wonder cake.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம்.
5: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: விவரங்களுக்கு 9524936156.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965239999.
7: புஷ்காரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை.
8: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
7: வழங்கும் செப்புக செந்தமிழ்.
9: சிவப்பணுக்களின் தூண்டலுக்கு உதவிடும் அக்கார கிழங்கு, தன் செழிப்பான வண்ணத்தால் நம் விழிகளுக்கு ஒளி கொடுக்கும் செம்மங்கி, பற்களின் உறுதிக்கு பக்கபலமாய் நிற்கும் இலைக்கீரை, கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் பூ சுனைக்காய், அகத்தின் தூய்மைக்கு அவ்வப்போது எடுத்துக்கொள்ள வேண்டிய பாகற்காய். இப்படி உணவின் மூலம் நம் உடலினை உறுதி செய்யும் வழிமுறைகளை நமக்கு வழங்கிய நம் தமிழ் மரபின் தாய்மை மொழியை மேன்மையாயுரைத்து வாகை சூட வான்வழியை வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ். முயற்சியையும் பயிற்சியையும் தன் மூச்சாக கொண்ட மாணவ செல்வங்கள் வரலாம். 24-24-24 உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயலாற்றும் மகளிர் வரலாம். 24-24-26 உயர்வான நோக்கங்களை கொண்டு முன்னேறி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளும் அழைக்கலாம். 24-24-29 அல்லது 290-333 முன் இணைப்பிற்கு 0-45-42. கற்கண்டு மொழியில் சொற்செண்டு அமைத்து செந்தமிழாவையை ஒப்பனை செய்கிறார் ஜே பே ரமேஷ்குமார்.
10: நன்றிகள் பல சுபா. வெள்ளறிவி காட்டுக்குள் முளைத்து நிற்கும் மென்பணி கூட்டங்கள், நல்லறிவி நளினத்தில் நல்லன செல்லும் அல்லவை கூடங்கள், கொள்ளை அருவி குவியத்தில் குளிந்து நடக்கும் கொய் மலர்கள், முல்லை அருவி புவனத்தில் முகம் பதிக்கும் மென்மலர்கள், சொல்லறிவி செழுமை தோட்டத்தில் சொற்கள் விதைக்கும் பண்பலையின் பவழமல்லி தோட்டமாம் நம் கோடை பண்பலை 100.5 கனிவான மாலை. வணக்கங்கள் நேயர்களே. பாச வணக்கம் சுபா. நேச வணக்கம் ஜெனிஃபா.
11: வணக்கம் நேயர்களே.
12: வணக்கம் நேயர்களே.
10: வணக்கம் சொன்ன கையோடு போட்டியின் விதிமுறைகளை சொல்லிவிடலாமா?
11: ஒரு நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும். உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும். 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது. எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்த கூடாது. அசைச்சொற்கள் கூடாது. ஒற்றை சொல்லில் விடையளித்தல் கூடாது. வாகை சூடுபவர்கள் ஓராண்டுக்கு பிறகே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்களும் 1 திங்களுக்கு பிறகே மீண்டும் நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியில் வாகை சூடும் 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும். யாரும் நேரடியாக வெற்றி பெறவில்லை என்றால் மிகுதியான நேரம் அழகு தமிழில் பேசிய 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
10: இந்த எளிமையான விதிமுறைகளோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
13: நான் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து, தாராபுரத்திலிருந்து விஜயகுமார் பேசுகிறேன்.
10: விஜயகுமார், உங்களோட இனிஷியல் என்னங்க? ஒற்றை எழுத்தாக வந்திருது, ஒற்றை சொல்லாக வந்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம். வந்து விட்டார், பேசி விடலாமே, உங்கள் குரல் என்ன என்று கேட்பதற்காக காத்திருக்கிறோம். வருக. வணக்கம்.

0: அன்பு நேயரே வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகரிலிருந்து சங்கரலிங்கம் தங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
0: சங்கரலிங்கம் அவர்களை உங்களுக்கு என்ன நாத்தம் என்றால் பிடிக்காது?
1: நறுமணங்கள் எல்லாமே பிடிக்கும் ஐயா.
0: சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரத்திற்கு முந்தைய வாரம் பேசினோமா? எந்த வாரம் பேசினோம்?
1: மூன்று
0: திங்களுக்கு என்று சொல்லி இருக்க வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
2: வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வடமங்கலிருந்து யோகலட்சுமி பேசுறேன்.
0: யோகலட்சுமி அவர்களே, உங்களின் அதிர்ஷ்ட எண் என்னம்மா?
2: எனக்கு புரியவில்லை ஐயா.
0: உங்களின் அதிர்ஷ்ட எண் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா தோழியே?
2: ஏழு என்று கூறுவேன் ஐயா.
0: இந்த எண்களை எத்தனை முறை பயன்படுத்தி இருக்கிறீர்கள்?
2: தெரியவில்லை ஐயா.
0: தெரியவில்லை ஐயா என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. எழுதி பாருங்கள். புரியும் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: மாவட்டம் தாராபுரத்திலிருந்து கோபிலன்.
0: உங்களின் பெயரை அருள் கூர்ந்து இன்னொரு முறை சொல்லுங்கள்.
3: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து கோகுலன்.
0: கோகுல் அவர்கள் பிழைப்பிற்காக என்ன வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
3: போட்டோகிராபர்.
0: ஒளிப்படம் எழுத்து கொண்டிருக்கும் கலைஞனை வாழ்த்தி நன்றியோடு அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக. வணக்கம்.
4: கரூர் மாவட்டம் பிரியா பேசுறேன்.
0: உங்களின் பெயரை இன்னொரு முறை கூறுங்க. எங்களுக்கு சரியாக புரியவில்லை தோழியே.
4: பிரியா என்று சொன்னேன் ஐயா.
0: பிரியா அம்மா அவர்கள் மதியம் என்ன சமைத்தார்கள் நம் வீட்டில்?
4: சாம்பார் சாதம்.
5: வெண்குழம்பு சோறு.
0: சாதம் என்றும் சொல்லக்கூடாது, சாம்பார் என்றும் சொல்வது சரியாக இருக்காது. தமிழில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
6: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
6: எனது பெயர் சித்திரைச்செல்வி.
0: சித்திரைச்செல்வி, எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்கள்?
6: விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன்.
0: உங்களுக்கு சந்தேகம் என்றால் யாரிடம் கேட்பீர்கள் தோழியே? இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் நெய்ய உறவுகளுக்காக எண்களை தந்து கொண்டுதான் இருக்கிறோம். மாணவர்கள் மட்டும் வரலாம் இந்த எண்ணில் 24 24 24. மகளிர் மட்டும் வரலாம் இந்த எண்ணில் 24 24 26. மற்ற அனைத்து நெய்ய உறவுகளும் வரலாம் 24 24 29. இன்னொரு எண் கூட இருக்கிறது 890 333. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
7: மாலை வணக்கம் கூறி நிகழ்ச்சி நிறுவது ரா கவிதா நிலக்கோட்டை வட்டம் உள்ளக்காடு வெட்டி என்ற பட்டிக்காட்டிலிருந்து
0: வந்து இருக்கும் தோழியே. இன்று நம் ஊரில் என்ன விசேஷம்?
7: எந்த சிறப்பும் இல்லை.
0: புலிக்குட்டி பார்த்து இருக்கிறீர்களா?
7: நான் மிருக காட்சி சாலையில் பார்த்துள்ளேன்.
0: என்னை பார்த்திருக்கிறீர்கள்?
7: புலிக்குரல் புலி.
0: நன்றாக சொல்லியிருக்க, முயற்சி பண்ணுங்களே. வந்து விட்டது, அழகாக வந்து விட்டது. அதற்கு சொல்லி இருக்க வேண்டும் புலி பரல் என்று சொல்லி இருக்க வேண்டும். அரிமா குருளை, அழகான சொற்களை நம் நேயர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் நேயரை சந்தித்து விடலாம். வருக. வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
8: ஹலோ வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
8: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் புங்கமுத்தூர் என்னும் சிட்டூர்லேருந்து பால்ராஜ் தங்களோடும் உரையாட வந்துள்ளேன்.
0: பால்ராஜ் அவர்கள் நம் ஊரின் தபால் குறியீட்டு எண் என்ன?
8: அது நமக்கு நன்றாக தெரியவில்லையா ஐயா.
0: உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் தான் என்ன?
8: முன்னேற வேண்டும் என்று லட்சியம்.
0: குறிக்கோள் என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.
9: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
10: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக் அனியூரிசம் AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல் செந்தாமணி டோல்கேட் அருகில் மதுரை. கால் 350-5151.
12: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.
13: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
14: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
13: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: Pineapple, vanilla and strawberry.
3: Wonder cake.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
2: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
1: எப்படிமா?
2: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
1: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
3: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500252728.
5: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.

0: ஆங்காங்கே விசும்பின் துளிகள் மண்ணை நனைக்கும் வேளையில் விவேக மொழியை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன? காத்திருக்கும் யாரோ வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கரை அருகில் உள்ள மயிலாத்தூரில் இருந்து மாமன்னா முனியசாமி பேசுகிறேன்.
1: முனியசாமி அவர்களே, இன்று இரவு ஒரு விசேஷம் வானத்தில் நடக்க இருக்கிறது, என்ன என்று உங்களுக்கு தெரியுமா?
2: நீல நிலவு என்று கூறுகிறார்கள்.
1: நீல நிலவு, அதற்கு இன்னைக்கு பௌர்ணமி வருகிறதா இல்லையா?
2: அது கண்டிப்பாக வந்திருக்கிறது சொல்லுதே.
1: வந்து இருக்கிறது. உங்களுக்கு பானிபூரி பிடிக்குமா?
2: அந்த உணவு நான் சாப்பிடுவது கிடையாது.
1: நஷ்டம் வரும் நேரங்களில் என்ன செய்யலாம்?
2: ஒரு முறை கூறுங்க.
1: நஷ்டம் வரும் நேரங்களில் என்ன செய்யலாம்?
2: ஏனென்றால்
1: அது தவிர்க்கும் வகையிலான விடையாக எடுத்துக்கொள்வோம். பௌர்ணமி என்பதற்கு தமிழில் நல்ல ஒரு சொல் இருக்கிறது, இன்று தெரிந்து கொள்ளலாமா?
0: நிறைமதி நாள்
1: என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக வரும் பௌர்ணமி என்பதற்கு நிறைமதி, அமாவாசை என்பதற்கு
0: மறைமதி நாள்
1: என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். சம் தமிழில் பயன்படுத்துவோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மாவட்டம் மடமரேந்தி.

0: அன்பு தோழியே, நீங்கள் தான் முதலில் வந்தீர்கள். உங்களின் குரல் எங்களுக்கு சரியாக கேட்கவில்லை. இன்னொரு முறை முயற்சி செய்து பார்க்கலாமா? உங்கள் பெயர் என்ன?
1: மாவட்டம் வடமாறலின்.
0: தனுஷ் ஸ்ரீ அவர்களே, எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
1: ஆறாம் வகுப்பு போக இருக்கிறேன் ஐயா.
0: பக்கத்தில் இருக்கும் அப்பாவின் பெயர் என்ன?
1: யாரும் இல்லை ஐயா.
0: அந்த குசு குசு என்று பேசிக் கொண்டிருக்கிறாரே, அவர் யார் என்று சொல்லவில்லையா?
1: அப்படி யாரும் இல்லை ஐயா.
0: உங்களின் இனிஷியல் என்ன சொன்னீர்கள் தோழியே?
1: என்னுடைய முன்னெழுத்து இ என்று கூறலாம் ஐயா.
0: உங்கள் தந்தையின் பெயர் என்ன தோழியே?
1: ஈஸ்வரமூர்த்தி என்று சொல்கிறேன்.
0: உங்களிடம் எத்தனை பென்சில்கள் இருக்கின்றன? உங்களிடம் எத்தனை பென்சில்கள் இருக்கின்றன? பென்சில் என்பதற்கு கரிக்கோல் என்று சொல்லலாம், விரிசில் என்று சொல்லலாம். பக்கத்தில் இருந்து யாரோ கட்டாயம் திண்ணமாக உதவி செய்தீர்கள். நாங்கள் அனைவரும் கேட்டும் சிரித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இணைப்பு காத்திருக்கும். அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்து இருக்கிறோம். செப்புக செந்தமிழில் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: தென்காசி மாவட்டம் கரும்பனூர் மாணிக்கவாசகம்.
0: மாணிக்கவாசம் ஐயா அவர்களை, விதிமுறையை கடைபிடிங்கள். அருள் கூர்ந்து சொல்கிறோம். உங்களுக்காக நமக்காக வானொலி இருக்கிறது. சென்ற முறை வந்த பொழுதும் சொன்னோம், இணைப்பில் காத்திருக்கும். அடுத்த நேர் வரும் நேரம் 4:21 துளிகள். வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
3: தென்காசி மாவட்டம் கரிவளம் மண்டலிலிருந்து அருண்குமார் பேசுகிறேன்.
0: அருண்குமார் அவர்களே, உங்கள் பாக்கெட்டில் எவ்வளவு பணம் இருக்கிறது? ரொம்ப நேரம் பணத்தை எண்ணிக்கொண்டு இருந்திருப்பார் போலும், நிறைய இருக்கும் போல. இணைப்பில் காத்திருக்கும். அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். சொன்னபடி
4: மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன் ஐயா.
0: பீமராஜன் அவர்களே, நடுவருக்குளம் கையை உயர்த்தி விட்டார்கள் மணி அடிக்க சொல்லி. காரணம் வணக்கம் என்ற ஒற்றை சொல் அங்கேயே தொக்கி நின்றது. 4:21 துளிகளில் இணைப்பில் காத்திருக்கும். அடுத்த நேயர் யாரோ வணக்கம். இணைந்து இருக்கிறோம். செப்புக செந்தமிழில் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன? அருள் நிறைச்சல். எத்தனாவது படித்துக் கொண்டு
5: இருக்கிறீர்கள்?
6: ஒரு திங்கள் ஆகவில்லை நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று.
0: அதுவும் குறித்து வைத்து இருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 ஒளிவளம் வந்து கொண்டிருக்கும். செப்பு கசந்தம் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வருக. வணக்கம்.
7: பாலசுப்ரமணியன்.
0: பாலசுப்ரமணியன் எந்த ஊரில் இருந்து வந்து இருக்கிறீர்கள்? பேசிவிடலாம் என்று ஆர்வத்தோடு இருக்கிறோம். கொடைக்கானலில் கொஞ்சம் மழைதான் பொழிந்து கொண்டிருக்கிறது. பெருமாள் மலை நல்ல மழை என்று சொல்லி இருக்கிறார்கள். இணைப்பில் காத்திருக்கும். அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பெயர் என்ன?
8: எனது பெயர் சத்தியவாணி. சிவகங்கை மாவட்டம் ஆச்சங்குடியில இருந்து தங்களோட விளையாட
0: வந்து இருக்கும் தோழியே. உங்களுக்கு என்ன ரசம் வைக்க வேண்டும் என்றால் பிடிக்கும்?
8: மிளகு ரசம்.
6: மிளகுச்சாறு
0: என்று சொல்லி இருக்க வேண்டும் தோழி. இணைப்பில் காத்திருக்கும். அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்து இருக்கிறோம். செப்புக செந்தமிழில் வணக்கம்.
9: பற்பல வணக்கங்களுடன் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மல்லிகா ஆறுமுகம் ஐயா.
0: மல்லிகா ஆறுமுகம் அவர்கள், நம்ம வீட்டில் எத்தனை பக்கெட்டுகள் இருக்கின்றன? இவ்வளவு நேரம் பக்கெட்டை தேடி கொண்டு இருந்திருப்பார் போலும். இணைப்பில் காத்திருக்கும். அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
10: ஏலோ வணக்கம் சொல்வது தங்களுடைய ஆத்ம நண்பன் காங்கயம் கல்லமேட்டுப்புதூர் பெரியசாமி ஐயா.
0: பெரியசாமி ஐயா அவர்களே, வந்து இருக்கிறீர்கள். இதுவரை யாரிடமாவது கைமாத்தாக பணம் வாங்கி இருக்கிறீர்களா?
10: அப்படி வாங்குவது இல்லை தோழரே. கடன்
0: வாங்குவதில் கையில எவ்வளவு பணம் இருக்கு?
10: ரூபாய் ஏதும் கையில் இல்லை தோழரே.
0: சர்க்கரை அதிகமாக போட்டு குடிப்பீர்களா, குறைவாக போட்டு குடிப்பீர்களா?
10: சீனி கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுத்தான் குடிப்பேன்.
0: உங்களுக்கு பிடிக்கும். நல்ல புத்தி வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஐயா?
10: நல்ல அறிவு இருந்தால் வரும்.
0: வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தீர்த்தம் குடித்து இருக்கிறீர்களா?
10: இன்னும் மீண்டும் ஒரு முறை கூறுங்கள்.
0: தீர்த்தம் குடித்து இருக்கிறீர்களா? கால இடைவெளி வந்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும். தீர்த்தம் என்பதற்கு புனித நீர் என்ற நல்ல தமிழ் சொல் இருக்கிறது, பயன்படுத்துவோம். அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
11: கரூர் வெங்கமேட்டிலிருந்து
0: பரமேஸ்வரி அம்மா அவர்களை. காரட்டில் சாம்பார் வைத்தால் நன்றாக இருக்குமா, குழம்பு வைத்தால் நன்றாக இருக்குமா?
11: நன்றாக இருக்கும் தோழர்.
0: என்ன குழம்பா சாம்பாரா? கோடை பண்பலை 100.5 இணைப்பில் வரும் ஒவ்வொரு உறவுகளும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் அடுத்த வாரம் கூட வரலாம். இணைப்பு துண்டிக்க

0: இணைப்பில் காத்திருக்கும் அன்பு ஏரியாரோ, வருக வணக்கம். அங்கே படித்துக் கொண்டிருக்கும் தோழிக்கு பச்சை திராட்சை பிடிக்குமா கருப்பு திராட்சை பிடிக்குமா?
1: கொடி முந்திரி
0: திராட்சை, அந்த எழுத்து வருகிறது அப்படித்தானே, அதனால் தமிழ் சொல்லாக இருக்காது. அழகான சொற்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
2: வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர்ல இருந்து கோகிலா பேசுகின்றேன் ஐயா.
0: கோகிலா அம்மா அவர்களே, ரோஜா பூ என்ன கலரில் இருக்கும்?
2: ரோஜா இதழ்
0: சொன்னவரின் பேர் என்ன?
3: திருச்சி மாவட்டம் செந்தனேர்புரத்திலிருந்து சையத் இப்ராஹிம்.
0: சையத் இப்ராஹிம் அவர்களை, நீங்கள் வந்து ஒரு திங்கள் ஆகவில்லை என்று சொல்கிறார்கள், இது உண்மையா பொய்யா?
3: இல்லை
0: இல்லை என்றுதான் சொல்லி இருக்கிறேன். உங்களிடம் நிறைய பணம் இருக்கிறது என்று சொன்னார்கள், இருக்கிறதா இல்லையா?
3: அப்படி ஒன்றும் இல்லை ஐயா.
0: உங்களிடம் நிறைய டிரஸ் இருக்கு என்று சொன்னார்கள், இருக்கிறதா இல்லையா?
3: ஆடைகள் ஓரளவு இருக்கிறது ஐயா.
0: இருக்கிறது. எத்தனை ஆடைகள் வைத்திருப்பீர்கள் என்று சொல்வார்கள்? என்பதை ஆம் என்று எடுத்துக்கொண்டோம். உங்களை குழப்புவது என்னுடைய தொழில். இணைப்பில் காத்திருக்கும் நேய உறவுகள் வந்து கொண்டே இருக்கலாம், அதற்கு முன்னால் கேட்கலாம் இப்பொழுது.
4: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
5: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
4: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
5: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. இல்ல, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
13: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், அம்மன் TRY TMT கம்பிகள், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் XL என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் நல்வாழ்த்துக்கள்.

0: அக்கா வாண்ட் கேக் இன் யூ வாண்ட் பிரெட்
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
3: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
2: தொடர்புக்கு

0: 9500252728.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் மில்கா வண்டர் கேக்,
4: Chocolate,
5: Wonder Cake,
4: and Strawberry
5: Milka,
4: Wonder Cake.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம்.
5: இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: விவரங்களுக்கு 9524936156.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
7: புஷ்காரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை.
8: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
7: வழங்கிய செப்புக செந்தமிழ்.
1: கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க, பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள், டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்.

0: வானங்கள் ஒளி சாமரம் வீசும் சங்க தமிழோடு விளையாட காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம் வணக்கம் அன்பு நேயரே, வாருங்கள் பேசலாம். ஏன் இவ்வளவு தயக்கம் என்று?
2: ஹலோ வணக்கம் சார்.
1: ஹலோ வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: வைத்தியர்கள்
1: இருக்கிறார்கள் அதாவது நீங்கள் செய்யும் தொழில் தெய்வ தொழில் என்ற மாற்று கருத்தும் இல்லை, ஆனால் ஜன்னல் எந்த திசையில் இருக்கிறது என்று தான் கேட்டேன். எத்தனை இருக்கின்றன என்று கேட்டேன். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, நான் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூரிலிருந்து கார்த்திகா உரையாடுகிறேன்.

0: கார்த்திகா அம்மா அவர்களே, உங்களுக்கு என்ன நாத்தம் என்றால் பிடிக்காது?
1: கெட்ட வாசனை எனக்கு பிடிக்காது.
0: பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு கருப்பு பிடிக்குமா சிவப்பு பிடிக்குமா?
1: கருப்பு வண்ணம் பிடிக்கும்.
0: நிறைய நம் வீட்டில் எத்தனை அலமாரிகள் வைத்து இருக்கிறீர்கள் தோழியே?
2: அந்தோணி
0: ஜார்ஜ் அவர்களை நம் வீட்டில் ஷாம்பு பாட்டில் எங்கே வைத்து இருக்கிறீர்கள்?

0: என்பதற்கு நல்ல தமிழ் சொல் இருக்கிறது.
1: நுரைப்பான்
0: என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். சவுக்காரம் என்பது சவர்க்காரம் என்று சொல்லலாம். எனக்கு காத்திருக்கும் அன்பினேயர் வந்து கொண்டே இருங்கள். உங்களுக்கான எண்களை தந்து கொண்டு இருக்கிறோம். மாணவர்கள் மட்டும் வரலாம் இந்த எண்ணில் 24 24 24. மகளிர் மட்டும் வரலாம் இந்த எண்ணில் 24 24 26. மற்ற அனைத்து நேய உறவுகளும் வரலாம் 24 24 29. கொடைக்கானல் முன் இணைப்பு 890 333. இணைப்பில் காத்திருக்கும் நேய உறவு யாரோ வருகை வணக்கம் வந்துவிட்டார். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: கரூர் மாவட்டம் குளியலூர் தையல் கலைஞன் தியாகராஜன். தாங்களிடம் உரையாட வந்துள்ளேன்.
0: தியாகராஜன் ஐயா அவர்களை ஏன் இப்படி எக்கோ கேட்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
2: அது நான் வானொலிக்கு அருகில் நின்று பேசுவதால் உங்களுக்கு அந்த ஒரு இடம் கேட்கும் என்று நினைக்கிறேன்.
0: அந்த எக்கோ கேட்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படித்தானே? என்பதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? ஆம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில்தான் விதிமுறை வைத்திருக்கிறது. அசை சொற்கள் கூடாது என்று 5வது விதிமுறையாக இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக வணக்கம். வணக்கம் அன்பு என்று வந்து இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் என்ன?
3: இனிய மாலை வணக்கத்துடன் இணைகிறது. ஓமலூர் வட்டம் கெரியர்த்தி ஊராட்சி அம்மன் கோயில் பட்டியிலிருந்து சுரேஷ் உரையாடுகிறேன்.
0: சுரேஷ் அவர்களே, நம் வீட்டில் எத்தனை கதவுகள் இருக்கின்றன?
3: 3 கதவுகள் உள்ளன.
0: அந்த கதவுகளுக்கு எத்தனை சாவிகள் இருக்கின்றன?
3: 2 சாவிகள் உள்ளன.
0: திறவுகோல்கள் என்று சொல்வது சரியாக இருக்கும். நண்பா இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக வணக்கம். இணைந்திருக்கும் நேரத்தில் கோடை பண்பலையில் தொலைபேசியில் ஏறோ பொழுது இருக்கிறது. அதனால் தான் நேய உறவுகளும் சரியாக வர முடியவில்லை. பண்பலையில் இப்பொழுது கேட்டுவிடலாமே.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
5: மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின்
6: பண்ணு.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
10: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
2: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
3: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
2: தொடர்புக்கு 9500252728.
4: கோடை பண்பலை நூறுபுள்ளி ஐந்தில் இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
4: நம் கோடை பண்பலை 100.5 27th உதய விழாவை
7: முன்னிட்டு
4: உங்கள் கோடை பண்பலை 100.5
8: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
4: நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு கோடை பண்பலை 100.5 சிறப்பு.

0: தேடி வரும் பண்பலை.
1: கோடை பண்பலை வானொலி நாயகன் மீண்டும் வரார்.
0: ஜூன் 1ஆம் தேதி திங்கட்கிழமை சிவகங்கை மாவட்டத்தில் இருந்தும், 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சேலம் மாவட்டத்தில் இருந்தும், 3ஆம் தேதி புதன்கிழமை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தும், 4ஆம் தேதி வியாழக்கிழமை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தும், 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தும், 6ஆம் தேதி சனிக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் இருந்தும், 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தும் வலமர இருக்கிறது.
2: இது நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
0: நேய சொந்தங்களை அன்போடு அழைக்கின்றது உங்கள் கோடை பண்பலை 100.5.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: ஊக்கம் ஊட்டும் ஊட்ட நீர் போல நம்மை உந்தி தள்ளும் நற்றமிழை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
9: வணக்கம்.
10: ஹலோ. வணக்கம் ஐயா.
9: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
10: கரூர் மாவட்டம் வேளாம்பட்டியிலிருந்து வந்திருக்கிறேன் ஐயா.
9: வந்திருக்கும் நண்பனின் பெயர் என்ன?
10: என்னுடைய பெயர் ஜீவா என்பதை.
9: ஜீவா தம்பி என்ன படித்துக் கொண்டிருக்கிறார்?
10: எனது தம்பி 8ஆம் வகுப்பு போக இருக்கிறார் தோழா.
9: இந்த ஜீவா என்ன படித்துக் கொண்டிருக்கிறார்?
10: நான் 10ஆம் வகுப்பு செல்ல இருக்கிறேன். வயவரே
9: வந்து இருக்கும் தோழனை, நீங்கள் வாகை சூடினால் எப்படி கொடைக்கானலுக்கு வருவீர்கள்?
10: ஒரு வருடம்
9: ஓராண்டு என்று சொல்லி இருக்க வேண்டும் அன்பா. உங்கள் 10ஆம் வகுப்பு நன்றாக படியுங்கள். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன?
11: மாலை. வணக்கம் ஐயா. சேலம் மாவட்டம் கந்தமட்டியிலிருந்து மல்லிகா.
9: மல்லிகா அம்மா அவர்களே, இன்று நம் வீட்டில் என்ன சமைத்தீர்கள்?
11: அரிசி சோறும் மிளகு சாறும் வைத்தேன் ஐயா.
9: வைத்திருக்கும் தோழியை எந்த சட்டியில் சமைத்தீர்கள்?
11: நிலைவெள்ளி தட்டில் சமைத்தேன் ஐயா.
9: நிலைவெள்ளி தட்டில் சமைப்பார்களா?
11: குண்டா என்று சொல்வதற்கு சட்டி என்று சொல்லிவிட்டேன்.
9: பரவாயில்லை தோழியே, நம் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்?
11: நான் மட்டும்தான் இருக்கிறேன்.
9: நம் ஊரில் எத்தனை விதமான பறவைகள் இருக்கின்றன?
11: பலவிதமான பறவைகள் உள்ளன.
0: வகையான
9: என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி இருந்தால் சிறப்பாக இருக்கவும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
12: முகமது.
9: எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
12: தேனி மாவட்டம்.
9: இந்த இணைப்பில் வரும் நேயர்களுக்கு மட்டும் ஏதோ பேசுவதற்கு முடியவில்லை போலும். முடிந்தால் இந்த இணைப்பை துண்டித்து விட்டு அடுத்த இணைப்பில் வாருங்கள். இவர் அடுத்த வாரமும் கூட வரலாம். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
13: இனிய மாலை. வணக்கம். பழனியிலிருந்து கருணாநிதி தங்களிடம் உரையாட வந்துள்ளேன்.
9: பழனியிலிருந்து வந்திருக்கும் கருணாநிதி அவர்களை நாம் 8ஆம் வாரம் பேசினோம் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
13: ஒரு திங்கள் ஆகிவிட்டது ஐயா.
9: சின்னமாக ஆகிவிட்டது. என்னுடன் பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா?
13: கண்டிப்பாக இருக்கேன் ஐயா.
9: இன்று மதியம் என்ன சாப்பிட்டீர்கள்?
13: அரிசி சோறு பருப்பு குழம்பு.
9: உங்களுக்கு என்ன விஷயம் என்றால் பயம்?
13: எனக்கு தங்களிடம் பேசுவது என்றால் தான் பயம்.
9: அச்சம் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். பயம் என்பது பெருமொழி சொல்லாக இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
14: ஏதோ வணக்கம் ஐயா.

0: வணக்கம் சொன்ன
1: தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் காவக்காவட்டியிலிருந்து முருகேஸ்வரி ஐயா.
0: முருகேஸ்வரி அம்மா அவர்கள், நீங்கள் யாருடைய ஜாடையில் இருப்பீர்கள்? நன்றாக இருக்கும் தமிழில் அப்படித்தானே. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, வந்து விட்டீர்கள். உங்கள் பெயர் என்ன?
2: வணக்கம், பாலசுப்ரமணியம்.
0: பாலசுப்ரமணியம் அவர்களை, எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறீர்கள்? பணக்கோளம்பட்டியிலிருந்து. எந்த மாவட்டத்தில் இருக்கிறது அந்த ஊர்? இப்பொழுது வருகிறது பண்பலையில்.
3: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.

0: செம்மஞ்சள் நாரந்தை போல் நனிசுவையூட்டும் நற்றமிழை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம்.
2: வணக்கம்
1: ஐயா. வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன? ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறேன். நான் யாரு பேசுறத கேக்குறது? கோடை பண்பலை 100.5 இப்பொழுது ஒருவர் மட்டும் வந்து இருக்கார், அவரிடம் பேசி விடலாமா? வருக. வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
2: கா சரவணன், சிங்கமுனரி.
1: சிங்கப்புணரி. சிங்கப்புணரி என்று சொன்னால் என்ன ஸ்பெஷல்?
2: இங்கு சிங்கம் புலி இருந்த காரணத்தினால் பழைய காலத்தில் சிங்கமுனரி என்று பெயர் வந்தது.
1: அங்கு வந்து தேரோட்டம் நடக்குமே, எந்த காலகட்டத்தில் கிடைக்கும்
2: ஐயா?
1: ஐயா என்பது ஒற்றை சொல்லாக வந்திருக்கு. சிங்கம் என்பதற்கு நல்ல தமிழ் சொல்
0: அரிமா
1: என்று சொல்லலாம். அறிந்து கொள்வோம், அரிமா என்று சொல்லி இருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக. வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன? வேப்பந்தட்டையிலிருந்து வந்திருப்பவரின் பேர் என்ன? முகிலன். எத்தனை வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
3: 5 முடித்துவிட்டு 6
1: ஆறாம் வகுப்பு செல்லக்கூடிய முகிலன். மகிழ்ச்சி ஐயா, உங்களின் பெயரை சொல்லும் பொழுது ஒற்றை சொல்லில் சொன்னீர்கள், அதனால் மணி ஒலித்து இருக்கிறது. தொடர்ந்து பண்பலையோடு இணைந்திருங்கள். இப்பொழுது வந்திருப்பவரின் பெயர் என்னவோ? வருக. வணக்கம்.
4: வணக்கம். பாண்டிய மன்னர்கள் தங்கம் வைத்து புலவர்களை ஒன்று திரட்டி தமிழை ஆராய்ச்சியிலிருந்து வருகிறேன்.
1: வந்திருப்பவரின் பேர் என்ன?
4: மதுரை மாவட்டம் காஞ்சாரம்பேட்டையிலிருந்து இந்திராணி சின்னசாமி ஐயா.
1: வந்திருக்கும் தோழியே, அங்கே இருக்கும் கடவுளின் பெயர் என்ன?
4: எங்கே இருக்கிற கடவுளை கேட்கிறீர்கள்?
1: மதுரையில் இருக்கிற, மதுரை ஆண்டு கொண்டு இருக்கும் ஒரு கடவுள் என்று சொல்வார்கள், அப்படித்தானே?
4: மதுரை மீனாட்சி அம்மன் என்று கூறுவார்கள்.
1: அவருக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு?
4: எத்தனை
1: சாவிகளை வைத்து கதவை திறந்தீர்கள்?
4: நான் வீட்டுக்கு வந்து 4:25 வந்து கதவை திறந்தேன்.
1: எத்தனை சாவிகளை வைத்து கதவை திறந்தீர்கள்?
4: நான் ஒன்றுதான் வைத்திருக்கிறேன்.
1: அங்கே தடுமாற்றம் பல இடங்களில் இருந்ததால் மணி ஒலித்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ? வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம் சொன்னவரின் பேர்?

0: என்ன அன்பு நேயரே, இந்த இணைப்பில் வந்துவதற்கு ஏதோ அங்கே பிரச்சனை இருக்கிறது என்று நினைக்கிறேன். அடுத்த இணைப்பில் வாருங்கள், முயற்சி செய்து கொண்டே இருங்கள். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்
1: நண்பரே.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
1: கோவை மாவட்டம் சிந்தவம்சிலிருந்து மஞ்சுளா செல்வரும் தங்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறேன்.
0: வந்து இருக்கும் தோழன் என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்?
1: நான் கைத்தறி நெசவு நெய்து கொண்டிருக்கிறேன்.
0: எத்தனை வருடங்களாக?
1: ஒரு 40 வருடமாக நெசவு.
0: ஆண்டுகளாக, ஆண்டாண்டு காலமாக ஆண்டு கொண்டிருக்கும் தமிழோடு வந்திருக்கும் அன்பு நேயருக்கு ஒரு நன்றியை சொல்லி அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: சொன்னவரின் பேர் என்ன?
2: ரூபஸ்ரீ.
0: ரூபஸ்ரீ, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீர்கள்?
2: திருச்சி மாவட்டம் மணக்கம் பித்தமணியம்.
0: ரூபஸ்ரீ எத்தனாவது படித்துக் கொண்டு இருக்கிறார்? பெரிய தோழி, அப்படித்தானே? வணக்கம் அண்ணா என்பது ஒற்றை சொல். உங்களின் பெயரை சொல்லும் பொழுது ஒற்றை சொல்லில் பதில் சொன்னீர்கள். 4:51 மணி துளியல் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
3: விசால்.
0: விசால், எத்தனை வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறார் விசால்? பெரிய நண்பன் தானே விசால் என்பது ஒற்றை சொல்லாக வந்தது. விதிமுறை ஒன்று வைத்து இருக்கிறோம், ஒற்றை சொல்லில் பதில் சொல்லக்கூடாது என்று. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: அண்ணா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
4: கரூர் மாவட்டம் வெங்கபேட்டையிலிருந்து பரமேஸ்வரி தங்களோடு உரையாட வந்துள்ளேன்
0: தோழரே. பரமேஸ்வரி கரூர்ல இருந்து இன்னொருத்தர் பேசினாரே, அவர் யாரு? வேறு இன்னொரு பேர் சொன்னார்களே, அவர்கள் யார்? பரமேஸ்வரி இணைப்பு கட்டாயி விட்டதா? அதனால தானே வந்து இருக்கிறார் போல. இணைப்பில் காத்திருக்கும் நேய உறவுகளை வந்து கொண்டே இருங்கள். இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர், வரும் நேரம் 4:52 மணி துளிகள். இப்பொழுது கேட்கலாம்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
6: ஏன்? பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
7: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
8: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
7: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
8: TNAU இணையதள பதிவு முக்கிய. படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
8: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
9: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
10: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
9: தொடர்புக்கு 9500252728.
11: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: என்ன காற்றில் எழுந்து வரும் தமிழ் அலையோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
14: சேலம் வேம்படி தாடத்திலிருந்து தண்டபாணி பேசுகிறேன்.
0: தண்டபாணி ஐயா அவர்களே, ரஸ்க் சாப்பிட்டு இருக்கிறீர்களா?
14: அது எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்டதில்லை. அது போன்ற
0: சாப்பிட்டது கிடையாது சார். அதாவது சர்க்கரை வந்து அதிகமாக சாப்பிடுவீர்களா கம்மியாக சாப்பிடுவீர்களா?
14: குறைவாக சாப்பிடுவேன்.
0: நீங்கள் அதிகம் பயன்படுத்தும் பொருள் எது?
14: என்னுடைய கடிகாரம்.
0: கடிகாரத்தை வந்து அதிகமாக பயன்படுத்த ஏற்கனவே என்னிடம் பேசி இருக்கிறீர்களா?
14: நிறைய முறை பேசியிருக்கிறேன்.
0: நீங்கள் பிஸியாக இருக்கும் நேரத்தில் என்ன செய்வீர்கள்?
14: எப்போதும் நான் சுறுசுறுப்பாக செயல்படுவேன்.
0: இருந்து
14: பயனுள்ள பணிகளில் ஈடுபடுவேன்.
0: வேர்வை அதிகமாக வரும் நேரத்தில் என்ன செய்வீர்கள்?
14: குளிர்ந்த நீரில் குளித்து மகிழ்வேன்.
0: அப்படி இருக்க நம் வீட்டில் எவ்வளவு சீயக்காய் இருக்கும்?
14: நீங்கள் சொன்னது எனக்கு புரியவில்லை ஐயா.
0: நம் வீட்டில் எவ்வளவு சீயக்காய் இருக்கும் என்று கேட்டேன் நண்பா.
14: நிறைய சீயக்காய் இருக்கிறது, அதை அரைத்து தலையில் தேய்த்துக் கொள்வேன்.
0: அது சீயக்காய் அல்ல,
15: சிகைக்காய்.
0: சிகைக்காக பயன்படுத்தக்கூடிய காய் என்பதால்
15: சிகைக்காய்
0: என்று சொல்வோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
16: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
16: திருச்சி மாவட்டம் தொட்டிய வட்டம் உடையாகுளம் இருந்து சுரேஷ் பேசுறேன் ஐயா.
0: சுரேஷ் அவர்களே, நீங்கள் எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
16: நான் 14 வகுப்பு முடித்து விட்டேன் ஐயா.
0: இப்பொழுது எத்தனாம் வகுப்பிற்கு செல்ல இருக்கிறீர்கள்?
16: 12 வகுப்பு.
0: 12 வகுப்பு. பா இன் நீ ரா இன் டா இம் எப்படி சொல்வது சிறப்பாக இருக்கும் இலக்கண விதிமுறையோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம் என்று வந்து இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் என்ன?

0: இல்லை அவரே பேசிக் கொண்டிருக்கிறார், எங்களுக்கு எதிரொலியோடு
1: எதிரொலி.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
1: ராமநாதபுரம் மாவட்டம் அரசாலியா. அந்த கிராமத்திலிருந்து மகாலிங்கம் பேசுகிறேன்.
0: மகாலிங்கம் அவர்களே, கிராமம் என்று சொல்ல வேண்டிய சொல்லக்கூடாது, அப்படித்தானே? தாலுகா என்றும் சொல்லக்கூடாது, வட்டம் என்று சொல்லலாம், சிற்றூர் நாட்டுப்புறம் பட்டிக்காடு என்று சொல்லலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. தங்களுக்கு வணக்கம் கூறுவது ஈரோடு மாவட்டம் காங்குளத்து பாளையம் இளங்கோவன்.
0: இளங்கோவன் ஐயா அவர்களே, இதுவரை எத்தனை பேருக்கு வணக்கம் சொல்லி இருப்பீர்கள்?
2: நிறைய பேருக்கு வணக்கம் சொல்லி இருப்பேன்.
0: எனக்கு ஒரு இன்னொரு வணக்கம் சொல்ல முடியுமா உங்களால்?
2: தங்களுக்கு எத்தனை வணக்கம் வேண்டுமானாலும்.
0: இது நான்காவது வணக்கமாக வந்திருக்கிறது நண்பா. இது விளையாட்டு என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். விளையாட்டில் வந்து சரியாக இருக்க வேண்டும் என்பது ஒரு விதிமுறை இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் நிறைவான நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. அரசுக்கோட்டையிலிருந்து குழந்தை திரசம்மாள் பேசுகிறேன்.
0: குழந்தை திரசம்மாள் அவர்களே, நம் ஊரில் எந்த கலரில் ரோஜா பூக்கள் பூக்கும்? நிறைவு செய்து விடலாமே. இனிக்கும் இன்பத் தமிழோடு இனிய செப்புக செந்தமிழ் என்று நிறைவுக்கு வந்திருக்கும் நேரத்தில் இன்றைய நிகழ்ச்சியில் யாரும் நேரடியாக வாக்கை சூடவில்லை, மிகுதியான நேரம் பேசிய நேயர்களுக்கு பரிசினை வழங்கிவிடலாமா?
4: வழங்கிவிடலாம். சேலம் தண்டபாணி.
5: வாழ்த்துக்கள் தண்டபாணி. நீங்கள் நமது கோடி பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
4: அடுத்ததாக திண்டுக்கல் இ தனுஸ்ரீ.
5: வாழ்த்துக்கள் தனுஸ்ரீ. நீங்கள் நமது கோடி பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் வாகை சூரிய நேர்களின் பெயர்கள் மீண்டுமாக:
4: சேலம் தண்டபாணி, திண்டுக்கல் இ தனுஸ்ரீ.
0: இவரோடு இவர்களோடு சேர்ந்து ஈரோடு வடிவில் நீங்கள் மூவரும் உடனடியாக 93 61 73 38 68 என் மீண்டுமாக 93 61 73 38 68 என் இன்னொரு முறையும் கூட சொல்லிவிடுகிறேன். 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பேர், ஊர், முகவரி, செல்லிடைபேசி என்னோடு கொடுத்து விடுங்கள். குறுந்தகவலாக கூட அனுப்பி வையுங்கள். கச்சவியிலும் கூட அனுப்பி வையுங்கள். காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் இதுவரை என்னோடு கடமையாற்றிய தோழமை உறவுகளுக்கும் கேட்டுச் சுவைத்த நேச நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புகள் வரும்போது வான்வெளியை கைகுலுக்கிக் கொள்வோம். நன்றி நேயர்களே.

0: 90.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய செப்புக செந்தமிழ்.
4: நடத்தை விழுமியங்களை நமக்கு அள்ளித்தந்த நற்றமிழை வரவேற்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ஜே பே ரமேஷ்குமார். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் கே விக்ரமன் நாயர், எஸ் அனீஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி கிஷோர்குமார். கணினியின் கைவிரல்களோடு யுவபாலா. இனி மயக்கும் மாலை வேளையை இசையின் அசைகளால் தாளாட்டிட சிவக்க இருக்கிறது சித்திர செவ்வானம். மும்பை செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் விலை மதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தின் வளர்ச்சிக்காக சிறப்பான பணிகளில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் மற்றும் வீர் சோத்ரானி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரல்லா தாஸ் இணையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: வணக்கம் நேயர்களே. மாலை வந்து ஜன்னலோரம் நிற்க மனது மட்டும் ஏதோ நினைவுகளை தேடி, தேநீரின் வாசத்திலும் ஒரு கவிதை பிறக்க, தென்றல் கூட மெதுவாக ரகசியம் சொல்ல, பகல் முழுக்க சோர்ந்த இதயத்திற்கு மாலை நேரம் அமைதியை தர, இசையால் உங்கள் இதயங்களை தழுவ, கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் உங்களோடு சதாம்

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses kind of admission nadaipirukirathu. Karur Jayaram's Kalai Matrum Arivial Kalluri, Madurai Bypass Road, Aatamparappu, Karur.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
6: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
9: சேலம் தி காவேரி.

0: எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
3: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
2: தொடர்புக்கு 9500252728.
4: இது கோடை பண்பலை 100.5. மாலை காற்றோடு மல்லிகை வாசம் வந்து மனதை தொடுவது போல உன் நினைவு தினமும் என்னை மெதுவாக சுற்றி கொள்கிறது. நான் பேசாமல் இருந்தாலும் என் அமைதிக்குள் முழுவதும் நீயே இருக்கிறாய். தொலைவில் இருந்தாலும் என் இதயத்திற்கு அருகில் கேட்கும் ஓசை உன் பெயர்தான். சில காதல் சத்தமாக சொல்லப்படாதது, மெதுவாக மனதுக்குள் ஒலித்து கொண்டே இருக்கும் நம் காதல் போல.

நேரம் 5:16, கோடை பண்பலை 100.5. இது மெதுவாக மனதுக்குள் வந்து சத்தமில்லாமல் என் நாட்களை மாற்றிவிட்டாய். ஒரு பார்வையிலேயே 1000 வார்த்தைகளை பேசிவிட்டு அமைதியாகவே காதலை விதைத்து விட்டாய். சில காதல் வந்து செல்லாது, மெதுவாக மனதில் தங்கிவிடும், காற்றோடு கலந்த வாசம் போல.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் நல்வாழ்த்துக்கள்.
5: இது கொடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். தனியாக பறந்து கொண்டிருந்த என் நாட்களில் உன் வரவு ஒரு இனிய இசை போல, மலை நின்ற பிறகும் இலைகளில் தங்கும் நீர்த்துளி போல, நீ வந்த பிறகு உன் நினைவு என் மனதில் தங்கியே இருக்கும். இரண்டு மனது சேர்ந்த பிறகு வார்த்தைகள் கூட குறைந்து போகும் போல, ஏனென்றால் சில காதல் கண்களில்தான் முழுதாக பேசிக்கொள்கிறது.

0: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.
3: பனைமரத்துல உள்ள ஒரு சோறு இருக்கும், அதை எடுத்து வெட்டி அதுக்கு பொடி பண்ணி அதை அப்படியே காய வச்சு அதை இடிச்சு மாவா சளிச்சு களிக்குண்டு சாப்பிடுவாங்க.
2: இன்று பெரிய குளம் அகமலை மக்களோடு ஓர் சந்திப்பு.

0: வேளை நெருப்புள்ளி ஐந்தில் இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ்

இது கொடை பண்பலை 100.5 சித்திரச் செவ்வானம். மாலை காற்றோடு மல்லிகை வாசம் வந்து மனதை தொடுவது போல உன் நினைவு தினமும் என்னை மெதுவாக சுற்றிக் கொள்கிறது. அந்த வேளையில் நடு சாமத்தில் வீசும் குளிர்காற்று போல உன் நினைவு மெதுவாக மனதை மயக்குகிறது. சாமந்திப்பூ வாசம் இரவோடு கலந்தது போல உன் காதல் என் நாட்களோடு கலந்து விட்டது. தூங்க வேண்டிய நேரத்திலும் மனது மட்டும் உன் பெயரை தேடுகிறது. சில உணர்வுகள் நிலா வெளிச்சம் போல அமைதியாக இருந்தாலும் இதயத்தை முழுக்க ஒளியால் நிரப்புவது போல

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கரூர் வெற்றி விநாயகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி +2 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கரூர் மாவட்ட அளவில் முதல் மற்றும் இரண்டாம் இடமும், மாநில அளவில் மூன்றாம் இடமும் பெற்ற உலக தரமான கல்வியை உள்ளூர் சூழலில் வழங்கும் ஒரே கல்வி நிறுவனம் கரூர் வெற்றி விநாயகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆகும். LKG முதல் +2 வரை மாணவர் சேர்க்கை

0: ஆபிரம் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
3: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
2: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
3: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
4: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
5: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 27th உதய விழாவை
2: முன்னிட்டு
1: உங்கள் கோடை பண்பலை 100.5
3: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
1: நாள்தோறும் முற்பகல் 11 கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை.
4: கோடை பண்பலை வானொலி
5: மீண்டும் வரும்
1: 1 திங்கட்கிழமை சிவகங்கை மாவட்டத்தில் இருந்தும், 2 செவ்வாய்க்கிழமை சேலம் மாவட்டத்தில் இருந்தும், 3 புதன்கிழமை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தும், 4 வியாழக்கிழமை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தும், 5 வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தும், 6 சனிக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் இருந்தும், 7 ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தும் வலமர இருக்கிறது.
6: இது நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
1: நேய சொந்தங்களை அன்போடு அழைக்கின்றது உங்கள் கோடை பண்பலை 100.5.

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 2 சந்திப்பு தொடர்ச்சி. மாமல்லபுரத்தில் விக்ரமனின் மனதுக்கினிய அந்த பெண் பல்லக்கில் வந்து கொண்டிருந்தாள். அவள்தான் வருகிறாள் என்று தெரிந்ததும் பல்லக்கை பார்ப்பதை விக்ரமன் தவிர்த்தான். ஆனால் இரண்டு கண்கள் தன்னை உற்று நோக்குவது போல உணர்ந்தான்.

0: பல்லக்கு கொஞ்ச தூரம் முன்னால் போன பிறகுதான் அந்த பக்கம் திரும்பி பார்த்தான். பல்லக்கில் உட்கார்ந்திருந்த பெண் தன் மீது வைத்த கண்ணை எடுக்காமல் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். அடுத்த கணம் அவனுடைய கண்கள் மறுபடியும் கீழே நோக்கின. ஆனால் பல்லக்கு மேலே போகவில்லை, நின்றுவிட்டது. பல்லக்குடன் போய்கொண்டிருந்த வீரர்களில் ஒருவன் ரத்தின வியாபாரியை நோக்கி வந்தான். அருகில் வந்ததும், அப்பா, தேவிக்கு உன்னிடம் ஏதோ கேட்க வேண்டுமாம், கொஞ்சம் வந்துவிட்டு போ என்றான். ரத்தின வியாபாரி அவனுடன் பல்லக்கை நோக்கி போனான். அந்த சில வினாடி நேரத்துக்குள் அவனுடைய உள்ளத்தில் என்னவெல்லாமோ எண்ணங்கள் கொந்தளித்தன. இந்த பெண் யாராயிருக்கும்? எதற்காக நம்மை அழைக்கிறாள்? நம்மை அடையாளம் கண்டுகொண்டாளோ? அப்படியானால் இத்தனை நாளும் நம்மை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருந்ததாக ஏற்படுகிறதே. இவள் உயர் குலத்து பெண் என்பதில் சந்தேகமில்லை. ஒருவேளை சக்கரவர்த்தியின் மகளாகவே இருக்குமோ? ஐயோ, அவ்விதம் இருந்துவிட்டால்! இப்படியெல்லாம் அவனுடைய உள்ளத்தில் எண்ணங்கள் கொந்தளித்தன. ரத்தின வியாபாரி பல்லக்கை நெருங்கி வந்து அந்த பெண்ணின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான். அப்பப்பா, அவளுடைய பார்வைதான் எவ்வளவு கூரியது! பெண்களின் கண்களை வாளுக்கும் வேலுக்கும் இதனால்தான் ஒப்பிடுகிறார்கள் போலும். ஆமாம், குந்தவி அவனுடைய கண்களின் வழியாக அவனது இருதயத்தையே ஊடுருவி அதன் ரகசியத்தை கண்டுபிடிக்க விரும்புகிறவளை போலேதான் பார்த்தாள். இவ்விதம் சற்று நேரம் மௌனமாக பார்த்து கொண்டிருந்து விட்டு, ஐயா, நீர் யார்? இந்த தேசத்து மனுஷர் இல்லை போல் இருக்கிறதே என்றாள். ஆம் தேவி, நான் கடலுக்கப்பால் உள்ள செண்பகத்தீவில் வசிப்பவன். இரத்தின வியாபாரம் செய்வதற்காக இவ்விடம் வந்தேன். என் பெயர் தேவசேனன் என்று மழமளவென்று பாடம் ஒப்புவிக்கிறவனைப் போல மறுமொழி கூறினான் இரத்தின வியாபாரி. அவனுடைய படபடப்பு குந்தவி தேவிக்கு வியப்பை அளித்திருக்க வேண்டும். மறுபடியும் சிறிது நேரம் மௌனமாக உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு, எந்த தீவு என்று சொன்னீர் என்றாள். செண்பகத்தீவு. செண்பகத்தீவு எங்கேயோ கேட்ட ஞாபகமாயிருக்கிறதே, அந்த தீவை ஆளும் அரசன் யாரோ என்றாள். செண்பகத்தீவின் பூர்வீக அரச வம்சம் நசித்து போயிற்று. சோழ நாட்டு இளவரசர் விக்ரமர்தான் இப்போது எங்கள் அரசர். இவ்விதம் சொன்னபோது குந்தவியின் முகத்தில் உண்டான பிரகாசத்தை இரத்தின வியாபாரி கவனிக்காமல் போகவில்லை. அந்த தேச பிரஷ்டனை இன்னும் இவள் நினைவு வைத்துக் கொண்டுதான் இருக்கிறாள். ஆனால் இவள் யார்? இவ்வளவு முககாந்தியும் சௌந்தரியமும் உள்ளவள். ஒருவேளை அத்தகைய சந்தேகமே இரத்தின வியாபாரிக்கு திகில் உண்டாக்கிற்று. அப்போது குந்தவி, நீர் இரத்தின வியாபாரி என்பதாக சொன்னீரல்லவா என்று கேட்டாள். ஆமம்மா, இதோ இந்த குள்ளன் தலையில் உள்ள மூட்டைகளில் மேன்மையான இரத்தினங்கள் இருக்கின்றன. வேணுமானால் இப்போது எடுத்து காட்டுகிறேன் என்றான். இப்போது வேண்டாம், வீதியில் கூட்டம் சேர்ந்து போகும், சாயங்காலம் அரண்மனைக்கு வாரும் என்றாள் குந்தவி. அரண்மனை இந்த வார்த்தையை கேட்டதும் அந்த இளம் வர்த்தகனுடைய முகமானது அப்படியேன் சினுங்குகிறது? காரணம் சொல்லிவிடுவோம் நாளை. நன்றினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஈரக்காற்றிலிருந்து இசையை இதமாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

காதல் சில நேரம் பெரிய வார்த்தைகளை கேட்காது. ஒரு சிறிய பார்வை, மெதுவான சிரிப்பு, அதுவே வாழ்நாள் நினைவாக மாறிவிடும். உன்னோடு பேசும் ஒவ்வொரு நொடியும் அந்த நினைவுக்காகவே காத்திருக்கிறேன்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இடைக்கால பாடல்களை இதமாய் தந்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சதாம்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கடற்கரை கோயில்களின் அழகையும் கடலின் பிரம்மாண்டத்தையும் ஆன்மீக அமைதியையும் போற்றும் கவிதைகள் பண்டைய கட்டிடக்கலையையும் இயற்கையின் சங்கமத்தையும் சித்தரிக்கும். அலையோசியின் பின்னணியில் மணல் பரப்பில் வீச்சிருக்கும் இறைவனின் அருளையும் கல்லில் செதுக்கப்பட்ட கலைநயத்தையும் சொல்லும் ஆலயம் ஒன்று நன்னிலம். காரைக்கால் செல்லும் சாலையில் திருக்கண்ணபுரத்தில் இருக்கிறது. செல்வோமா? திருக்கண்ணபுரம் நடையழகு என்பார்கள். நிஜம்தான். விபீஷனுக்கு பெருமாள் தன் நடையழகை காட்டி அருள் செய்தது ஒரு அமாவாசை நாள் என்பதால் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் உச்சிகால பூஜையில் பெருமாள் சௌரி முடியுடன் கைத்தல சேவையில் விபீஷணருக்கு நடந்து காட்டும் நிகழ்ச்சி நடக்கிறது. அவருடைய திருமுடி தரிசனத்தை அன்றைய உலாவில் மட்டுமே தரிசனம் செய்யலாம். ஆலய அர்ச்சகர் வழக்கம் போல் ஒரு நாள் உற்சவருக்கு அணிவித்த மாலையை மன்னரிடம் கொண்டு போய் கொடுக்க அதில் ஒரு தலைமுடியைக் கண்டு அர்ச்சகரிடம் கேட்டபோது, இது இறைவனின் தலைமுடிதான் என்று சொன்னார். மன்னன் மறுத்து கோயிலுக்கு வந்தான். உற்சவருடைய நீண்ட குளற்கச்சையை கண்டான். இது நிஜமான முடியா என்று கேட்க அர்ச்சகர் ஒரு முடியை பிடித்திழுக்க தலையிலிருந்து ரத்தம் வந்தது. மன்னன் பயந்து ஒப்புக்கொண்டான். அர்ச்சகருக்கு சவரி முடியுடன் காட்சி தந்தார். இன்னொரு புறமாக டெல்லி சுல்தானின் படைகள் கோயில் மதில்களை இடிப்பதை பார்த்து கோவில் அறையர் மனம் பதைப்பதைத்தார். சுல்தான் கோவிலை இடிக்க, நீ சிரித்துக் கொண்டிருக்கிறாயே என்று கையில் இருந்த தாளத்தை இறைவனை நோக்கி வீசினார். அது பகவானின் புருவத்தில் பட்டு ரத்தம் கொட்டியது. உடனே ரத்தத்தை துடைத்து அழுது மன்னிப்பு கேட்டார். மறுநாள் சுல்தான் இந்த ஆலயத்தை விட்டு மதுரை சென்றார். ஆலயம் தப்பியது. இன்றும் சௌரிராஜ பெருமாளின் வலது புருவத்திற்கு மேல் சிறு வடுவை

0: காட்சி தருவது விசேஷம். மற்ற தலங்களில் அபய காட்சியோடு பெருமாள் இருப்பார். இத்தலத்தில் பெருமாள் தானம் வாங்கி கொள்வது போல இருக்கிறார். அதாவது நம் கஷ்டங்களை பெருமாள் வாங்கிக் கொள்வதாக ஐதீகம். பூலோக வைகுந்தம் என்பதால் இங்கு சொர்க்கவாசல் தனியாக கிடையாது. திருமலைராயன் பட்டின கடற்கரையில் மாசி மாத பௌர்ணமியன்று பெருமாளை தங்கு கருட வாகனத்தில் எழுந்தருள செய்து தீர்த்தவாரி செய்வார்கள். வைகாசி பிரம்மோற்சவத்தின் போது சுவாமி அதிகாலையில் சிவன், மாலையில் பிரம்மா, இரவில் விஷ்ணு என மும்மூர்த்திகளாக காட்சி தருகிறார். சௌரிராஜ பெருமாளிடம் திருமங்கையாழ்வார் மந்திர உபதேசம் பெற்று 100 பாசுரங்கள் பாடியிருக்கிறார். நம்மாழ்வார் 11 பாசுரம் பாடியிருக்கிறார். கருட தண்டக மகரிஷிக்கு பெருமாள் காட்சி தந்த தலம். நிறைய பெருமைகள் வாய்ந்த பெருமாளும் நிறைய சிறப்புகள் வாய்ந்த திருத்தலமுமான திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் நம் அனைவருக்கும் சௌக்கியம் தரட்டும். திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோயிலை தரிசித்தோம் இன்று.
1: குடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

ஆலயம் வளவருவோமா? ஏழு அடுக்குகளை கொண்ட ராஜகோபுரம், மூலவர் நீலமேக பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற திருக்கோலத்தில் அருள் செய்கிறார். அரக்கர் தொல்லையிலிருந்து தன்னை காக்குமாறு வேண்டிய முனிவர்களுக்காக பெருமாள் தன் சக்ராயுதத்தை பிரகியுதித்து விகடாட்சன் என்ற அசுரனை அளித்தான். அதனால் தன் வழக்கரத்தை நீட்டி சக்ராயுதத்தை வீசுவது போல்

0: தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:07.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: ஓய்வு எடுக்கவே நேரம் இல்லைங்க அப்படின்னு பலர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பேரறிஞர் சொன்னாரு, ஓய்வு என்பது என்ன என்று கேட்டால் மாற்று வேலை அப்படின்னார். அது என்ன மாற்று வேலை அப்படின்னா, இப்போ எனக்கு கிராமம் சொந்த ஊர் சோழவன் தான், மதுரை மாவட்டத்தில். அங்கே என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணிட்டு வரப்ப இந்த நெல் போட்டு விவசாயம் பண்ணிட்டே இருப்பாங்க. முதல் போகம், ரெண்டாம் போகம், அந்த மூன்றாம் போகம் வரைக்கும் வரும். ஏன்னா வைகை கரையை சார்ந்தது அது. இப்போ இந்த நெல் போட்டு விளைஞ்சிட்டு இருக்கக்கூடிய அதே நிலத்தில் என்ன செய்வாங்கன்னா, திடீர்னு நெல்லுக்கு பதிலாக வாழை பயிரிடுவாங்க, வெற்றிலை, குடிக்கால் பயிரிடுவாங்க. இப்ப இந்த வெற்றிலையோ வாழையோ பயிரிட்ட பிறகு மீண்டும் நெல் போடுவாங்க, அபாரமா நெல் விளையும். இது என்ன அப்படின்னு அங்க இருக்கிற அந்த விவசாயத்தை கேட்டேன். அவர் சொன்னார், என்ன அப்படின்னா, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரே வகையான சத்தை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதுல வந்து பயன்பாடு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு மாற்று வேளாண்மையை நம்ம கொண்டு வந்தோடனே அது அபூர்வமான இதை தர ஆரம்பிக்குது. இது தவிரவும் வாழை போட்ட இடத்துல, வெற்றிலை போட்ட இடத்துல சத்து மிகுந்த மண்ணாக மாறிடும். அப்ப அந்த சத்து அடுத்த முறை வந்து ரொம்ப அருமையா கொடுக்கும். எதுக்கு? நெல் விளைச்சலுக்கு. இப்ப இதை நினைவு வச்சுக்கோங்க. நாம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒரே மாதிரி வேலைங்க. கால் லஞ்சு இங்க போறேன், அப்படியே வர்றேன், அப்படி அப்படி சொல்றோம் இல்லையா. இதுல சிறு சிறு மாற்றங்கள் வருமானால் நமக்கு சோர்வு நீங்கிருமாங்க. எப்படி? மண் விவசாயத்தை மாற்றிய போது அதற்கு தேவையான சத்துக்களை அள்ளி தந்ததோ, அதுபோல் நமக்குள்ள இருக்கக்கூடிய உற்சாகத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு சில வழிகள் இருக்கான். என்ன அப்படின்னா, இப்போ 5 நிமிஷம் தூங்குறதோ 10 நிமிஷம் தூங்குறதோ தப்பில்லைங்க, லேசாக கண்ணை ஏறலாம், அது ரைட்டு. ஆனாலும் கூட காலையிலேருந்து நான் எழுதிக்கிட்டே இருக்கேன், இப்போ எனக்கு கை வலிக்குது, எனக்கு ஒரே மாதிரி வேலை பார்த்தாலும் மனசோர்வு ஏற்படுது, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து வரலாம் இல்லையா. வீட்டில் தோட்டம் போட வழி இல்லை, பால்கனியில் ஒரு டப்பாவில் ஒரு சின்ன டேபிள் ரோஸ் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு லேசாக ஒத்து பார்த்தோம்னா அது ஒட்டு விட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடே அப்பா மகிழ்ச்சியில் துள்ளிடும் மனசு. ஒன்றும் இல்லையா, மனைவிட்டு ஒரு வம்பளத்துக்கு கூட வரலாம். என்ன இன்னைக்கு அதே குழம்பு தானா அப்படி

0: என்னைக்கு தான் அதே குழம்பு நீங்க சாப்பிட்டீங்க, நம்ம மாட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வர்றோம். இப்ப திரும்ப வந்து பிள்ளைய பார்த்து டேய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு, அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு பாட்டு வானொலியில போடுறாங்க, அதை கேட்டு தெரியுதா இந்த சினிமா அப்பத்தான் நம்ம கல்யாணம் ஆச்சு அப்படின்னு லேசா வீட்டுல திரும்பி சொல்லி அந்த அம்மா அதுல இருந்தே எனக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அது சொல்ல, திரும்ப வந்து எழுதுங்களேன். இப்ப நீங்க ஒரு புது ஆளா உள்ள வந்துட்டீங்க. இன்னேற வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்த ஆளும் இப்ப வந்த ஆளு யாரு? ரெண்டும் ஒண்ணுதாங்க. ஆனா என்ன அப்படின்னா, நாம வந்து சொல்லுவோம் இல்லையா பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி அப்படிங்கிற விஷயத்துல, திரும்ப இங்க உட்காந்துட்டு இருக்க பதிலாக அங்கிட்ட உட்காந்து எழுதக்கூடாது, அல்லது இந்த பேனாக்கு பதிலாக அந்த பேனா எழுதுறேன், இவையெல்லாம் பதிலாக மாற்றி மாற்றி மாற்றி சின்ன சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு வந்த உடனே திரும்ப நாம் புது மனிதன் ஆகி விடுகிறோம். அப்ப மூளை என்ன எதிர்பார்க்கிறது என்று சொன்னால், நம்மிடத்துல ஓய்வை எதிர்பார்க்கலைங்க, படுக்க நேரம் இல்லைங்க, நிக்க நேரம் இல்லை. ஞாபகம் விடாது உழைப்பவர்களால படுக்க முடியாதுங்க, உட்கார முடியாதுங்க. நீங்க 5 நிமிஷம் அவங்கள உட்கார சொல்லுங்களேன், பதறிடுவாங்க. அப்படி ஐயோ 1000 வேலை கிடைக்குதுங்க அப்படிம்பாங்க. பதட்டத்தை உருவாக்கக்கூடிய தன்மை வருதுன்னு சொன்னா, மாற்று செய்கிற போது நமக்கு ஓய்வு வந்து எப்படி கிடைக்குதுன்னா அதன் மூலமாக சக்தியாக கிடைக்கிறது. அதனால் ஓய்வா இல்லை அப்படின்னு ஒருபோதும் சொல்லாதீங்க. ஏன்னா ஓய்வுக்கு ஓய்வு கொடுக்கறது தான் நம்முடைய வேலை.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: திருச்சி சாரதாஸ்.
8: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
9: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
8: தொடர்புக்கு 9500252728.
10: இசையால் உங்கள் இதயங்களை வருட கோடி பண்பலை 100.5 இனி கதம்ப மலர்கள்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர்சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
2: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
1: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
2: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
4: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், அம்மன் TRY TMT கம்பிகள், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் நல்வாழ்த்துக்கள்.

0: தமிழ் செய்தி அறிக்கை சென்னை ஜில்லாக.
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சோழர்கால செப்பேடுகள் மீட்கப்பட்டது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர்களின் வரலாற்று பெருமையை பிரதமர் உலக அளவில் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி

0: கோவை உள்பட 17 மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் விலைமதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலைமதிப்பில்லாத மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டை சேர்ந்தவை, அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிரப்பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன.
0: நெதர்லாந்திலிருந்து சோழர் கால செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன.
0: விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன்.
0: மாணவர்களின் பங்களிப்புடன் பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்காக 40 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த ஆசிரியர் கிரிஜா குறித்தும் பிரதமர் குறிப்பிட்டு பேசினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது.
0: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து

0: வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இதற்கிடையே சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் பிரதமர் ஆற்றிய உரையை பிஜேபி நிர்வாகிகளோடு கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: அன்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக 134வது தடவையாக இன்றைக்கு பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு பேசினதுல கேலோ இந்தியா திட்டத்தின் மூலமாக எப்படி பலனடைந்திருக்கிறார்கள், இரண்டு விளையாட்டு வீரர்கள் கூட கலந்துரையாடினாங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நம்மளுடைய இந்தியர்களால் எவ்வளவு சாதிக்க முடியும் அப்படின்றத அந்த சாதனைகளை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு குருவிந்தர் சிங் அண்டு திரு அமினேஷ் என்ற இரண்டு விளையாட்டு வீரர்கள் கூட பேசி அதை நமக்கு இன்றைக்கு அவங்க ஒளிபரத்தினர். நாகர்கோவில் ஜெயகோபால் கரோடியா பள்ளியை சேர்ந்த திரு கிரிஜாம்மா அவங்க குழந்தைங்கள்லாம் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய், அது எப்படின்னா ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 1 ரூபா, வருஷம் முழுவதும் சேர்த்து 40 லட்சம் ரூபாய் ராணுவ வீரர்களினுடைய அவர்களுடைய நலனுக்காக கொடுக்கப்பட்ட

0: கூட பேசி அதை நமக்கு இன்றைக்கு அவங்க ஒளிபரத்தினர். நாகர்கோவில் ஜெயகோபால் கரோடியா பள்ளியை சேர்ந்த திரு கிரிஜாம்மா, அவங்க குழந்தைங்கள்லாம் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய், அது எப்படின்னா ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 1 ரூபா, வருஷம் முழுவதும் சேர்த்து 40 லட்சம் ரூபாய் ராணுவ வீரர்களினுடைய அவர்களுடைய நலனுக்காக கொடுக்கப்பட்டன்ற அந்த நிதியை கொடுப்பதற்காக அந்த குழந்தைகள் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் செய்கின்ற செயல்களை உலகம் அறிய மனதின் குரல் நிகழ்ச்சியானது ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி நாளில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஒளிபரப்புகிறது.
1: சோழர்களின் வரலாற்று பெருமையை உலக அளவில் பிரதமர் கொண்டு சேர்த்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார்.
0: நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ணியிருந்தாங்க. அதுல நெதர்லாந்துல டச்சுக்காரர்கள் காலத்துல அவங்க கிட்ட இருந்த சோழர் காலத்து செப்பு பட்டயத்தை நம்ம திருப்பி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட சிலைகள் வெளிநாடுகள்லேருந்து நம்மளுடைய தேசத்தினுடைய மிகவும் தொன்மை வாய்ந்த சிறப்புமிக்க அந்த சிலைகள் எல்லாம் கூட நாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு கூட நம்ம மீட்டு கொண்டு வந்திருக்கோம். இந்த செப்பு பட்டங்களை கூட கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த சம்பந்தப்பட்ட பகுதிக்கு நாம் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்போம் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கங்கையை கொண்ட சோழபுரத்திற்கு வந்து அங்கே கோயிலில் சாமி கும்பிட்டு சோழர்களுடைய சிறப்பை உலகத்திற்கு எடுத்து சொன்னபடி சோழர்கள் கடற்கரை மார்க்கமாக பல்வேறு நாடுகளுக்கு சென்று பல்வேறு நாடுகளில் ஆட்சி புரிந்தார்கள். சோழர்களுடைய வரலாறு ஒரு மிக சிறந்த வரலாறு என்பதை இன்றைக்கு உலகத்திற்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகள் இல்லாமல் 10 மணி நேரத்திற்கு மேலாக பயணிகள் காக்க வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் இந்த செயல் கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி உள்பட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 3000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் முஷ்கனும் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டத்தில் மொகாலி வெங்கட்ராமும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் வட்டு எறிதலில் நிக்ஷய் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தியா மகளிர் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் ஆடவர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பேடுகள் மீட்கப்பட்டது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர்களின் வரலாற்று பெருமையை பிரதமர் உலகளவில் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை உள்பட 17 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இது கோடி பண்பலை நுறுப்புழையைந்து
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: என்பதையெல்லாம் வந்தியத்தேவன் பட்டியலிட்டான். அதற்கு இளவரசி, ஐயா, அப்படியானால் என் முகத்தை தாங்கள் பார்க்க வேண்டாம். இந்த ஓடையின் தெளிந்த நீரை பாரும், நீல வானத்தை பாரும், ஓடைக்கரையில் வானளாவி வளர்ந்திருக்கும் மரங்களை பாரும், அரண்மனை மாடங்களை பாரும், பளிங்குக்கல் படித்துறைகளை பாரும், இந்த ஓடையில் பூத்திருக்கும் ஆம்பல் மலர்களையும் செங்கடி நீர் பூக்களையும் பாரும், அல்லது இந்த காது கேளாத ஓடக்காரனின் முகத்தையாவது சற்றே பாரும். அவ்விதம் பார்த்து கொண்டே தாங்கள் போன காரியம் என்னாயிற்று, காயா பழமா என்று சொல்லும்.
1: வணக்கம் நேர்களே.
2: இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
1: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
3: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன
4: காலை பொழுதின் முதல் நண்பன் காஃபி. விதையிலிருந்து வாசனை வரை பல்வேறு விவசாயிகளின் உழைப்பும் இயற்கையின் அருளும் இதற்கு உறுதுணையாக இருக்கிறது. இப்படியான காஃபி பயிர் வளர்ப்பில் இந்திய காஃபி வாரியம் விவசாயிகளுக்கு பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை வழங்கி வருகிறது. அவ்வகையில் காஃபி வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் தென்மண்டல காஃபி வாரியத்தின் இணை இயக்குனர் முனைவர் கருத்தமணி அவர்கள்.
5: இந்தியாவில் வளரக்கூடிய இந்த காஃபியோட சிறப்புகள், இப்போ இந்த காஃபி சாகுபடியை வந்து இன்னும் முன்னேற்றி எடுத்துகிட்டு செல்வதற்கும் அதிக பரப்பளவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நிறைய விவசாயிகளுக்கு எடுத்துகிட்டு போகிறதும், குறிப்பாக ஏன்னா மலைப்பகுதியில் இருக்கிற விவசாயிகள் வந்து அவர்களுக்குன்னு இருக்கிற நிறைய சிக்கல்கள் இருக்குது, அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பொருளாதார சிக்கல்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கிற சூழலில் அவர்களுக்கு ஒரு நிலையான வருமானத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிராக இருப்பது காஃபி. இந்த காஃபியை வந்து இப்போ தொடர்ச்சியாக இப்போ இருக்கிற விவசாயிகள் மட்டும் இல்லாமல் புதிய பகுதிகளுக்கும் புதிய விவசாயிகளுக்கும் அவங்க மலைவாழ் மக்களோட வாழ்க்கை மேம்படுற மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்திய அரசாங்கத்தோட காஃபி வாரியம் வந்து செயல்பட்டுருக்கு. அந்த வகையில் நம்ம தென்மண்டலத்தில் காஃபி வாரியம் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டுருக்கு, காஃபி வாரியத்தின் மூலமாக விவசாயிகள் எப்படி இப்படிலாம் பயன்படுறாங்க அப்படின்ற தகவல் சொல்கிறதுக்கு நம்ம கூட முனைவர் கருத்தமணி அவர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க, இணை இயக்குனர் காஃபி வாரியம். சார், எந்த ஒரு பயிருமே வந்து விவசாயிகளுக்கு லாபகரமானதாக இருக்கணும், பொருளாதாரத்தில் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும், குறிப்பாக காஃபி போன்ற ஒரு பணப்பயிராக நம்ம அதை பார்க்கும் பொழுது, இப்போ வந்து உலக தாராளமயமாக்கலுக்கு அப்புறம் பார்த்தோன்னா சந்தை வந்து நிர்ணயிக்கிறது சர்வதேச காரணிகள், பல காரணிகள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு தரமான காஃபியை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்களில் விவசாயிகளுக்கு தேவையான பயிற்சிகள் இருக்கும், அதற்கு நீங்கள் எப்படி அவங்கள தயார்படுத்துறீங்க? ஒரு ஏன்னா ஒரு விவசாயி ஒரு கிராமத்தில், ஒரு சின்ன மலை கிராமத்தில், ஒரு குக்கிராமத்தில் அவர் இந்த காஃபியை பயிரிடுவார், ஆனால் அதோட விலையை நிர்ணயிக்கிறது ஒரு சர்வதேச சந்தையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பயிற்சியின் மூலமாக சொல்லி அவர் எப்படி தயார்படுத்துறீங்க சார் இந்த பயிருக்கு?
6: எங்களுடைய பயிற்சியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அருமையான கேள்வி கேட்டுங்க. உலகத்தில் சந்தமயமாக்கல் மார்க்கெட்டிங்னு பார்த்தீங்கன்னா அரபிக்கா காஃபிக்கும் ரோபஸ்டா காஃபிக்கும் லண்டன் மார்க்கெட் தான் நமக்கு ரோபஸ்டாவுக்கு, நியூயார்க் வந்து அரபிக்கா காஃபி மார்க்கெட். அப்போ இன்னைக்கு ஏற்காடுலேயோ இல்லை சேலத்திலேயோ தருமபுரியில் இன்னைக்கு நம்ம குடிக்கிற காஃபியினுடைய விலை வந்து டைரெக்டாக லண்டன் மார்க்கெட்டும் நியூயார்க் மார்க்கெட்டும் தான். அப்போ நாங்கள் வந்து இப்போ பிரதானம் என்ன பண்ணுறோம்னா, காஃபி சம்பந்தப்பட்ட மதிப்பு கூடுதலுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். வேல்யூ அடிஷன் காஃபி, ஹை எலிவேஷன் காஃபி, ஹை கிரவுண்ட் காஃபி, ஸ்பெஷாலிட்டி காஃபி. காஃபியில் பார்த்தீங்கன்னா ஒருபாடு, இப்போ நிறைய பேருக்கு தெரியாது காஃபினா ஏதோ காஃபி வைக்கிறோம் நம்ம காஃபி குடிக்கிறோம் அப்படின்னு, அப்படி இல்லை. ஸ்பெஷாலிட்டி காஃபி 4,500 மேலே விளையிற காஃபிலாம் ஸ்பெஷாலிட்டி காஃபி. இந்த காஃபினுடைய இதை வந்து நம்மளுடைய விவசாயிகளுக்கு தெரியல, ஆனால் கடந்த 5 முடி நம்மளுடைய ஏற்காடில் சாதாரணமாக 400 விற்கிற காஃபியை 1,200 1,500 கூட அதை ஸ்பெஷாலிட்டி வேல்யூ அடிஷன் பண்ணி காஃபி கஸ்கரா, காஃபி வினிகர், ஹை கிரவுண்ட் காஃபி, ஸ்பெஷாலிட்டி காஃபி, ஃபெர்மெண்டட் காஃபி, கோல்டு காஃபி, ஐஸ் காஃபி அப்படிங்கிற மாதிரி போத சாதாரணமாக ஒரு எல்லா ரகத்தினு இல்லாமல் அதை முறையாக ஃபெர்மெண்டேஷன் பண்ணி, இல்லை முறையான ரகங்களை பிரித்தெடுத்து AAA AA AB அந்த மாதிரி ரகங்கள்லாம் பிரித்து எடுத்து முதல்ல கொடுத்தோம்னாலே அதுக்கு தகுந்த மதிப்பு காஃபி விலையில் கிடைக்குது. அது விவசாயிகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் திருந்திய சாகுபடி, எப்படி டெக்னாலஜி நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம், எப்படி குவாலிட்டி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய எக்ஸ்டென்ஷனில் வந்து ஃபார்மர் ஸ்கூல் முறை இருக்குது, எக்ஸ்போஷர் இருக்குது, டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்குது, ஃபாலோ அப் இருக்குது, எஸ்டேட் விசிட் இருக்குது, ட்ரைனிங் இருக்குது. அவங்களுக்கு தேவையான நாங்களே எங்களுடைய ஆஃபீஸர் போய் அவங்க தோட்டத்தில் பறித்து கொடுக்குறாங்க. ஐயா நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே காயும் பழமும் ஒன்றா பறிச்சிடுறாங்க. அப்போ பழம் தனியாக காப்பி தனியாக பிரித்து எடுத்தாலே அந்த பழத்திலேருந்து எடுக்கக்கூடிய காஃபியை அவங்க தனியாக சந்தைப்படுத்தினாலே அவருடைய வெலு டாப் கிளாஸாக இருக்குது. ரெண்டாவது வந்து நம்மளது வந்து சன்ரைட் காஃபி, ஹேண்ட் பிக்கடு காஃபி. உலகத்தில் 140 கண்ட்ரியில் வந்து காஃபி விளையுது, ஆனால் நம்ம இந்திய காஃபி

குந்தவை தேவியும் வந்தியத்தேவனும் படகிலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். 40 நாளைக்கு முன்னால்தான் இருவரும் சந்தித்தோம் என்று குந்தவை கூறியதற்கு வந்தியத்தேவன் அதை மறுதலித்து, 40 நாட்கள்தானா என்று சொல்லி, பல்லாயிரம் ஆண்டுகளாக எப்படி அவர்களுக்குள்ளே தொடர்பும் உறவும் இருந்தது என்றும், இளவரசிக்காக தான் என்னவெல்லாம் சாதித்து கொடுத்தோம்

0: மட்டும்தான் சோலை இல்லை, மரனுடைய நிழலுக்கு கீழே காஃபி உற்பத்தி பண்ணக்கூடிய மிக மிக முக்கியமான நாடு நம்மளுடைய இந்தியா நாடு. அதனால் நம்மளுடைய காஃபிக்கு வந்து சோலையில் நிழல் கீழே தாழ்வுகள்னா கிடைக்கக்கூடிய எல்லா காஃபியுமே நம்மளுக்கு தரமான காஃபி. அதனால் உலகத்தில் வந்து சங்கநிலை படுத்தும் போது நம்மளுடைய கப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து 80% மேலே இருக்குது. கடந்த 5-6 வருஷமாக நம்முடைய இந்தியாவில் இருக்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கொடைக்கானல் ஆகட்டும், ஏற்காடு ஆகட்டும், மற்ற எல்லா பகுதியிலும் நம்ம வந்து இன்றைக்கி கப் ஸ்கோர் வந்து 86% நல்லா பண்ணுறோம். காஃபியில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷாலிட்டி காஃபி, ஆரஞ்சு காஃபி, பைனாப்பிள் காஃபி, அது மாதிரி பல ரகங்கள் வேல்யூடேஷன் பண்ணுறதுனால சந்தைப்படுத்துறது ரொம்ப ஈஸிங்க. விவசாயிங்க வந்து அதை பறித்து காஃபி பழம் தனியாக, காய் தனியாக, முக்கால் பழம் பழுத்த காஃபியெல்லாம் தனித்து தரணை பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் காஃபிக்கு பார்ச்மெண்ட் பண்ணி கிரேடு ரகங்கள் பிரித்து கொடுத்தாலே இவங்கள் வீடு தேடி வந்து 400 ரூபாய்க்கு விற்கிற காஃபியை 700 ரூபாய்க்கு கெடுக்கிறதுக்கான ஆட்கள் யார் இருக்குது? நாங்கள் காஃபி கூட அதை படித்து கொடுக்குறோம். இப்போ எல்லாரும் விழிப்புணர்வு இருக்குது, காஃபி இப்போ நல்லா செயல்படுறாங்க சார்.
1: சார், இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா விவசாயிகள் நம்ம பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருக்க பயிர்கள்லேயே அவங்களுக்கு வந்து அந்த தொழில்நுட்பங்களை கற்றுக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்கும். அவங்க நம்ம செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்தில் புதுசாக இது மாதிரி செய்யுங்க அப்படின்னா யோசிப்பாங்க. இப்போ நம்ம காஃபி மாதிரியான ஒரு பயிர் வந்து அவர்களுக்கு புரியுது. நிறையா இப்போ புதுசாக ஒரு விவசாயம் எடுக்கிறாரு. இப்போ நீங்கள் சொன்னால் இப்போ தருமபுரியில் வத்தல்மலை இந்த மாதிரியான பகுதிகளில் முதல் முறையாக அவங்க காஃபிக்கு போடுறாங்க, இல்லை இப்போ தான் ஒரு 10 வருஷமாக போட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு முழுமையாக அந்த தொழில்நுட்பங்கள் தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. முதல் தடவையாக அவங்க பயிற்சி எடுக்கிறத தாண்டிலும் தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி அவங்கள வந்து அணுகிறீங்க, அவங்களோட தோட்டங்களை எப்படி கண்காணிக்கிறீங்க, அவர்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனை கொடுக்குறீங்க, எப்படி அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்க?
0: இப்போ எங்களுடைய வத்தல்மலை பகுதி வந்து எங்களுடைய ஏற்காடு பகுதிக்கு தகுதியாக கீழே வருது. ஆனால் எங்களுடைய எல்லா மீட்டிங்குக்கும் டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லா மீட்டிங்க்கும் ஒவ்வொரு விவசாயிகளுடைய லிஸ்ட்டை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட வத்தல்மலை பாட்டிலும் கிட்டத்தட்ட 600-700 பேர் விவசாயிங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 1000-2000 ஏக்கருக்கு காஃபி அங்கே நல்லா விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்களுடைய அதிகாரிகள் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தரம் அந்த வில்லேஜுக்கு போய் அங்கேயே தங்கி அவங்களுக்கு 2-3 நாட்கள் அங்கே இருந்து அவங்களுடைய தோட்டத்தை பார்வையிட்டு தகுந்த தொழில்நுட்பம் சொல்லி கொடுக்குறோம். அவங்களையும் நாங்கள் இங்கே கூப்பிட்டு வந்து எங்களுடைய டெக்னாலஜி எங்களுடைய ஃபார்ம் இருக்கு இங்கே முதல்நிலை துறவலத்தில் எங்களுக்கு 25 ஏக்கர் ஒண்டிக்கடையில் ஃபார்ம் இருக்குது. அவங்களெல்லாம் வந்து எங்கள் தோட்டத்தில் இருக்கிற பல ரகங்கள் எப்படி பண்ணுறோம், காஃபியை எப்படி தரம் பிரிக்கிறோம், எப்படி பார்ச்மெண்ட் காஃபி பண்ணுறோம், எந்த மாதிரி நிழல் பராமரிக்கிறோம், நிழல் மட்டும் இல்லாமல் இந்த சில்வர் ஓக்கு மட்டும் இல்லாமல் பலதர டைவர்சிஃபைடு காஃபி, காஃபி கூட பனானா, மிளகு, ஆரஞ்சு, அவகேடோ இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணுறாங்கிறத பறிப்பிச்சு கொடுக்கறதுனால எங்களை, அதாவது பாரம்பரிய காஃபி விவசாயிகளை விட இந்த 10-15 வருஷத்துக்கு புதுசாக காஃபி விற்கிற விவசாயிகள் இப்போ நிலவிக்கிட்டு இருக்க காஃபியினுடைய விலையினால நல்ல ஆர்வம் வந்து கற்றுக்கிட்டு ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய விவசாயிகளுக்கு ஈக்குவலாக அவங்களுடைய ஆர்வத்தை காட்டி நல்லா உற்பத்தி பண்ணுறாங்க. டைரெக்டாக ஃபோன் ஒவ்வொருத்தரும் இங்கே கூட துணை இயக்குனர் முதல்நிலை இயக்குனர் எங்களெல்லாம் டைரெக்டாக ஃபோனில் கான்டாக்ட் இருக்காங்க. நாங்கள் அவங்க லிஸ்ட்டு வச்சுருக்கோம். அவங்களுக்கு ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் குரூப் மூலியமாகவோ தபால் மூலியமாகவோ எல்லாமே அவங்களுக்கு தேவையான அட்வைஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கும் அவங்களுக்கும் மாதத்துக்கு மாதம் தொடர்ந்து ஒரு தொடர்பு இருந்திருக்கிறதுனால நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க சார்.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும். இதுவரை காபி வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தார் தென்மண்டல காபி வாரியத்தின் இணை இயக்குனர் முனைவர் கருத்தமணி அவர்கள்.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
6: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
5: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
6: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
7: நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவி சுகம். இன்றைய நினைவி சுகம் மதுரை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில்.

நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் மதுரை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5.

0: காற்றலைகளில் மிதந்து வந்து
1: கடிதங்களில் பூத்திருக்கும் நேயர்களின் இதய துடிப்புகள்
0: வரிகளாய் உருவெடுத்து உறவுகளாய் ஒரு அழகான சங்கமம்.
1: அன்பின் சாரலில் நேயர்களின் அழகிய விமர்சன கருத்துக்களோடு
0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்
0: நிகழ்ச்சியில் உங்களோடு லீமா அருண்.
1: நிகழ்ச்சியில் இன்றும் உங்கள் அன்புடன் ஹரி.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
3: வான வீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது அழகிய தீயே திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் நன்னிலம் நாராயணன், வெண்பா, ஆதிரா மற்றும் இனி.

0: மலை மேகங்கள் உரசி செல்லும் இதயங்களோடு இணைந்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: தங்கள் அன்புடன்.
2: முதல் பதிவு இந்த மாதம் May 13 புதன்கிழமை அன்று காலை 10 மணிக்கு வந்த திரையுலக கலைப்பயணம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட உதவி இயக்குனர் வினோத்னி கண்ணன் அவர்கள் பங்கு பெற்று புதிய தலைமுறைக்கு ஊக்கம் கொடுக்கும் விதமாக பேசி சென்றார். அவரின் கலை, இலக்கியம், பண்பாடு போன்ற பல தகவல்களையும் அறிந்து கொண்டோம். நிகழ்ச்சியை வழங்கிய கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த அறிவிப்பாளர் மோகன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது என்ன பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம் மற்றும் தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ்.
1: இனி அன்றைய தினம் மே மாதம் கடந்த 13 புதன்கிழமையன்று மாலை 4 மணிக்கு அரங்கேறிய விடுகதை வண்ணத்தூரிகை மிக சிறப்பு நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட விடுகதைகளுக்கு சிறப்பான முறையில் பதில்களை கூறிய நேயர்களுக்கும் கலகலப்பாய் நிகழ்ச்சியை கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் செல்வபாலா மற்றும் பிரேமாஜகன் இருவருக்கும் வாழ்த்துக்களை கூறியுள்ளார்கள் திருநெல்வேலி, கட்டபொம்மன் நகர், பொன்ராணி சங்கர் மற்றும் தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன்.
2: அடுத்ததாக இந்த மாதம் May 14 வியாழக்கிழமை அன்று காலை 8 மணிக்கு அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தென்காசி மாவட்ட நேர்களின் பங்களிப்போடு மலர்ந்தது. காலை நேரத்தில் புத்துணர்வான பாடல்களை அள்ளித்தந்து அவரவர் விருப்ப பாடல்களையும் கொடுத்து சென்ற அறிவிப்பாளர் காணல் மேனன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவியில் தனது என்ன பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள் சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா மற்றும் மதுரை மகேஸ்வரி.
0: இனி மே மாதம் கடந்த 14 வியாழனன்று இரவு 10 மணிக்கு வளம் வந்த நினைவே சுகம் நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் அரங்கேறின. இரவில் இனிமையான பாடல்களால் எங்கள் உள்ளங்களை கவர்ந்து சென்ற அறிவிப்பாளர் தீபா நடராஜன் அவர்களுக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்களை கூறியுள்ளார்கள் திண்டுக்கல் செல்வி சிவராஜ் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடு பாபு.
2: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது என்ன கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
3: நிலைய இயக்குனர்
2: தங்கள் அன்புடன் பகுதி
3: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
2: கொடைக்கானல் 624-101
3: மின்னஞ்சல் முகவரி
2: kodaifm@gmail.com
3: கட்சவி இலக்கம்
2: 80 56 57 15 54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வானத்தை போல திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் தாராபுரம் DS கார்னர் நாகராஜன்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
4: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள், கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
5: சில்லென்ற கோடை தென்றலாய் உங்கள் செவிகளை நினைத்துக் கொண்டிருக்கிறது
6: கோடை பண்பலை 100.5
5: தங்கள் அன்புடன்.
7: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
6: தங்கள் அன்புடன்.
7: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
6: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
7: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
6: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
7: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
6: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
7: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
6: மேலும் 80 56 57

0: 15 54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
0: நமது கோடை பண்பலை 100.5.
1: அடுத்ததாக இந்த மாதம் May 15 வெள்ளிக்கிழமை அன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வந்த தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகில் அமைந்துள்ள கௌமாரியம்மன் கோவில் வளாகத்திலிருந்து வந்து சென்றது. நேர்லையில் பங்கு பெற்று உற்சாகமாய் பேசிய நேயர்களுக்கும் அவர்களுடன் ஆர்வமாய் பேசி அவர்களுக்கான பாடல்களையும் வழங்கிய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கேஸ் கார்த்திக் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள். தருமபுரி மாவட்டம் பெரியவத்தலாபுரம் செல்வராஜ் மற்றும் ஈரோடு மாவட்டம் ஓசைப்பட்டி வெங்கட்.
2: இனி இம்மாதம் கடந்த 15 வெள்ளிக்கிழமை அன்று இரவு 9 வீசிய குடை தென்றல் மேற்கத்திய இசையில் இசைஞானி இளையராஜா இசையமைத்த ஜோடி பாடல்களை கொடுத்து சென்றது. இரவிற்கு இனிமை சேர்க்கும் வகையில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி எங்கள் உள்ளங்களை மகிழ்வித்த மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றிகள் என கட்சவி பக்கம் கூறியுள்ளார்கள் தேனி சிலமலை பிச்சைமணி, புஷ்பம் மற்றும் தேனி அமிர்தவள்ளி.
1: அடுத்ததாக இந்த மாதம் May 16 சனிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது காத்திருப்பது அவசியமா அல்லது அனாவசியமா என்ற கேள்வியோடு விரிந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் தங்கள் கருத்துக்களை கூறி சென்றனர். காத்திருப்பதன் அவசியத்தையும் பல நேயர்கள் சொல்லி சென்றனர். நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அறிவிப்பாளர் பௌசியா அவர்களுக்கு பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அனிதா மற்றும் தஞ்சாவூர் வியாகுலமேரி.
0: இனி இம்மாதம் கடந்த 16 சனிக்கிழமை அன்று மாலை 5 இசைத்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் மனதிற்கு இதமாக காதல் பாடல்களை கொடுத்து சென்றது. பல வண்ணங்களோடு வானலைகளில் இனிமையான பாடல்களை கேட்க செய்த அறிவிப்பாளர் சித்தார்த் அவர்களுக்கும் நம் பண்பலைக்கும் நன்றிகளை கூறியுள்ளார்கள் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி மற்றும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாயக்கண்ணன்.
1: தொடர்ந்து அன்றைய தினம் அதாவது இந்த மாதம் May 16 சனிக்கிழமை அன்று இரவு 9 வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் பாடும் நிலா அவர்களின் மனம் மறவா இனிய கீதங்களை இதமாய் தவள செய்தது. கவிதைகளோடு கானங்களையும் பரிமாறி செவி நிறைக்க நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் வீணா வீரபத்ரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள் தேனி சிவானி, மகாலட்சுமி உமா மற்றும் மதுரை மகேஸ்வரி. நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
3: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
3: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
1: கொடைக்கானல் 624-101.
3: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
3: கட்சவி இலக்கம்
1: 80 56 57 15 54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. வானவீதி எங்கும் இசைமலையை தூவி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்திரா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக் மற்றும் புது தெரு ஜிப்ரிலி பாபு.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் சேலம், தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் நல்வாழ்த்துக்கள்.
3: தூரத்து உறவுகளை தூது சொல்லும் கடிதங்களோடு நாம் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.
4: கோடை பண்பலை 100.5
3: தங்கள் அன்புடன்.
5: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
3: தங்கள்

0: அன்புடன்.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
0: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
0: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
0: நமது கோடை பண்பலை 100.5. அடுத்ததாக மே மாதம் கடந்த 17 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் மருத்துவ வானவிலாக வந்து சென்றது. தெரிந்து கொள்ளலாம் உயர் அழுத்தம் பற்றி என தலைப்பின் கீழ் வந்து சென்றது. உயர் இரத்த அழுத்தத்தை எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும், அவ்வாறு இல்லாவிடில் அதனால் உடலில் உண்டாகும் உபாதைகள் என்னென்ன என்பதை சிறப்பு விருந்தினர் இருதயவியல் நிபுணர் மருத்துவர் சதீஷ்குமார் அவர்கள் நேயர்களின் கேள்விகளுக்கு பதில்களை கூறி சென்றார். நிகழ்ச்சியை சிறப்பித்த மூத்த அறிவிப்பாளர் JP ரமேஷ்குமார் அவர்களுக்கும் பண்பலைக்கும் நன்றிகள் என கட்சவியின் பக்கம் கூறியுள்ளார்கள் கரூர் திருக்கடுதுரை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி, தவமணி மற்றும் சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா.
1: இனி இந்த மாதம் மே 17 ஞாயிற்றுக்கிழமை அன்று 10:00 வந்த நினைவே சுகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பினை தாங்கி வந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனக்கு பிடித்தமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சதாம் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அசோக் குமார் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
2: அடுத்ததாக மே மாதம் கடந்த 18 திங்கட்கிழமை அன்று காலை 7 வளம் வந்த சுகமான காலை நிகழ்ச்சியில் சுவையான பாடல்களும் பயனுள்ள தகவல்களும் நிகழ்ச்சியை அலங்கரித்தன, கேட்டு மகிழ்ந்தோம். அன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் சசிரேகா ஜெயகாந்த் அவர்களுக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்களை கூறியுள்ளார்கள் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு மற்றும் தேனி அமிர்தவள்ளி.
1: அடுத்ததாக இந்த மாதம் மே 18 திங்கட்கிழமை அன்று பிற்பகல் 3 உலா வந்த உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அன்றைய தினம் தேனி மீனா முருகேசன் அவர்களின் தொகுப்பில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் இனிமையாக இருந்தன. பாடல்களை வழங்கிய கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை சிறப்பித்த அறிவிப்பாளர் செல்வராணி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள் திருப்பூர் மாவட்டம் மனவை சந்திரசேகர் மற்றும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் ராமர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், சிவபால சங்கர், மதன் சஞ்சய் மற்றும் கிரண் சஞ்சய் இவர்களுக்காக நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவர் செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
4: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
3: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை, தொடர்புக்கு 7448633313.
4: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.

0: வெற்றி மலரின் புன்னகை போல் பூத்துக் கொண்டிருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: தங்கள் அன்புடன்.
2: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
0: தங்கள் அன்புடன்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
0: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
2: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
0: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார்.

0: என்னோட முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5. அடுத்ததாக மே மாதம் கடந்த 19 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 10 வளம் வந்த கலையும் கானமும் நிகழ்ச்சியில் நாடக நடிகர் மற்றும் இயக்குனர் வசந்தகுமார் அவர்கள் கலந்து கொண்டு அவரின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார். நாடகத்துறையில் அவர் கடந்து வந்த பாதைகளை மிக சிறப்பாக பகிர்ந்து சென்றார். நிகழ்ச்சியை சிறப்பித்த மூத்த அறிவிப்பாளர் அமுதா அவர்களுக்கு நன்றிகளை கூறியுள்ளார்கள் தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ் மற்றும் திண்டுக்கல் செல்வி சிவராஜ்.
0: இனி இந்த மாதம் 19 செவ்வாய்க்கிழமை அன்று பகல் 1 அரங்கேறிய நெஞ்சில் நிறைந்தவி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேயர்களின் கடிதவழி காவிய கானங்கள் ஒவ்வொன்றும் தித்திப்பாக இருந்தன. பாடல்கள் அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒவ்வொரு பாடலும் இதயத்தை தீண்டி இன்பச்சாரலாக இதயம் நினைத்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கானல் மேலன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள் திருப்பூர் மாவட்டம் மனவை சந்திரசேகர் மற்றும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடிதவழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் இளையாங்குடி இக்பால், சித்தி கதிஜா, அப்துல் மசீத், ரிஃபாயா, முகமது ஹசன் மற்றும் நூருல் ஃபாத்திமா.

0: பனிமூட்டங்களுக்கு இடையே எட்டி பார்க்கும் கதிரவன் போல நேயர்களின் அழகிய கடிதங்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.
2: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
0: தங்கள் அன்புடன்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
0: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
2: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
0: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
0: நமது கோடை பண்பலை 100.5. இனி மே மாதம் கடந்த 20ஆம் தேதி புதன்கிழமை அன்று 9 மணிக்கு வீசிய கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை தந்ததுடன் நம் கைகள் குறித்த தகவல்களும் வளம் வந்தன. ஒவ்வொரு விரலுக்கும் உள்ள பெயர்கள், பழமொழிகள் என வளம் வந்த அனைத்தும் சுவாரஸ்யமாக ஒழித்து சென்றன. வழங்கிய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ஈரோடு கைலாசம் அவர்களுக்கும் நன்றிகள் என கட்செவியில் கூறியுள்ளார்கள் திருப்பூர் மாவட்டம் மணவை சந்திரசேகர், திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், திருக்காட்டுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
1: இனி மே மாதம்

0: கடந்த 21ஆம் தேதி வியாழக்கிழமையன்று முன்னிரவு 11 மணிக்கு வலம் வந்த இரவு சிறகு இடைவிடாத இசை மலையாய் இனிய பாடல்களை கொடுத்து நிகழ்ச்சியை ரசிக்கச் செய்தன. அத்தனை பாடல்களும் உள்ளம் நிறைத்து சென்றன. இரவு பயணித்து ரசிக்கச் செய்த அறிவிப்பாளர் அவர்களுக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாயக்கண்ணன் மற்றும் தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ்.
1: தொடர்ந்து மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் 12:30 ஒளிவலம் வந்த மாயவளை மீள வழி நிகழ்ச்சியானது விழிப்புணர்வு பதிவுகளை கொடுத்து சென்றது. எந்த ஒரு QR கோடையும் ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்த பிறகே பயன்படுத்த வேண்டும் எனவும் கூறி சென்றது. நிகழ்ச்சி சிறப்பு பண்பலைக்கு நன்றிகளை கூறியுள்ளார்கள் புதுக்கோட்டை அசோக் குமார், திண்டுக்கல் தேவி, சிவாசினி மற்றும் சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா.
0: தொடர்ந்து மே மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை 8 மணிக்கு அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது சிவகங்கை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நகர்ந்தது. காலை நேரத்தில் புத்துணர்வான பாடல்களை நிகழ்ச்சியை ரசிக்கச் செய்த அறிவிப்பாளர் மீனா அவர்களுக்கும் நம் கோடை பண்பலை 100.5 நன்றிகள் என கட்சவி பக்கம் கூறியுள்ளார்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலம் ராமர், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சந்திரமோகன்.
1: அடுத்ததாக மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காலை 8 மணிக்கு வலம் வந்த மனதுடு ராகம் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட நேயர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அவரவர் விருப்ப கானங்களால் நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் நிர்மலா அசோக் அவர்களுக்கு நன்றிகள் என கட்சவி பக்கம் பதிவு செய்துள்ளார்கள் தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ், ஈரோடு மாவட்டம் ஓசைப்பட்டி வெங்கட் மற்றும் திண்டுக்கல் செல்வி சிவராஜ்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதல் சொல்ல வந்தேன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், பேபி, மோகன்குமார், யஸ்மிதா, கார்த்திகா மற்றும் தாமோதரன்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகின்றார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வன விலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வன விலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.

0: கொடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
3: தருமபுரி மாவட்டம் பெரியவத்தலாபுரம் செல்வராசு. அவர் இந்த மாதம் மே 15 வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் 3 அரங்கேறிய உயிரெழுத்து நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவை கட்சவி பக்கத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார். அன்றைய தினம் உயிரெழுத்து நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் செம்மாண்டபாளையம் சீதா அவர்களின் தெருவில் பெண் குழந்தைகளை சிறப்பிக்கும் பாடல்களாக வந்து சென்றன. ஒவ்வொரு பாடலையும் கேட்டு ரசித்தோம். பாடல்கள் அனைத்தும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. பாடல்களுக்கு தகுந்த கருத்துக்களும் சிறப்பு. அன்றைய நிகழ்ச்சியினை சிறப்பித்து தொகுத்தளித்த அறிவிப்பாளர் லட்சுமி நாகேந்திரன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது எண்ண பதிவினை கட்சவியில் தெரியப்படுத்தியிருக்கிறார் தருமபுரி மாவட்டம் பெரியவத்தலாபுரம் செல்வராசு. அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள்.

0: நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் எதிர்வரும் சனிக்கிழமை அன்று 7 மணிக்கு.
2: இனி கோடை பண்பலை 100.5 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பு சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நமது நாட்டு மக்கள் தேசத்தின் நலனுக்காக, சமூக நலனுக்காக செயல்படுத்தி வரும் அற்புதமான விஷயங்களை பற்றி கேள்விப்படும்போது நமக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே தடகள போட்டிகளில் தேசம் செய்திருக்கும் சாதனையை பற்றியே நான் பகிர இருக்கிறேன். சில நாட்கள் முன்பாக ஜார்க்கண்டின் ராஞ்சியிலே தேசிய முதுநிலை தடகள கூட்டமைப்பு போட்டிகள் நடைபெற்றன. இதிலே நாடெங்கெங்கிலுமிருந்தும் சுமார் 800 தடகள வீரர்கள் கலந்து கொண்டார்கள். 4 தனித்தனி போட்டிகளில் முந்தைய தேசிய பதிவுகள் முறியடிக்கப்பட்டன. குரிந்தர் வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகிய நண்பர்கள் பல்வேறு பிரிவுகளில் புதிய சாதனைகளை படைத்தார்கள். நான் முதன்மையாக இவர்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சியானது நாடெங்கிலும் பெரும் விவாதப் பொருளாகிறது என்றால் அது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். வெறும் 2 நாட்களுக்கு உள்ளாக ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியிலே தேசிய சாதனை 3 முறை தகர்க்கப்பட்டது. இதை சாதித்து காட்டிய 2 வீரர்கள் என்றால் அவர்கள்தான் குரிந்தர் வீர் சிங், அனிமேஷ் குஜூர் ஆகியோர். இந்த முறை மனதின் குரலில் இந்த 2 விளையாட்டு வீரர்களோடும் உரையாடி பார்ப்போமே என்று நான் நினைத்தேன். அனிமேஷ்ஜி வணக்கம். குரிந்தர் வீர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கங்கள். சத் ஸ்ரீ அகால்.
3: வணக்கம் சார். வணக்கம்.
2: நல்லதுங்க. நீங்கள் மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை

0: மிக அற்புதமாக செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில் நாம் ஜுகல்பந்தியை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் சவாலில் இப்போது ஜுகல்பந்தியை முதல் முறையாக பார்க்குறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்கிறாரு, பிறகு மூன்றாவது முறையாக இதே மாதிரி. உங்கள் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்கள் இந்த விஷயம் பற்றி விரிவாக விளக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் செஞ்சுருக்கிற சாகசம் பற்றி எல்லாருக்கும் தெரியணும்.
1: வணக்கம் சார், என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனால் இப்போ நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகளில் பதக்கமோ உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமோ ஜெயிச்சிருக்கேன். 2021 பள்ளியிலேருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதுலேருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்து முடித்தேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்கள் அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்தில் நீ வெளியே போய் ஓடு இல்லை விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாது அதிலிருந்து தான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவில் இந்தியாவோட பிரதிநிதியாக இருக்கேன்.
0: ஓ சரி, குரிந்தர் வீர் அவர்களே, நீங்கள் எப்படி?
2: வணக்கம் சார், என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில் பெட்டி ஆஃபீஸராக இருக்கேன். நான் இந்தியாவோட மிக வேகமாக ஓடக்கூடிய ஸ்ப்ரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10.9 வினாடிகளில் கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த முத இந்தியரும் நான் தான். தடகளமாகட்டும், என் களப்பணி கடற்படையாகட்டும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியாக இருக்குது. எங்கள் அப்பாவும் சரி தாத்தாவும் சரி ரெண்டு பேருமே விளையாட்டுகளில் ஈடுபட்டாங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னென்னா, எந்த ஒரு பண்டிகையாகட்டும், இப்போ தீபாவளியோ புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் நாம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படி தான் நான் எங்கள் அப்பாவோட பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வேன். அப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும்போது கேட்பேன், இந்த கோப்பையை எங்கே ஜெயிச்சிங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சிங்க, இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அவங்க இது பற்றின விஷயத்தை சொல்லுவாங்க. அதாவது, நான் இங்கே விளையாட போனப்போ தேசிய பதக்கத்தை ஜெயித்தேன், எங்கள் அணியை ஜெயிக்க வச்சேன்பாங்க. உடனே நானும் ஏதாவது விளையாட்டை விளையாட போகிறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில் ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படி தான் என்னை அவங்க கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தாங்க, எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா டிவியை அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்னைக்கு நீங்கள் டிவி பார்க்க விடலைல்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள், அதோ பாருங்க குரிந்தர் பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போகிறீங்க, அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்றைக்கி நான் களத்தில் ஓடுறத எங்கள் அம்மா டிவியில் பார்க்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
0: பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையாக சொன்னீங்க.
2: ஐயா, நாங்கள் நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்கள் அப்பா கைப்பந்து விளையாடுவார். வீட்டில் பிரச்சனைகள் காரணமாக அவர் விளையாட்டுகளை விட வேண்டியிருந்தது. அவரோட கனவு கனவாகவே நிலச்சி போச்சு. ஆனால் தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினார். நான் அவர் கூட பேசும்போது எப்படி மில்கா சிங் எத்தனை கடினமாக உழைப்பாருன்னு எல்லாம் சொல்லுவார். உங்கள் கனவை நான் நிறைவேற்றுவேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாயில் சொன்னால் மட்டும் கனவை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு கடினமாக உழைக்கணும். மில்கா சிங் அவர்கள் ரத்தவாந்தியெல்லாம் எடுத்தார், தீவிரமான வெயிலில் ஓடினார், நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமாக அமைஞ்சது. எங்கள் அப்பா எனக்கு உத்வேகம் அளித்தார். அதாவது, நான் நாட்டுக்காக ஓடுவேன், நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்குவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு. நான் 100 மீட்டர் பந்தயத்தை தேர்ந்தெடுத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, 100 மீட்டரை தேர்ந்தெடுக்காத, அது இந்தியர்களான நமக்கான போட்டி இல்லைன்னாங்க. இந்தியர்களோட உடம்பு 100 மீட்டருக்கானது கிடையாதுன்னாங்க. குரிந்தர், நாம் இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், முன்வச்ச கால பின்வாங்க கூடாதுன்னு எங்கள் அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்மால் முடியாதுன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் சாதிச்சு காட்டி பதில் சொல்லுவோம். நீ கண்டிப்பாக செஞ்சு காட்டுவேன், உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும்பாரு. எங்கள் அப்பா எனக்கு அந்த நம்பிக்கையை அளித்த போது எனக்கு அது ரொம்ப பெரிய தெம்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய ஸ்பிரிண்ட் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா?
0: நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக செயல்பட்டிருக்கீங்க. வெறும் 2 நாட்களில் நீங்கள் ரெண்டு பேரும் 3 முறை இதற்கு முந்தைய தேசிய பதிவுகளை தகர்த்துருக்கீங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதை பற்றி சொல்லும்போது குரிந்தர் வீர் சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கு இதோட வாகான உடம்பு கிடையாதுன்னு சொல்லுங்கள். இத்தனை கடினமானதாக இருந்தும் கூட நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க. நானும் சரி மனதின்

0: குரல் நேயர்களும் சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினச்சி உறுதியோடு இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்கள் சாதனை எத்தனை கடினமாக இருந்துச்சு?
1: சார், நான் குரீந்தர் வீர் பேசுகிறேன். தொடக்கத்தில் எல்லாம் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு, பல முறை சந்தேகம் வரும். நான் சரியாக தான் செய்கிறேன்னா, சரியாக தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறனா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறதில்ல, சில வேலைகளில் தான் கற்றுக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோடய செயல்பாடு சரியாக இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்கள் வீட்டில் இருந்தவங்க எனக்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்படி தான் சில நாள் மோசமாக இருக்கும், ஏன் ஒரு வருஷம் கூட மோசமாக இருக்கலாம். இதனால் எல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது, தைரியமாக இரும்பாங்க. ஆனால் பாருங்கள், கனவு காண்றது மட்டும் தடைப்படாது. உன்னால் செய்ய முடியலைன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோடய பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவார். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மளை ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ளே இருக்கிற தெம்பு என்றைக்கும் தோய்வடையாது.
0: அனிமேஷ் அவர்களே.
2: சார், 2021 ஆண்டில் நான் தடகள துறையில் நுழைஞ்ச போது இது புதிய துறை, உன்னால் செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் இதில் நுழைஞ்சாச்சு, சாதிச்சே தீருவேன். நான் சொன்னேன், எங்கள் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார், நீ இந்த களத்தில் குதிச்சேன்னு சொன்னால் பின்னால் திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க, ஆனால் செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதில் நுழைஞ்சதால் இதிலிருந்து பின்வாங்கவே வாங்காத, இதில் முன்னேறுன்னு சொன்னார். உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலேயும் நாங்கள் ஆதரவு தர்றோம். குடும்ப ஒத்துழைப்பு, பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களையும் நாங்கள் கவனிச்சுக்கிறோம். ஆனால் நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இரு, இந்தியர்களால் ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி. ஏன்னா 10 நொடிகளுக்கு இல்லை, 10.1 நொடிகளுக்குள்ளாக இந்தியர்களால் ஓட முடியாதுன்னு என்கிட்டையும் சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒன்றும் கடினமானது இல்லை, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்னை ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்கள் பயிற்சி மேற்கொண்ட போது நாங்கள் பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம். நம்மளால் செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டினோம். இப்போது நாங்கள் காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம். வரவிருக்கிற அந்த போட்டிகள்லையும் நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட இருக்கோம்.
0: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமாம், நீ ஏன் பதிவை முறியடிச்சியா, நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல் அனிமேஷ், நீங்கள் சொல்லுங்கள்.
2: சர்ஜி, முத பதிவு 10.18 நொடிகளாக இருந்துச்சு. அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அதை குரீந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில் முறியடித்து 10.17க்கு கொண்டு வந்தார். நானும் விடாமல் அரை இறுதி 2:10.15 கடந்து முடியடித்தேன். ரெண்டு பேருக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு இடையில் போட்டித்தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படி தான் போட்டியில் கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்போ கூட நாங்கள் ஒரே அறையில் தான் தங்கினோம். அப்போ கூட நாம் எப்படி இந்தியாவோட ஸ்ப்ரிண்டிங்கை முன்னேற்றுறது, மற்றவங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில் பேசிக்கிட்டோம்.
0: குரீந்தர் வீர், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: சார், அனிமேஷ் ரொம்ப சரியாக சொன்னார். நாம் சிறப்பாக செயல்படணும்னு நாங்கள் தீர்மானம் செஞ்சுருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்போ வேணால் தேவைப்படலாம். ஆகையால் ஒருத்தருக்கு ஆதரவாக இன்னொருத்தர் இருக்கும். இப்போ கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன், அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தார். தயாரிப்பில் ஈடுபடும் போது நான் அனிமேஷ்கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியாக இருக்குது, அங்கே போய் உட்காந்து அங்கே ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்கே தயாரிப்பில் ஈடுபடலாம், இது சரியாக இருக்கும்னு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கும். இதனால் நாமளும் மேம்படுவோம், மற்றவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவை தான், ஆனால் அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே நாங்கள் நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்தில் களத்தில் இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரை விட வேகமாக ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சி ஓடுவோம்.
0: உங்களோட போட்டி இருக்கே, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வில் செய்யப்பட்டது. உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்கே, அதில் விளையாட்டில் ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும், அடுத்தபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கணும், இது அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோட தரப்பிலிருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோட பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமாக உழைச்சி நீங்கள் நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பல பல நல்வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
0: பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டி

இருந்தால் கவனித்துச் செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெறத் தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர், இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத் அருமையாக சுவை கூட்டவல்லது, வயிறும் நிறையும் பலமும் அதிகரிக்கும். கோங்கண், கோவா பகுதிகளில் கோகம் ஷர்பத், சோல் கட்டி கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும். ஒடிஷாவிலே பேல்பனா கிடைக்கும். இது வெறும் பானமல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள். இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல் வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது, ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கிவிடுகிறது, அதுதான் மாங்காய். மாங்காய் மாம்பழம்தான் விவாதப் பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்ஃபோன்சோ. குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர்நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும் என்னுடைய காசியின் லங்குடாவும். பொதுவாக இந்த லங்குடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, தொலைவிலேயே இதன் மணம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா, மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. தென்பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திரத்தின் ஸ்வர்ணரேகா, அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதே போல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும், நான் பேசவிருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டடம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே, அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின் அலுவாவிலே சாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 15,000 அதிகமானோர் இங்கே நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். சாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது. இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷர்

அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிரப் பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாண்டின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிரப் பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த தாமிரப் பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிரப் பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன. சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலாச்சாரமும் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிரப் பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை. அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிரப் பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது, ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தியிருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, இரவின் விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று
இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும்

ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக்பேங் வானியல் சங்கமானது கிர் காடுகள் முதல் கச்சின் ரண் வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். இது மாணவர்களால் வழிநடத்தப்படும் தேச அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வானியற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கை பகுதி டால்ஃபினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்ஃபின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்ஃபின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்ஃபின் ஒரு கால்வாயிலே சிக்கிக் கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கே இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்ஃபின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்ஃபினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள், அதாவது ஏதாவது டால்ஃபின் காயமடைந்து கால்வாயில் சிக்கிக் கொண்டாலோ நதியிலிருந்து விலகி போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்ஃபின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை. நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டு மக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மணம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமறத் தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின் மனோரமா நதியைக் கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ, காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை. தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திரச் சொற்களாயின. தனது நண்பர்களை துணைக்கு அழைத்து கொண்டார். கைகளிலே வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருந்தது. இந்த இளைஞர்கள் நதியை

0: கடலில் இறங்கினார்கள், ஆகாய தாமரைகளை வெளியேற்றினார்கள், நெகிழிகளையும் குப்பைகளையும் அகற்றினார்கள். பல வேளைகளில் ஒரே நாளில் 50-60 கிலோ வரையிலான குப்பைகளை நதியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்க தொடங்கியது. அக்கம்பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின்பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்கத் தொடங்கியது. நண்பர்களை, இதே போன்றதொரு உத்வேகமளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது. மட்டி தோலாப் பகுதியிலே நீர் தட்டுப்பாடு பலரையும் வதைத்து கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது மனதின் குரலோடும் கூட தொடர்புடையது. ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். அந்த சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் ஹிந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசு பொருளாவதில்லை என்றாலும் அதை பற்றி நாம் அறியும் போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்து கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி தொடர்வது

0: இது கோடி பண்பலை நுறுப்புழையைந்து.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும்

0: ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ், உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
3: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
2: தொடர்புக்கு 9500252728.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பண்பலை 100.5 நாளை முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பழைய பேருந்து நிலையம் எதிர்ப்புறம் பூங்காவில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரங்கா.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் மதுரை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: பன்மலை 100.5 கொடை தென்றல். இன்றைய நிகழ்ச்சி அகமலை ஊராட்சி ஒன்றிய மக்களோடு பயணிக்க இருக்கிறது. கடந்த வாரம் அகமலை பற்றியும் அங்குள்ள மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் விவசாயம் பற்றியும் அறிந்து கொண்டோம். அந்த பயணத்தின் தொடர்ச்சியாக இந்த வாரமும் அகமலையின் சுவாரஸ்யமான பக்கங்களை காண்போம். அகமலை என்ற பெயர் வந்ததற்கு பலர் பலவிதமான காரணங்கள் கூறினாலும் பொதுவாக அகமலை கிராம மக்கள் கூறும் ஒரு அழகான விளக்கம், அடர் காடுகளாலும் உயரமான மலைகளாலும் சூழப்பட்டு வெளி உலகத்திலிருந்து கொஞ்சம் அகன்று அமைந்திருந்ததால் அகமலை என்று பெயர் வந்ததாக கூறுகிறார்கள். வாருங்கள் நேயர்களே, அகமலை மக்கள் அகம் திறந்து நம்மோடு பேசுவதை கேட்போம்.
2: இப்ப நம்மளோட பேசுறதுக்கு இன்னொரு ஐயா காத்திருக்கிறாங்க, அவங்கள சந்திச்சு பேசிடலாம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம் மேடம், நான் உதயகுமார் பேசுறேன்.
2: உங்க வாய்ஸ் ரொம்ப கணீர்னு இருக்கு. பண்பலை கேட்டு கேட்டு வளர்த்துக்கிட்டீங்களா?
3: ஆமா மேடம், பண்பலையை கேட்டு கேட்டு எங்களுக்கு காது தேன்பாயுது. அப்படியே வந்து நேரடியா போய் பாத்துட்டு பேசிட்டு வரலாமா, எங்களுக்கு ஒரு ஆசை விருப்பம் இருக்கு மேடம். பக்கத்து கிராமம் தானே கொடைக்கானல், வந்து அவ்வளவு இதுல ஆப்போசிட்ல இருக்கு, அதனால நாங்க டவரை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். நேரடியா வந்து பாக்க முடியாது, எங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கல.
2: பண்பலையின் எந்த நிகழ்ச்சியை நீங்க ரொம்ப விரும்பி கேட்டுப்பீங்க?
3: வந்து பாடல்ஸ் கேட்போம், அந்த இல்லந்தேடி வர்றது, மகளிர் சில அதெல்லாம் எல்லாமே நாங்க விரும்பி கேட்போம்.
2: அகமலையில என்ன பண்றீங்க?
3: வானவில் அகமலையில விவசாயம் தான் பண்ணிட்டு வரோம்
2: மேடம். விவசாயம்
3: இப்ப காஃபி, ஏலம், மிளகு, வாழை போட்டிருக்கோம். அதாவது நாட்டு வாழை சொல்லுவாங்க, மலை வாழை, அது வந்து நல்ல ரேட்டு போகுது. மலை வாழை வந்து இப்ப எலுமிச்சம்பழம் இப்ப ரீசனா கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல போகுது.

0: டிரான்ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் இப்போ ஒரு பைக்கு வந்து 25 கிலோ கேஜ் கொண்டு போனோம்னா உங்களுக்கு 100 ரூபாய் வாங்குவாங்க. இப்போ நாங்கள் செமந்துட்டு வர்றது வந்து நம்ம ஒரு 1.5 கிலோ மட்டும் செமந்துட்டு வரணும். குதிரைப்பாதை ஒத்தடி பாதை, எங்களுக்கு வண்டி வசதி இல்லாத, ரோடு வசதி இல்லாதனால கொஞ்சம் செமந்துட்டு தான் வரணும்.
1: விவசாயம் பண்ண இடத்துல இருந்து குதிரை வழியாக எடுத்துட்டு வந்து அகமலையினுடைய மெயின் ஏரியாவுக்கு வந்துடுறீங்க, ஜீப் வழியாக பெரியகுளம் கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படிங்களா?
0: ஆமாங்க மேடம், அப்படி தான். நம்ம தோட்டத்துலேருந்து காலையில் 8:30 போயிட்டோம்னா அங்கேருந்து பறிச்சுட்டு கொண்டு வரணும், 2 மணிக்கு வந்துடும். 2 மணிக்கு மேலே 2:30 வண்டி ஜீப்பு பெரியகுளம் போகிறதுக்கு பறிச்சுட்டு கொண்டு வந்து அங்கேருந்து செமந்துட்டு வந்து நாங்கள் ஜீப்பில் போட்டுட்டு அதுக்கு பேர் பெரியகுளம் போய் கமிசம் மண்டிக்கு போயிடும். அங்கே என்ன விலையை வைக்கிறதோ அதை வந்து கரெக்டான ரேட் போட்டு பில் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு.
1: ஸோ 2:30 அங்கேருந்து வேலையை முடிச்சுட்டு வரணும்.
0: கண்டிப்பாக மேடம்.
1: உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள்.
0: குடும்பத்தில் வந்து நாங்கள் 2 பெண் குழந்தை, எனக்கு கர்ஷினி பிருந்தாசிரின். 9th 1 படிக்கிறாங்க, 11th 1 படிக்கிறாங்க. நல்ல மார்க் எடுத்துருக்காங்க. 10th வந்து நல்லா 454 மார்க் எடுத்திருக்காங்க. பாப்பா சின்ன வந்து 9வதுல படிக்கிறாங்க. நம்ம ஒரு அளவாக தான் படிச்சிருக்கோம், அவங்களும் நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு மனசில்.
1: உங்கள் மலை பார்க்கும்போது ஒரு செங்குத்தாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஜீப்பில் வரும்போது கூட கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. எப்படியா பண்பலையை வந்து உங்களை சந்திச்சிடணும் அப்படின்ற ஒரு ஆசையோட தான் பெரியகுளத்திலிருந்து 450 அடி உயரத்தில் நீங்கள் இருக்கீங்க. கொடைக்கானலோட கொஞ்சம் குறைவாக இருக்கீங்க. கொடைக்கானல் 7500, இது வந்து 4500 அடி உயரத்தில் இருக்கீங்க நீங்கள். ஸோ இந்த மலைப்பகுதியில் இருக்கிற மக்களை கோடை பண்பலை வந்து சந்திக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் பண்பலை இன்றைக்கு வந்திருக்குது. உங்கள் எல்லாரையும் சந்தித்து பேசியிருக்கிறோம். இன்னொன்று, இங்கே பார்க்கும்போது நிறைய மக்கள் வந்து பண்பலையை கேட்கக்கூடியவங்களாக இருக்காங்க, அது பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கு.
0: இரவு நேரம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 10 மணி வரைக்கும் இருந்துச்சு, 12 மணி வரை எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அந்த இரவு நேரத்தில் பாட்டு கேட்கும்போது நல்ல நிலச்சல் இருக்குது, சாங்லாம் நல்லா போடுறீங்க, பழைய சாங் போடுறீங்க, அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்ல இனிமையாக இருக்குது. இரவு நேரத்தில் பாட்டை போட்டுட்டு தூங்குவோம், நாங்கள் வந்து நிம்மதியான தூக்கம் இருக்கு.
1: பண்பலை வந்து உங்களை தாளாட்டி தூங்க வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தாய் போல இருக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கேட்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.
0: கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக மேடம். ரெண்டாவது, கோடை பண்பலேருந்து இங்கே வந்து எங்களை நேரடியாக சந்தித்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும்.
1: நன்றிங்கய்யா.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அகமலைக்கு ஒளிப்பதிவு செய்ய சென்ற நேரத்தில் அங்கிருந்த அகமலை மக்கள் நம்மை சுற்றி குழுமியிருந்தார்கள். கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியில் அவர்களின் இனிய குரல்கள் இப்போது நம்மை சந்திக்க வருகிறது.
4: அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: எம் சகுந்தலா மணிமாறன்.
4: சகுந்தலா மணிமாறன், ஐயா விடாம சேர்த்துதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஏன் கோச்சுக்குவாரா?
5: இல்ல இல்ல, எப்பயுமே அது ஒரு அடையாளம்.
4: சரி, நீங்க ரொம்ப அழகா ஒரு கனகாமரை பூ வச்சிருக்கீங்க, இங்க இங்க இருக்கா? நம்ம தோட்டத்துல வந்ததா? பொதுவா வந்து இப்ப பெண்கள் வந்து கனகாமரம் அதிகம் வைக்கிறத விட மல்லிப்பூ அதிகம் வைக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க. கனகாமரம் வைக்கிறது ஓல்டு ஃபேஷன் சொல்றாங்க, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க?
5: அப்படி இல்ல, எல்லா பூவுமே வைக்கலாம், எல்லாமே அழகுதான்.
4: கனகாமரம் வச்சிருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கே. சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கம்மா?
5: மூத்த பொண்ணு வந்து எம் பவ்யா ஸ்ரீ, 8th ஸ்டாண்டர்ட் படிச்சு 9th போறா. இளைய பையன் பவன் ஸ்ரீ மனோ, 2nd ஸ்டாண்டர்ட் முடிச்சு 3rd ஸ்டாண்டர்ட் போறான்.
4: நீங்க சமைச்சதுலயே விரும்பி என்ன சாப்பிடுவாங்க வீட்டுல?
5: லெமன் சாதம், பூரி.
4: சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. வணக்கம், வாங்கம்மா, உங்களை சந்திச்சு பேசிடலாம்.
5: ப்ரோக்ராம் எல்லாமே பிடிக்கும்.
4: கோடை எஃப்எம் நிகழ்ச்சியை பத்தி நான் சொல்லியே தீருவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லுங்க மேம்.
5: எங்க கோயில் திருவிழாவுக்கு வந்திருந்தாங்க. எப்ப பேசுவோம் பேசுவோம் அப்படின்னு வாய்ப்பு கிடைச்சோடனே கூட்டத்துல நுழைஞ்சு பேசிட்டோம், நானும் என் பொண்ணும். இங்க வந்து கும்பாவில் நாங்க எல்லாரும்
4: நிகழ்ச்சி கேப்பீங்க?
5: எல்லா நிகழ்ச்சியும் நான் ஆரம்பத்துல இருந்து நான் ட்ரை பண்றேன்னா உங்களுக்கு சான்ஸ் தான் கிடைக்கவே மாட்டேங்குது.
4: பண்பலையே உங்களை தேடி வந்து பேசிட்டு போறாங்க, அப்படிதானே? நன்றி. வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
6: அமராவதி. அகமலையில தான் பிறந்தேன் வளர்ந்தேன், கட்டி கொடுத்தது அகமலை தான், இருக்கிறது அகமலை தான்.
4: ரொம்ப அழகா வந்திருக்கிற எல்லாருக்கும், இங்க சுத்தி யாரெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து நீங்க தான் குடுத்துட்டு இருந்தீங்க, பார்த்தோம். சோ உங்க கைப்பக்குவத்துல காஃபி கொடுத்தாச்சு. இங்க விளைஞ்ச காஃபி கொட்டீங்களா?
6: இங்க காஃபி கொட்ட பரவாயில்லாம இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல, வண்டும் இல்ல, எதுவும் இல்ல. அப்படிதான்.
4: பண்பலை நிகழ்ச்சி எல்லாம் கேப்பீங்களா?
6: வீட்டுக்கார் கேப்பாரு, ரேடியா வச்சிருக்காரு, அதனால அவர் கொடைக்கானல் புறம் கேப்பாரு.
4: மகிழ்ச்சிங்கம்மா. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: வணக்கம், அகமலி ராஜாமணி. எங்க வீட்டுக்காரருக்கு 9 மணிக்கு கோடையப்பம் பழைய பாடல் ரொம்ப பிடிக்கும், அதை விரும்பி கேட்பாரு. மகன் இருக்கப்பல, மக மூத்தது, பையன் இளையவே, அவனுக்கு ஒரு பையன் இருக்கான், மகளுக்கு 2 பிள்ளைங்க, மூத்தது பையன், இளையது பொண்ணு. பையன் 10th படிக்கிறான், பொண்ணு 7th படிக்குது. என் மகனுக்கு பேரே 3 வயசு ஆகுது, இப்ப அடுத்து வயசுல குழந்தை பிறக்க போகுது.
4: அகமலையில உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. அகமலையில இருக்கக்கூடிய நேயர்களை நம்ம சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய 300 குடும்பங்களும் கோடை பண்பலை கேட்கக்கூடிய நேயர்களாக இருக்காங்க, அதுல அடுத்து காத்துட்டு இருக்கிறாங்க நம்மளோட சந்திச்சு பேசுறதுக்காக. வணக்கம்மா.
8: வணக்கம்மா.
4: உங்க பேரு?
8: கிருபா.
4: என்ன பண்றீங்க?
8: நாங்க விவசாயம் தான் பண்றோம்.
4: விவசாயம் பண்றீங்க, என்ன படிச்சிருக்கீங்க நீங்க?
8: 10th முடிச்சிருக்கீங்க.
4: 10th முடிச்சுட்டு உங்களுக்கு வேற எதுவும் பண்ணணும்னு தோணலையா? கைத்தொழில் ஏதாவது கத்துக்கணும் அப்படி தோணலையா?
8: எல்லாமே கத்துக்கணும்னு சொல்லி தான் தோணுச்சு. வீட்டுல சூழ்நிலை காரணமா நாங்கள் தோட்டம் வச்சிருக்கனால சொந்தமாகவே விவசாயம் பண்றோம்.
4: கத்துக்கணும்னு தோணாலுமே சொந்த விவசாயத்தை யார் பாத்துக்குவா அப்படின்ற ஒரு எண்ணத்துல பார்க்க வந்திருக்கீங்க.
8: ஆமா.
4: வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கம்மா, பேர் சொல்லாமா?
8: வீட்டுல ஹஸ்பண்ட், பையன் ஒருத்தன், பொண்ணு ஒருத்தன் இருக்கா.

0: மேகங்களோடு கைகோர்த்து நிற்கும் அமைதியான மலைகளும் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழும் எளிமையான மக்களும் சேர்ந்த இடம்தான் அகமலை கிராமம். கோடை பண்பலை 100.5 கோடை தென்றலோடு தொடர்கிறது அகமலை மக்களின் இந்த அழகான பயணம்.
1: கிராம தலைவருடைய மனைவி பேசுறாங்களா? பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சுமதி.
1: சுமதி அம்மா, கோடை பண்பலை கேப்பீங்களா? நிகழ்ச்சி கேப்பீங்களா? கேப்பீங்க. இங்க சுற்றுவட்ட கிராமத்துல என்னென்ன வேலைகள்லாம் செய்ய போவீங்க நீங்க?
2: நான் சொந்த வேலை பார்ப்பேன். களை எடுப்பு, பழம் எடுப்பு, ஏலக்காய் எடுப்பு, இப்படி கூட்டு போவாங்க.
1: சரிங்கம்மா. வீட்டுல யாரெல்லாம் இருக்கா? வேற
2: எங்க வீட்டுக்காரு, இப்போ நானும் என் பொண்ணு 8வது படிக்குது, 3 பொண்ணுங்க, எனக்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சு. பாப்பா,
1: சந்தோஷமா உங்களை சந்திச்சது. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: பேர் நடராஜன்.
1: நடராஜன் ஐயா, வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க ஐயா?
3: மனைவி, மகன், மகள் இருக்காங்க.
1: பையன் என்ன
3: பண்றாரு? இன்ஜினியர் இருக்காங்க.
1: அதுக்கப்புறம்
3: போடியில போய் 3 வருஷம் படிச்சேன். உடல் நல்லா சரியில்லாம ஒத்துழைக்காம படிக்க முடியும்.
1: தம்பியாவது மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக்கி இருக்கீங்க, அந்த அளவுக்கு சந்தோஷம். வேற என்ன வேலைங்களா இங்க பாப்பீங்க?
3: விவசாயம் தான், மற்றதையும் பார்க்க மாட்டோம்.
1: அகமலை அப்படின்னாலே இந்த மலை பகுதியில அனைவருமே விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு குடும்பமாக தான் இருக்காங்க. எல்லாருமே விவசாயம் பாக்குறாங்க. அதுல இங்க அதிகமா விளையக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா மிளகு, காஃபி, வாழை.

0: வாழை மர தொழுன்ற இடத்துல ஏலக்காய் சாகுபடிங்கிறது நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. சோ இந்த இடத்தை நம்ம பார்க்கும் போது ரொம்ப ரம்யமா இருக்குது, மலைகளா இருக்குது. ஒரு மலையில இருந்து இன்னொரு மலையை நம்ம பாத்திரலாம். இங்க இருந்து ஒரு சத்தம் விட்டோம்னா எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு இல்லீங்களா? அதே வார்த்தையே வந்து திருப்பி நம்ம கேக்குற மாதிரி, அந்த மாதிரி எக்கோ ஃபாரஸ்ட் மாதிரி இடம் இருக்குங்களா பக்கத்துல?
1: இருக்கு, ரொம்ப தூரம் நடந்து போகணும்.
0: நடந்து எவ்வளவு தூரம் இருக்குங்க? அது
1: 1.5 மைல் தூரம் இருக்கு.
0: கோடை பண்பலை 100.5 உங்களை சந்திக்க வந்திருக்குது. பண்பலையில உங்களுடைய குரலும் ஒலிக்குது, எப்படி நீங்க உணர்றீங்க?
1: சந்தோஷமானதா இருக்கு.
0: ஆரம்ப காலத்துல இருந்து பண்பலை கேட்டுட்டு இருக்கீங்க?
1: கேக்குறீங்க, ஆரம்பத்துல இருந்து
0: கேப்பீங்க.
1: காலையில இருந்தா அந்த மழலையில அது போடுவாங்கல்ல,
0: பூந்தளிர் வந்து விரும்பி கேட்கக்கூடிய ஒரு நேரை நம்ம சந்திச்சிட்டோம், ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. அது போல நீங்க மற்ற எந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டு சொல்லலாம்?
1: கொடைத்தன்றல்
0: கேட்பீங்க. ஸோ எல்லா நிகழ்ச்சியுமே நீங்க கேட்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க. மகிழ்ச்சிங்கய்யா, கோடை பண்பலை உங்களுடைய வாழ்க்கையோட இணைந்து இருக்குது.
1: நன்றிங்கய்யா.
0: ஒரு குட்டி பாப்பா இருக்காங்களா, அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம்மா, பேர் சொல்லு.
2: என்ன
0: கிளாஸ்மா படிக்கிறீங்க? போறீங்களா? அகமலையில படிக்கிறீங்களா, பெரிய குளத்துல படிக்கிறீங்களா?
2: அகமலையில
0: படிக்கிறீங்க. இங்க படிச்சதுலயே உங்களுக்கு ரொம்ப ஞாபகத்துல இருக்கிற ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்பா.

போயிட்டு வந்திருக்கீங்க.

0: அகமலையை சுற்றி சொக்கநலை, ஊரடி, ஊத்துக்காடு, கரும்பாறை, குறவன்குழி, ஆலங்காரம், அண்ணாநகர், மருதையானூர், பட்டூர், பெரிய மூங்கில், சின்ன மூங்கில், சுப்பிரமணியபுரம், வளைமரத்தொழு, விக்ரமாதித்தன் தொழு, கனகமாஞ்சி போன்ற கிராமங்கள் இருக்கின்றன. வாருங்கள் நேயர்களே, அகமலை கிராம மக்களை தொடர்ந்து சந்திக்கலாம்.
1: ஐயா வணக்கம். ஐயா உங்களோட பேர் சொல்லுங்க, எத்தனை வருடங்களா அகமலையில இருக்கீங்க?
2: பேர் வந்து சிசுப்பையா. இருந்தாலும் அஞ்சலகால வேலை பார்த்து ரிட்டையர் ஆயிட்டேன். கிராமம் வந்து இன்னைக்கு தேதியில போடி மதுரை அப்படின்னு சொல்லிக்கிறோம். எங்க முன்னோர்கள் வந்து மதுரை சமயநல்லூர்ல இருந்து வந்தவங்க. இந்த காலத்துல 10 15 வரை ஒரு ஒன்று ஒன்றா சேர்ந்து வந்து குடியேறிட்டாங்க. அன்னைக்கு நடந்து வந்து பாவம் பெரியவனுட்டு அகமலை, போடிட்டு அகமலை, ரெண்டு சென்று பாதைகளுக்கு அந்த நிலவரத்துக்கள்ல எங்க மலைகளில் வந்து மதுரையிலிருந்து தான் சமயத்திலிருந்து வந்து சிவனுடைய சிலையை இங்கே தூக்கிட்டு வந்து அன்னைக்கு வந்து வச்சிருக்காங்க.
1: உங்களுடைய மூதாதையர்கள் பெரியவர்கள் மதுரையிலிருந்து இங்க வந்ததுனால சொக்கர் வந்து இங்க குடியிருக்காரு.
2: ரெண்டாவது வீரப்பன் ஐயா, வீரப்பன் ஐயன் சொல்லி கீழே இருக்கு. எதுன்னு தேனி பக்கத்துல, அள்ளின பக்கத்துல எங்களுடைய மலையை சார்ந்து அந்த இடம் இருக்கு. அன்னைக்கு வந்து நடந்து வந்தாங்க, மேல நடந்து வந்து ரோடு வச்சு இல்லை, வந்து இங்க சுக்கநாத சாமியை வந்து அதனுடைய தீர்த்தத்தை எடுத்து இந்த பாதையில் போய் நடந்து போய் அதை கொடுத்து தான் அவங்க அதை திருவிழா கொண்டாடுவாங்க. பயங்கரமாக இருக்கும் இன்னைக்கு நடந்து, பயங்கரமாக இருக்கும் இன்னைக்கு. அதனுடைய மக்கள் வந்து ரோடு வந்த உடனே அன்னஞ்சி, அள்ளிநகரம், தேனி இப்படி இருக்க மக்கள் பூரா வந்து இன்னைக்கு சிவன் கோயிலை அழகாக வழிபடுறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த ஒரு மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். இருந்தாலும் எங்களுடைய மக்கள் வந்து அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க.
1: அவங்களுடைய கஷ்டங்கள் வந்து இப்ப நமக்கு வந்து நிறைய பலனை கொடுக்கக்கூடியதா மாறி இருக்குன்னு சொல்றீங்க. எங்க பணியாற்றுறீங்க, உங்களுடைய பணியை பத்தி சொல்லுங்க.
2: வந்து ரன்னர்மாங்க, தட் மெயில் கொண்டு போறது, தபாலை தோலை வச்சு கொண்டு போறது, வேல்கம் மாதிரி கையில் கொடுத்துருப்பாங்க. இங்கிருந்து நான் போடி பாதை போகணும், ஒரு 10 கிலோமீட்டர் இறங்கணும், திரும்பி ரிட்டர்ன் ஏறி வரணும், வந்து தபாலை பட்டுவாடை பண்ணணும். இப்படி எனக்கு வந்து அகமலை மட்டுமல்ல, அண்ணாநகர், அலங்காரம், ஓடி, ஊத்துக்காடு, கரும்பாறை, சுப்பிரமணிய தேரி, வாழமரத்தோல், எருமத்தோல், பெரியூர், சின்னூர் இதெல்லாம் நான் வச்சிருக்கேன். கண்ணக்கரை, குறவன்குடி, திணைக்கு நான் தான் தபால் பட்டுவாடை பண்ண அன்னைக்கு வேற வழி இல்லை.
1: ஆமா, அப்ப எல்லாமே வந்து கடிதம் வழியா தான் அனைத்து தொடர்புமே இருந்தது. ஏதாவது ஒரு முக்கியமான தபால் இருக்குன்னா எப்படி நீங்க இத்தனை மலையும் தொடர்பு கொண்டீங்க?
2: எனக்கு வந்து அங்க வேலைக்கு போயிட்டு வந்தோன்னு எனக்கு ரிட்டர்ன்
1: சைக்கிள்ல போவீங்களா?
2: இல்ல, நடதான் போயிட்டு வந்துட்டு எனக்கு 4 மணிக்கு மேல இந்த ஒர்க் எனக்கு கொடுப்பாங்க. ஒரு கொடுத்தோன்னு அந்த ஏரியா போய் பார்த்துட்டு நீங்க காலையில 8 மணிக்கு இருக்கணும்.
1: அப்ப நீங்க என்ன படிச்சிருந்தீங்கயா அந்த பணிக்கு?
2: அன்னைக்கு எங்க மலையில வந்து 8வது அதுக்கு மேல போக முடியல. இங்கே பள்ளியோட இருக்கு. நாங்க படிக்கும் போதெல்லாம் கவர்மெண்ட் பாத்தியர் கிடையாது. எனக்கு 12 வயசு 13 வயசுலாம் நான் 4வது படிக்கிறேன். பழையபடியும் கவர்மெண்ட் பள்ளியோட வந்து எங்களுக்கு மதுரை ஜில்லா விஸ்வநாதன் IAS கலெக்டர் வந்து ஓடி பாதையில யானை

0: மூலியமா இறங்கி வந்து தண்ணியை தாண்ட முடியல, போடி பார்த்து பெரிய ஆறு, அது ஆறுனா அந்த ஆறை தாண்டி இங்க வந்து குதிரையில வந்து வந்தாரு. எங்களுக்கு ஐஏஎஸ் கலெக்டர் மதுரை விஸ்வநாதன் வந்த அப்புறம்னா எங்க கிராமத்துக்கு விடிவு காலம். அதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்து போர்டு, பள்ளிக்கூடம், தண்ணி தொட்டி. எங்களுடைய பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா, மலை அகமலைன்னு இருக்கு சொக்கநாள், அது வந்து சொக்கமலைன்னு பேரு, அதுக்கு மேல சமுத்திரம் மாதிரி எங்களுக்கு தண்ணி, அந்த தண்ணி ஒரு மலையை பொத்துக்கிட்டு வருது. இன்னைக்கு இங்க போய் பாருங்க, அந்த தண்ணி தான் நாங்கள் குடிக்கிறோம். எங்களுடைய தண்ணி எந்த கெட்டதும் கிடையாது, மழை வெள்ளம் கிடையாது.
1: ஒரு பாறை தெரியுது, அது
0: உள்ள பள்ளமா இருக்கு. இதுக்கு மேல போனா இடங்க அப்படி இடம் பார்க்க பார்க்க ஆசையா இருக்கும். ஏலம் தான் விவசாயி போற ஏலம், நல்லா
1: விவசாயம் பண்றாங்க, அதை பார்க்கலாம் சொல்றீங்களா? 47 பிறந்ததுல இருந்து நீங்க அகமலையில
0: இருக்கீங்க,
1: இதனுடைய வளர்ச்சியை ஒவ்வொன்னாவும் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க. நன்றியா. மனைவியினுடைய பேரு, உங்களுடைய குழந்தைகள் பேரு, இதெல்லாம் சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
0: எனக்கு வந்து ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க. அவங்க வந்து ஒரு பிள்ளை வந்து கொடைக்கானல் பக்கத்துல வெள்ளக்கவிட்டத்துல இருக்கு, ஒரு பிள்ளை தேனியில வந்து சமரத்துல இருக்கு. அது ஒரு பொம்பளை பிள்ளை, அது வந்து நர்ஸ் கொடுத்த படிச்சு வேலை பார்க்க.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க. ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம் மேடம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: சோமன். அப்பா பேர் அதிகாரி, அம்மா பேர் சிவமணி. எனது கூட பிறந்தவர்கள் 4 பேர், அண்ணன் தம்பி, நல்காம், சோமன், லிங்கேஸ்வரன், சந்திரன்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. வெள்ளைக்கவிலிருந்து நீங்க இங்க வந்து குடியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. வெள்ளைக்கவி தான் நீங்க பிறந்து வளர்ந்தது?
2: வெள்ளைக்கவி பூர்வீகத்திலிருந்து இங்க தான் இருந்தது.
1: வெள்ளைக்கவிக்கும் அகமலைக்கும் என்ன வித்தியாசம்
2: சொல்றேன்?
1: அங்க என்ன விவசாயம் பண்ணீங்க?
2: அஞ்சு பலா, கொய்யா, பட்டு புட்டு, ஏலம், காபி எல்லாம்
1: அங்க. இப்ப இங்க அகமலையில
2: அதே விவசாயம் தான். அதாவது இங்க வந்து மிளகு, அங்க வந்து மிளகு கம்மி, இப்பதான் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னுக்கு ஆரஞ்சு அங்கே இருந்து கூட இருந்தது, இங்கே வந்து இஸ்டேட் இருந்தது, அதனால அப்படி மாறி இங்கிட்டு வந்தாச்சு.
1: ஏதாவது ஒரு அவசர தேவை, நீங்கள் திடீர்னு ஊருக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? பைக் வச்சுருக்கீங்களா?
2: பைக்கில் ஜீப் தான்.
1: ஜீப்பில் தான் போவீங்க?
2: ஆரம்ப காலத்தில் டோலி கட்டி தெரிஞ்சுக்கணும், விலை மாதிரி தான். இப்போ வந்து ரோடு கொஞ்சம் வந்ததுனால.
1: நீங்கள் வெள்ளக்கவியில் இருந்தீங்க, அங்கேயும் வந்து ஒரு கிராமத்து பகுதி, இங்கேயும் கிராமத்து பகுதி, ஏன் நீங்கள் நகர்பகுதிக்கு போகணும்னு யோசிக்கல?
2: இல்லை, அந்த பூர்வீகத்திலிருந்து அந்த எண்ணம் இல்லை.
1: பூர்வீகத்துக்குள்ளேயே வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினாலேயே
2: மாமன் மச்சன் அண்ணன் தம்பி இப்படி கிராமத்துலேயே வந்து வாழணும்னு சொல்லி இருக்குது.
1: ரொம்ப சந்தோஷம். கோடை பண்பலை கேட்பீங்களா?
2: நைட்டு 10 மணி வரைக்கும், 12 மணி வரைக்கும் கேட்டுருவேன்.
1: சரி, பண்பலையோடு தொடர்ந்து இணைந்தே இருங்க. மகிழ்ச்சி உங்களோட சந்திச்சு பேசினது. உங்க பாப்பா பேர் சொல்லுங்க.
2: செம்பகரசி.
1: நன்றிங்கய்யா, நன்றி உங்களை சந்திச்சது. நன்றி.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.

0: அகமலை மக்கள் தங்கள் குழந்தைகளை பட்டப்படிப்பு வரை படிக்க வைக்கின்றார்கள். அதே நேரத்தில் தங்களுடைய திருமண சடங்குகள், பழமையான பழக்க வழக்கங்கள், மரபுகள் எல்லாவற்றையும் அடுத்த தலைமுறைக்கும் கற்பித்து வருகிறார்கள். இந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள் அகமலை மக்கள்.
1: கோடைப்பண்பலை 100.5 நம்ம அகமலை பகுதியில் இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய கிராம துணைத் தலைவரை நம்ம சந்திக்கிறதுக்கு இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம். என் பேர் ஏ வடமலை முத்து. நான் அகமலையில் தான் வசிக்கிறோம். என்னோடய அப்பா தாத்தா பாட்டம் கொடுக்கறத இங்கே தான் வசிக்கிறோம். முன்காலத்தில் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி தினை கேப்பை பனிவிறகு நெல் சோளம் எல்லாமே நாங்கள் தான் போட்டுவிடுவோம். இதை விட இன்னொரு சிறுமிளகுன்னு சொல்லுவோம். அங்கே நாங்கள் காணமிளகுன்னு சொல்லுவோம். அந்த மிளகு எடுத்து தான் நாங்கள் சமையல் செய்வோம். விளக்கெண்ணு சொல்லுவாங்க, அது இங்கேயே நாங்கள் காட்டுள்ளி முளைச்சி வரும். அதை எடுத்து நாங்கள் உரலில் போட்டு இடிச்சுட்டு அதை எண்ணெயாக எடுத்து அதை நாங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணால் அந்த எண்ணெய் வந்து எங்களுக்குனா கண்ணுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். சாப்பாடு போய் எங்களுக்கு எந்த ஒரு நோய் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தோம். நாங்கள் இங்கேருந்து போகணும்னு சொன்னாலும் கூட நோய் அவ்வளவு இல்லாமல் இருந்தோம். சில சமயம் நாங்கள் வண்டியில் போக முடியாது. இங்கே ஒரு பேர் காலம் அப்படி ஒரு மாசக்கா இருக்காங்க, டோலி கட்டு நாங்கள் சோத்து பறவை கொண்டு போவோம். அப்படி ஒரு காலங்கட்டங்கள் இருந்தது. சொன்னதுமே அவர் சொன்னார் கூற விடுதா இருக்கும்.
1: எப்படி போவீங்க?
2: முன்னாடி போடியிலேருந்து கழுதியில் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இங்கே வந்து போடுவாங்க. போட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஆஃபீஸில் வந்து கிளம்பி போயிடுவாங்க. நாங்கள் சாமி கும்பிட்றதுலாம் வந்து பூக்குள்ளே இறங்குவோம். அப்பால இப்போ இறங்க முடியாது. எனக்கு தந்த தேராடிகள் சாமியார்கள் இல்லை. இருக்கிறத நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு துணை வந்து சொக்கநாதர் தான். நாங்கள் அவர் தான் இப்போ தலைமையில் வச்சிருப்போம்.
1: நம்ம நின்றுட்டு இருக்கிறது எந்த இடத்துல நிற்கிறோம்னு சொல்ல முடியுங்களா?
2: இப்போ வந்து சொக்கநாதர் கோயிலுக்கு கீழே பஞ்சாயத்து ஆஃபீஸில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த தண்ணிக்கரன் ஒன்று இருக்குது. இது வந்து கல்யாணம் முடித்தால் நாங்கள் வந்து புருஷன் பொண்ணாடி வந்து அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி காலை கழுவி சாமி கும்பிட்டு போகிற காலம். இப்போ இன்னும் உண்டு. அதே போல் ஒரு பூவு பச்சை பூவு இருக்கும். அதை கொண்டு வந்து நாங்கள் வைப்போம் சாமிக்கு. இல்லை பெண்களுக்கும் ஆண்களுக்கும், அதாவது விடிய காலம் ஒரு 3 மணி 2 மணிக்கு அதை வைப்போம். அதை வச்சா தான் எங்கள் ஊர் கல்யாணத்துக்கு
1: ஒன்று ரெடி.
2: ஆமாம், அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் வைப்போம். அதே போல் பெண்கள் வயசுக்கு வந்துட்டாங்கன்னா அங்கே இன்னொரு பூவு இருக்குது. அந்த பூ கொண்டு வச்சா தான் மறுபூவு நாங்கள் வைப்போம். மல்லிகை பூவோ
1: பேர் சொல்லாமல் அந்த பூவெல்லாம்
2: இப்போ நாங்கள் பச்சை பூவுன்னு சொல்லுவோம். அதுக்கு கல்யாண பூவு சடங்கு பூவுன்னு சொல்லுவோம். இந்த பூ கொண்டு வைப்போம். இது இன்னும் நடந்துக்கிட்டு தான்
1: இருக்கு. எல்லாருமே படித்தவங்களா மாறிட்டு இருக்காங்க இல்லையா? நீங்கள் வழி வழியாக செய்து வரக்கூடிய செயல்கள் எல்லாம் திரும்ப செய்கிறாங்களா?
2: ஆமாம். நம்மளோட பாரம்பரியம் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்களும் விரும்பி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் போகிற காலத்தில் நாங்கள் என்ன சொல்லி கொடுக்கணும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களாலும் குறை சொல்ல முடியாது. இருக்கிற வாலிபங்களும் அதை கற்றுக்கிட்டு வராங்க.
1: இங்கே விருப்ப சாப்பாடு
2: தெனேரிசி தான் சாப்பாடு. இங்கே இப்ப இல்ல ஆனா தினையரிசி தான் எங்களுக்கு பிரமாதமா சாப்பாடுங்கிறது. அதுதான்
1: இப்ப வாங்கி சாப்பிடுவீங்களா? தினையை வாங்கி அந்த விவசாயத்துல

0: விவசாயம் பண்ண முடியாது, ஏன்னா குருவி பன்னி அதெல்லாம் போட்டு உழைப்பிடும், அதை வந்து பாதுகாக்க முடியாது எங்கனால. இப்போதைக்கு எங்களுக்கு ரொம்ப நெருங்கி கிடைக்கிறது ரேஷன் அரிசி தான்.
1: இப்போ தினை மற்ற இடங்களில் கிடைக்குதுல்ல, அதே டேஸ்ட் வருதா?
2: அதாவது இந்த டேஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நாள் சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம்னு வாங்கி வந்து போட்டேன், அது சரியாக இல்லை, அது எப்படியோ இருக்கு.
1: அதாவது மலைப்பகுதியில் விளைஞ்ச அந்த திணைக்கும் இப்போ மற்ற பகுதிகளில் விளையிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த டேஸ்ட் கிடைக்கல, அதனால நாங்கள் இப்போ அரிசி சாப்பாடே நாங்கள் விரும்பி சாப்பிட்றவங்களா ஆயிருக்கிறோம்.
2: ஆமாம் ஆமாம், இப்போ அப்படிதான் இருக்கு. ஆமாம் ஆமாம்,
0: கஞ்சி வச்சாலே மணக்கும். இப்போ இருக்கிற தினை அரிசியை வாங்கி இந்த விறகு அரிசி போட்டோம்னா அந்த டேஸ்ட்டில் அந்த சுவையில் மனம் இல்லை.
1: எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அரிசிக்கு மாறிப்பீங்க?
2: 80s இந்த அரிசிக்கு மாறி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக தினை தான், தினை கேப்பை பனிவிறகு. இங்கேயே நாங்கள் நெல் பொன்னி நெல்லுன்னு போடுவாங்க, மழை நெல்லுன்னு போடுவாங்க, அது நாங்கள் போட்டுக்கிட்டு தரணும். இப்போ காலகட்டங்கள் மாற மாற மாற அது எல்லாமே
1: மூங்கில் அரிசின்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் இங்கே கிடைக்கும்
2: இருக்கு. ஆனால் நாங்கள் அதெல்லாம் போய் எடுத்துக்கிறது இல்லை.
1: இங்கே கிடைக்கும்
2: கிடைக்கும், ஆனால் நாங்கள் போக மாட்டோம், போகிறதில்ல. பனம் கிழங்கு பனை மரத்தில் ஒரு உள்ள ஒரு சோறு இருக்கும், அதை எடுத்து வெட்டி அதுக்கு பொடி பண்ணி அதை அப்படியே காய வச்சு அதை இடி

0: இப்போ காலகட்டங்கள் மாற மாற மாற அது எல்லாமே
1: மூங்கில் அரிசின்லாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் இங்கே கிடைக்கும்
0: இருக்குது ஆனால் நாங்கள் அதெல்லாம் போய் எடுத்துக்கிறது இல்லை.
1: இங்கே கிடைக்கும்
0: கிடைக்கும் ஆனால் நாங்கள் போக மாட்டோம் போகிறதில்ல. பனம் கிழங்கு பனை மரத்தில் ஒரு உள்ள ஒரு சோறு இருக்கும், அதை எடுத்து வெட்டி அதுக்கு பொடி பண்ணி அதை அப்படியே காய வச்சு அதை இடித்து மாவா சளிச்சு களிக்குண்டு சாப்பிடுவாங்க.
1: இங்கே
0: இங்கே உண்டு
1: என்ன கிழங்கு பேர்
0: பனைமரம், பெரிய பனம் இருக்கும், அதை ரவுண்ட் பண்ணி அது உள்ள இருக்க சோத்த மட்டும் எடுப்பாங்க, அப்போ வெள்ளையாக இருக்கும், அதை பொடிசை நறுக்கி அதை கொண்டு வந்து களிக்குண்டி சாப்பிடுவாங்க. அப்படி நடந்துச்சு. இப்போ அதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது, ஏன்னா பல சிக்கல்கள் இருக்கு.
1: அதான் அந்த காலத்தில் இதெல்லாம் செஞ்சிருக்கோம் ஞாபகப்படுத்திக்கிறீங்க, சந்தோஷங்கய்யா.
2: சாப்பிட்டதே இந்த காலத்தில் அவங்க கொஞ்சம் தெம்பு இருக்கு, ஏன்னா அந்த காலத்தில் இயற்கையை சாப்பிட்டதுனால இந்த காலத்தில் கொஞ்சம் தெம்பா இருக்கும். இப்போ சாப்பிட்றவங்க வந்து இனி இப்போ வருங்காலத்தில் எப்படி இருக்குங்கிறது தெரியாது.
1: சரி, திரும்பவும் வந்து இயற்கையான உணவுகள் சத்தான உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு நீங்க இது வழியா வலியுறுத்துறீங்க. அப்படிதானே சொல்ற அம்மா யாரு, பேர் சொல்லாமா?
2: பேர் எஸ் காமாட்சி.
1: அகமலைக்கு கல்யாணம் பண்ணி வந்திருக்கீங்களா இல்ல இது பிறந்து வளர்ந்தது?
2: நான் பிறந்து வளர்ந்தது கொடைக்கானல்.
1: எந்த இடமா?
2: பாம்பார்புரம்.
1: அதுவும் ஒரு மலை பகுதி. எப்படி உணர்றீங்க அகமலையில இருக்கிறதுக்கும் பாம்பார்புரத்துல இருக்கிறதுக்கும்?
2: இல்ல இது பழகிருச்சு, நான் வந்து 36 வருஷம் ஆச்சு கல்யாணம்.
1: குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்க?
2: எனக்கு 2 பொண்ணு 1 பையன், எங்க வீட்டுல
1: குழந்தைங்க.
2: குழந்தைங்க ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, 2வது பொண்ணு வேலை பாக்குது, பையன் வேலை பாக்குது.
1: என்ன படிக்க வச்சு?
2: பொண்ணு மைக்ரோ பயாலஜி படிச்சது, பெரிய பொண்ணு பிஏ படிச்சது.
1: இயற்கையினுடைய பாதுகாப்புக்குள்ள நீங்க இருக்கீங்க, அதே நேரத்துல இப்ப இருக்கக்கூடிய வளர்ச்சியையும் உங்க குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கீங்க. அது வந்து கல்வி அறிவு கொடுத்துருக்கீங்க, அது வழியே அவங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்திக்கிறாங்க. இங்க மின்சார வசதிகள்லாம் எப்படிங்கய்யா, எப்பையில இருந்து கிடைச்சிருக்கு?
0: இது வந்து 1972 போட்டாங்க. கரண்ட் வர நேரத்தில் சில சோலார் வாங்கி வச்சிருக்காங்க, இப்போ சில பேர் வச்சிருக்காங்க.
1: சோலார் சிஸ்டம் எப்படி வச்சிருக்கீங்க? வீட்டுக்கு வந்து லைட்டுக்கு மட்டும் வச்சிருக்கீங்களா, தெரு விளக்கு வச்சிருக்கீங்களா?
0: சோலார் வந்து வீட்டுக்கு மட்டும் வச்சிருக்கோம்.
1: மகிழ்ச்சிங்கய்யா உங்களை சந்திச்சது. அகமலையில எவ்வளவு வளர்ச்சி இருக்குதுங்கிறத பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க, நன்றிங்கய்யா.

0: கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். அகமலை கிராமத்தில் மற்றொரு அன்பான முகத்தை இப்போது நாம் சந்திக்க இருக்கிறோம். அங்குள்ள குழந்தைகளுக்காக சத்துணவு மையத்தில் அக்கறையோடும் அன்போடும் பணியாற்றி வரும் அகமலை கிராமத்தை சேர்ந்த பெண் நம்மோடு பல அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் தனலட்சுமி.
1: பாக்குறதுக்கு டீச்சர் மாதிரி இருக்கீங்க, ஆசிரியர் பணியில இருக்கீங்களா?
2: இல்ல இல்ல, நான் ஸ்கூல்ல வந்து சத்துணவு அமைப்பாளரா இருக்கேன்.
1: பாத்தீங்களா, பார்த்ததுமே தெரியுது இல்ல, ஒரு பள்ளியை சார்ந்தவர் அப்படிங்கிறது தெரியுது. உங்களுக்கும் ஸ்கூலுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு தெரியுது.
2: ஆமா,
1: உங்க தோற்றத்திலேயே சத்துணவு அமைப்பாளரா இருக்கீங்களா? சரி, 5 நாளும் என்னென்ன உணவு கொடுப்பீங்க?
2: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவு. முதல் வாரம் 3ம் வாரமும் ஒரே மாதிரியான மெனு வரும். 2ம் வாரமும் 4ம் வாரமும் ஒரே மாதிரியான மெனு வரும். கலவை சாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இப்ப அதேமா வந்து சாம்பார் சாதம் பிள்ளைக்கு விரும்பினா
1: குதிரை மூலியமா
2: ஸ்கூல்ல கொண்டு போய் இறக்கி.
1: நீங்க ஆர்கனைசரா இருக்கிறதுனால அது எல்லாத்தையுமே பொறுப்பெடுத்துக்கிறீங்க அப்படிங்களா? ஒரு ஆர்கனைசருடைய பணி இதுவும் கூட அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமா.
1: எப்படி விரும்பி சாப்பிடுறாங்களா பசங்க சாப்பாடெல்லாம்?
2: அதெல்லாம் சாப்பிடுவாங்க. இங்க இருக்கிறவங்க வந்து வேலைக்கு வந்து வெள்ளனையே போறனால இந்த காலை உணவு திட்டத்துல இருந்து காலையில அவங்க கொடுக்கறனால அவங்க தோட்டத்துக்கு போறவங்க வெள்ளன பிள்ளைங்களவே விட்டுட்டு போயிடறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு 8 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க பிள்ளைங்க. காலை உணவு திட்டத்தை சாப்பிட்டு பேரண்ட்ஸ் 4 மணிக்கு தான் வருவாங்க. மதியம் சாப்பிட்டு 4 மணிக்கு வந்து அப்புறமா தான் வீட்டுல சாப்பிடுற மாதிரி.
1: அந்த 5 நாளும் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லலாமா?
2: சொல்லலாம் மேடம். முதல் வாரம் வந்து சாம்பார் சாதம், வெள்ள சாதம், முட்டை. ரெகுலராக 5 நாளும் முட்டை இருக்கும். மறுநாள் வந்து கொண்டக்கல்ல கிரேவி. ஃபர்ஸ்ட் வந்து கொண்டக்கடல புலாவை வச்சு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ மெனு மாறினனால கொண்டக்கடல கிரேவி வச்சு வெள்ளை சாதம் கொடுப்போம். 3வது நாள் வந்து புதன்கிழமை வந்து தக்காளி சாதம் கொடுப்போம். 4வது நாள் வந்து சாம்பார் சாதம். அந்த 5ம் நாள் வந்து கீரை சாதம்.
1: என்ன கீரை போடுவீங்க?
2: நாங்கள் இங்கே கிடைக்கிற கீரையை போடுவோம். ஊரில் நாங்கள் எப்போவுமே காய்கறி வாங்கவெல்லாம் ரெகுலராகலாம் போய் வர முடியாது இங்கேருந்து. அதனால வாரத்தில் ஒரு நாள் நான் கீழே இறங்கி எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டு கீரை கிடைக்காத பட்சத்துக்கு கோசு வெள்ளைக்கீரைன்னு சொல்றோம் இல்லையா, அதனால கோசு பருப்பு போட்டு சாதம்,
1: முட்டைக்கோசு. அப்படி இல்லனா இங்க என்ன கீரை கிடைக்குதோ அதை போடுவீங்க?
2: என்ன
1: கீரை கிடைக்கும்?
2: மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கிடைக்கும்.
1: அது கொஞ்சம் கசக்குள்ள சாதத்தோட போடும்போது
2: அண்ணையில வதக்கி நல்லாவே பண்ணி கொடுத்துருவோம்.
1: ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க. 5 நாளும் 40 குழந்தைங்களுக்கும் சத்தான உணவு கொடுத்து அவங்கள ஆரோக்கியமா வச்சுட்டு படிக்கிறதுக்கும் உதவி செய்யறீங்க. சோ மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது. யாரெல்லாம் இருக்காங்க உங்க குடும்பத்துல சொல்லலாமா?
2: எனக்கு வந்து 3 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு வந்து சித்தா பார்மசிஸ்ட் முடிச்சிருக்காங்க. அவங்க ஊட்டியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப தற்காலிகமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பொண்ணு வந்து படிச்சுட்டு அவங்களுமே பிரைவேட்ல வேலை பார்க்குறாங்க. 3வது பொண்ணு ஆத்து மலைச்சி முடிச்சுட்டு அவங்களும் படிச்சுட்டு இருக்காங்க.
1: அகமலை தான் உங்க சொந்த ஊருங்களா? வந்து குடியே
2: சொந்த ஊரே அகமலை தான்.
1: இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா?
2: இல்ல, நான் வந்து கொடைக்கானல் பக்கம் பண்ணைக்காடு
1: படிச்சு முடிச்சது எல்லாமே.
2: பண்ணைக்காடு ஸ்கூல் 12th வரைக்கும் அங்கதான்
1: படிச்சுட்டு இங்க சத்துணவு பணிக்கு எப்படி வந்தீங்க?
2: இதுதான் எங்க கட்டி கொடுத்தது இந்த ஊர் தானே.
1: அதுக்கப்புறம் தான் இங்க போஸ்டிங் ஆச்சது.
2: ஆமா, 2011 தான் நான் போஸ்டிங் வந்தேன். இதோட 15 வருஷம் ஆகுது.
1: அனுபவம் மிக்க ஒருத்தர் நாங்க சந்திச்சிருக்கிறோம். பண்பலை நிகழ்ச்சியில் கேப்பீங்களா?
2: வானவெளியில நல்லா கேப்பு. ஸ்கூல் பக்கத்துல தோட்டத்துல வேலை செய்வாங்கல்ல, அவங்க போடுவாங்க.
3: தேனி
1: ரெண்டு பொண்ணுங்களும்
3: கீழே படிச்சிட்டு இருக்கு. பெரியவளம் தான் தங்கியிருக்காங்க.
1: ரொம்ப சந்தோஷம் அகமலையில உங்களை வந்து

0: கொடைப்பண்பலை நிகழ்ச்சிகள் கேட்பீங்களா? எது பிடிக்கும்?
1: எனக்கு வந்து எல்லாமே பிடிக்கும். மதியம் கூட நான் தோட்டத்தில் கூட கொண்டு போயிட்டு யாது மதி அதுக்கெல்லாம் நான் கேட்டுட்ருப்பேன். அது நான் அடிக்கோதில் அதை போட்டு கேட்டுட்ருப்பேன். மேடம் நல்லா அறிவுரை சொல்லுவாங்க, அதனால எனக்கு நல்லா பிடிக்கும். மேடம் பாக்கெட்லேயே சேட்டை போட்டு போய் தோட்டம் வேலை செய்யும் போது அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, பண்பலை நிகழ்ச்சிகளை விடாம கேட்டுட்டே இருக்கிறீங்க, எல்லா நேரமும் கேக்குறீங்க. பண்பலை உங்க வாழ்வினோட ஊடா ஒன்றா இணைஞ்சிருச்சு. வானொலி அப்படின்னாலே மூணு விஷயம் இருக்கும். ஒண்ணு வந்து அறிவு போட்டக்கூடியதா இருக்கும், எஜுகேஷன் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், இன்ஃபர்மேஷன் இருக்கும், மூணுமே இருக்கும்.
1: எல்லாமே நல்லா இருக்கு. சில வார்த்தைகளை நான் அதே ஃபாலோ பண்ணிருக்கேன். சில கருத்துக்களை
0: சரி மத்தவங்களுக்கும் போய் சொல்லுவீங்க?
1: சொல்லுவேன், அதே படி ஃபாலோ பண்ணி செஞ்சிருக்கேன்.
0: நன்றிங்கய்யா.

0: கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியில் இயற்கையின் பசுமை சூழ்ந்த அகமலை கிராமத்தின் இனிய சூழலில் இருந்து மக்களின் மனம் திறந்த உரையாடல் தொடர்கிறது.
1: ஐயா வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ரத்னகுமார்.
1: ஐயா என்ன வரைக்கும் படிச்சிருக்கீங்க?
2: போட்டிருக்காங்க. அந்த காலத்துல போறாமே நாங்க சாப்பாடு போறாமே தினை

0: சாப்பாடு தான் அந்த காலத்துல பூராமே. இப்பதான் ரேஷன் அரிசி, அப்பெல்லாம் எனக்கு தினரிசி சாப்பிட்டுட்டு வாழ்ந்தவங்க பூராமே. எங்க வீடு பூராமே அப்பெல்லாம் வந்து இப்பதான் கட்டடங்கள், அப்பெல்லாம் வந்து கூரை வீடு தான் பூராமே.
1: ரொம்ப நல்லா சொல்றாங்க. ஐயா கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு அருமையான ஒரு தகவல், அந்த காலத்துல நாங்க அரிசி சாதத்தை விட சிறுதானியம் தான் விரும்பி சாப்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சிறுதானிய விவசாயம் இப்பவும் நடக்குதுங்களா?
0: இல்ல, அந்த காலத்துல போற தினரிசி சாப்பாடு தான் போற. அப்பெல்லாம் வந்து ஒரு திடீர்னு போனச்சுக்கங்க, நடந்தும் போகணும், ஜாமச்சிட்டு வாங்க நடந்த போனோம். பக்கம் எங்க தெய்வத்தோணம் தான், தெய்வத்தோணம் காய்ச்ச மண்டலம் வந்தா இங்க எனக்கு தெய்வத்துக்கு மட்டும் போதும், எங்களுக்கு சரியா போயிரு, எங்களுக்கு ஊசியில மாறதுல போட மாட்டோம்.
1: சாமி கும்பிடுவாங்க அந்த காலத்துல, அதுலயே சரியாயிடும் நம்புவாங்க.
0: தேவி நம்பிக்கை தான் அந்த காலம் இப்பயும் இருக்குது, இருந்துட்டு
1: உங்க பாட்டி தாத்தா காலத்துல இருந்தது நீங்க பாத்துருக்கீங்க.
0: இப்பயும் ஃபாலோ பண்ணி தோற நாங்க இருக்கிறோம்,
1: கூடவே மருந்து மாத்திரையும் எடுத்துக்கலாம்.
0: இந்த ஊர்ல சிறப்பம்னா இங்க வந்து சங்ககால புலவர் ஒருத்தர் வாழ்ந்திருக்காப்ல, அகமல் மால் ஆதனார். சங்ககால புலவர்,
1: அதாவது அகமலையில பிறந்து வளர்ந்ததுனால அகமல்
0: மால் ஆதனார்,
1: மால் ஆதனார் அப்படிங்கிற சங்ககால புலவர் பிறந்து வளர்ந்த இடம்ங்கிறது இந்த அகமலைன்னு ஒரு குறிப்பு இருக்குதா சொல்றீங்க?
0: இருக்கு இருக்கு, அதனால கூட பேர் வந்திருக்கலாம்னு ஒண்ணு. இன்னொன்னு வந்து புவியியல் அமைப்பு பிரகாரம் இந்த ஊர் எப்படி அமைச்சிருக்குன்னா, மலை சுத்தி அகமல் உள்ள இருக்கனால அதனால பேர் கூட வந்திருக்கலாம். புவி அமைப்பு கூட அகமல் மால கூட வந்திருக்கலாம்.
1: எல்லா மலைகளுக்கும் நடுவுல இந்த ஊர் இருக்கிறதுனால இது
0: புவியியல் அமைப்பு. ஆமா, அப்படி கூட இந்த அகமல் பேர் கூட வந்திருக்கலாம். இந்த ஊர்ல எல்லாமே விளையும், நெல்லு விளையும், காப்பி விளையும், எல்லாமே வரும். இங்க இந்த ஏரியாவில பூராமே வாழை வரும், தென்னை மட்டும் இங்க வராது, ஏன்னா ஹைட்டு கூடுதுனால. எல்லா கம்பு சோளம் நெல்லு எல்லாம் இருந்திருக்கு அந்த காலத்துல, நெல்லு எல்லாம் பயிரிட்டு இருக்காங்க. ஆரஞ்சு இருக்குது, எலுமிச்சு இருக்குது, மிளகு இருக்குது, அப்புறம் அவகடா இருக்குது, எல்லாமே எழுது.
1: விளைச்சல் வந்து இங்க நல்லா இருக்கு, மக்களோட வாழ்க்கை முறையுமே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா மத்தவங்களோட தொடர்பு கொள்றதுக்கு தான் டிரான்ஸ்போர்ட் வசதியில தான் கொஞ்சம் கஷ்டப்படுறதா சொல்றீங்க?
0: மட்டும் இல்ல, ஆரம்ப காலத்துல இருக்குது நாங்க. இன்னொன்னு வந்து இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட கொடைக்கால் சேர்ந்தோட தான். ஆனா கொடைக்கால் மலையோட சேர்ந்ததுனால எங்களுக்கு என்னன்னா பேரிச்சாறு பிரிக்குது. பேரிச்சாருக்கு அங்கிட்டு திண்டுக்கல் மாவட்டம், பேரிச்சாரு தேனி மாவட்டம், இங்கிட்டு சேர்ந்து நாங்க வந்தது.
1: மகிழ்ச்சிங்க, நிறைய தகவல்கள் சொல்றீங்க அகமலை சம்பந்தமா. நீங்க ஒரு ஆராய்ச்சியே பண்ணிருப்பீங்க போலயே, நம்ம ஊர் எப்படிப்பட்டது அப்படின்னு. ஆசிரியர் அப்படின்னும் போது அழுத்தம் திருத்தமா ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. சோசியல் ஒர்க் என்ன பண்றீங்க?
0: இல்ல, மக்களுக்கு தொண்டு செய்யறத வேலை. விவசாயத்துல இருந்து வரமுக்காக வேணா அவங்களுக்கு சம்பந்தமா விஷயங்கள் சொல்லுவேன். இப்ப இந்த மீட்டிங் கூட நான் தான் அரேஞ்ச் பண்ணி விட்டேன். விவசாயத்தை விஷயங்களது பிள்ளைகள் படிக்க சங்கது, அந்த சங்கத்துல எல்லாம் சொல்லுவேன் நானு. அந்த விஷயத்தான் அவன் போயிடலாம் போயிட்டு வந்துட்டு.
1: அதாவது அகமலை பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு படிக்கணும் அப்படின்னா ஒரு ஆலோசனை வழங்குறாரு. இங்க போய் படிங்க, இப்படி இருக்கலாம் அப்படின்றத ஆலோசனை வழங்குறாரு. ஏன்னா படித்த ஒருத்தர் நம்ம கிராமத்துல இருந்து தகவல்களை கொடுக்கும்போது அவங்களுக்கும் வந்து ஒரு அப்பா நமக்கும் ஒரு நல்ல கைட் பண்றது
2: நிகழ்ச்சியில் மீண்டும் இணைவோம். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை. நன்றி நேயர்களே. கொடை தென்றல் நிகழ்ச்சியில் அகமலை மக்களை சந்தித்து விடைபெறுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி அபிநயா கணேஷ்.

0: இரவு நேரம், நிலா மட்டும் விழித்திருந்து வானத்தை காக்கும் நேரம், அமைதிக்குள் ஆயிரம் நினைவுகள் பேசும் தருணம், காற்றின் சத்தமும் கவிதை போல தோன்றும் நொடிகள், உலகம் தூங்கினாலும் சில மனதுக்குள் மட்டும் நினைவுகளோடு விழித்திருக்கும் நேரம். இந்நேரத்தை மேலும் இசையால் அழகாக்க கோடை பண்பலை நுறுப்புழி ஐந்தில் இது நினைவே சுகம். இது ஒரு தொன்மையான நகரம். வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள மாவட்டம், பாண்டிய மன்னர்களின் தலைமையிடமாக விளங்கிய மாவட்டம், மீனாட்சியம்மன் கோவில் அமைந்துள்ள மாவட்டம், தூங்கா நகரம் என அழைக்கப்படும் மாவட்டம் மதுரை மாவட்டம். மதுரை மாவட்ட நேயர்களை அன்புடன் அழைக்கிறது கோடை பண்பலை நுறுப்புழை ஐந்தின் நினைவே சுகம். மதுரை மாவட்ட அன்பு நேயர்கள் வரலாம், அறிமுக நேயர்கள் 24, 24, 24 வழக்கமான நேயர்கள் 24, 24, 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு சுழியம் 4542. நிகழ்ச்சியில் உங்களோடு பேச காத்திருக்கின்றேன் ஜெனிஃபர். இப்ப இணைப்பில் வரும் முதல் நேயர் வாங்க, வணக்கம்.
1: ஹலோ மேடம், நான் மதுரையில இருந்து பத்மா வந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: மௌன கீதங்கள் படத்துல இருந்து மூக்குத்தி பூ மேலே அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கம்மா.

0: மதுரை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நினைவீசுகம். இனிப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: மதுரை மாவட்டம் கிளைநீர் நடவடிக்கை
0: சொல்லுங்க. என்ன பாடல் வேணும்?
1: நாடடி காதல் ஆத்துக்கு பக்கம்
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கய்யா.

இது தொலைபேசி வழி நேரடி நேயர் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 நினைவி சுகம். நேரமிரவு 10:14. இன்றைய நினைவி சுகம் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றனர் மதுரை மாவட்ட நேயர்கள். மதுரை மாவட்ட அறிமுக நேயர்கள் வரலாம் 24, 24, 24, வழக்கமான நேயர்கள் 24, 24, 29 வரலாம். கொடைக்காலின் முன் இணைப்பிற்கு சுழையும் 4, 5, 4, 2.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கங்களுடன் மதுரை.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: மண்ணுக்குள் வயது எஸ்பிபிஎஸ் ஜானகி பாடிய பொங்கியதே காதல் உள்ள
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கம்மா.

நள்ளிரவு 10:25 இது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் மதுரை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில்.

நேரம் இரவு 10:30. இது கோடி பண்பலை 100.5 நினைவி சுகம். நினைவி சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். இனிப்புல வந்தாச்சு, பேசலாம். இனிப்புல இருந்து விடுபட்டுட்டாரு. அவருக்கான பாடல் இதோ நம் கோடி பண்பலை 100.5.

0: ரதையும் நாடும் அழகில் ஆடும் கண்கள்.
1: சபாஷ்.

0: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நினைவி சுகம். இனிப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். மேலூர் கோட்டம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு தாயின் மணிக்கொடி படத்துல 100 ஆண்டு பூக்கும் பூவை இப்பொழுதே பூக்க செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி.

0: நேரம் இரவு 10:41. இது நினைவி சுகம் நம் கோடி பண்பலை 100.5 இணைப்பில் வரும் நேயர் வாங்க வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்துடன். மதுரை மாவட்டம் அச்சம்பத்து சதாசிவம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் இங்கேயும் ஒரு கங்கை, பாடல் சோலை புஷ்பங்களை.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கய்யா.

0: காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது கோடி பண்பலை 100.5 நினைவி சுகம் இனிப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: ராஜராஜ்.
0: யார் பேசுறீங்க?
1: ராஜராஜேஸ்வரி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: குணா படத்துல இருந்து கண்மணி.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கம்மா.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
3: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
2: அதான்,
3: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

0: மதுரை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நினைவி சுகம். இப்ப இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம். சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: இந்த பழைய டிக்டிக்ல இருந்து அந்த பாடல்
0: வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கய்யா.

மதுரை மாவட்ட நேயர்களை சந்தித்து நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலை 100.5 நினைவி சுகம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். ஜெனிஃபர்.

இரவு வணக்கம் நேர்களே. இரவு வந்து நகரத்தை மெதுவாக மூடிவிட, விண்மீன்கள் மட்டும் அமைதியாக கண் சிமிட்ட, தூங்கும் உலகத்திற்குள் விழித்து கிடக்கும் சில நினைவுகள், நிலவொளி மனதை வருட, இரவு கூட ஒரு ரகசியம் சொல்ல, காற்றின் வழியை காதுகளுக்கு இனிமை சேர்க்க, கூடை பண்பலை 100.5 இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களோடு சதாம்.

கோடை பண்பலை 100.5 நாளை தரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல். இதில் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா கேட்கலாம். 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். ஆர்கேஜி நெய் புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் வசந்த விடியல். இதில் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். காலை 6:45 தமிழ் செய்தி அறிக்கை. 7 மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள் பாட்டும் பதமும் கேட்கலாம். 7:30 சுகமான காலை, இதில் புமேக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார் பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வேர்ஸின் இன்று அன்று கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம், நாளைய மனதோடு ராகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேர்களுக்காக. இதில் புமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் கேட்கலாம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.

இதில் சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 10 மணிக்கு நேற்றைய நிமிடங்கள். இதில் நீலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய கேட்கலாம். 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பழைய பேருந்து நிலையம் எதிர்ப்புறம் பூங்காவிலிருந்து நிகழ்ச்சி வர காத்திருக்கிறது. 12 மணிக்கு ஆர்கேஜினேயின் மகளிர் நேரம். இதில் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை கேட்கலாம். 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி கேட்கலாம். 12:40 தமிழ் செய்தி அறிக்கை. நம் கோடி பண்பலை 100.5 ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை, அதைத் தொடர்ந்து பொன்னியின் செல்வங்கள். 12:30 சிறப்பு வென்றார் வந்தார், சிறப்பு விருந்தினர் சமயபுரம் சர்வேஸ்வரி அவர்களோடு. 3 மணிக்கு உயிரெழுத்து, 3:30 உயிரெழுத்து நிகழ்ச்சி வர காத்திருக்கிறது. இதில் பாட்டும் பதமும் கேட்கலாம். 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன்பிரான் அரிசி, புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் வண்ணத்துருகையில் பாட்டுக்குள் பதில். 4:30 ஒப்போமேக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ரயர்கள் மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வண்ணத்துருகை. 5 மணிக்கு RKG9 சித்திர செவ்வானம், இதில் நாவல் நேரம் கேட்கலாம். 5:55 ஆலய தரிசனம், 6 மணிக்கு கதம்ப மலர்கள், இதில் பூமேக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை கேட்கலாம். 6:40 பண்ணையும் பசுமையும், 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு, 8 மணிக்கு இளமை பேசுகிறது, 9 மணிக்கு கொடை தென்றல், 10 மணிக்கு நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் தென்காசி மாவட்ட நேர்களுக்காக 11:00 மணிக்கு இரவு சிறகு.

0: வாழ்வதற்கு வழியில்லாத போதும் பிச்சை கேட்க துணியாத பெருங்குணம் என்பது இந்த உலகத்திலுள்ள இடமெல்லாம் கொள்ள முடியாத அளவுக்கு மிகப்பெரியது ஆகும். குறள் எண் 1064, அதிகாரம் 20.
1: இடம் எல்லாம் கொள்ளா தகைத்தே இடம் இல்லா காலும் இரவொல்லா சால்பு.
0: வாழ்வதற்கு வழியில்லாத போதும் பிச்சை கேட்க துணியாத பெருங்குணம் என்பது இந்த உலகத்திலுள்ள இடமெல்லாம் கொள்ள முடியாத அளவுக்கு மிகப்பெரியது ஆகும். குறள் எண் 1064, அதிகாரம் 20.

புலர்ந்துள்ள விடியல் பொழுது அனைவருக்கும் இனிய நன்னாளை அமையட்டும். இன்று தொடங்கும் உங்களது பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கோடி பண்பலை 100.5 MHz. இன்று சக வருடம் 1948 ஜெயிஷ்ட பரனோராம் நாள் பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 18 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஜூன் மாதம் முதல் தேதி 2026 திங்கட்கிழமை நேரம் காலை 4:56 நிமிடம்.

நேரம் காலை 5:13. குடை பண்பலையில் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் அருள் மாலை. எல்லா உயிர்களிலும் இறைவனை காண்பதே உண்மையான பக்தி.

நேரம் காலை 5:26. இது உங்கள் கொடை பன்மலை 100.5 அருள் மாலை. உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதே இறைவனை வழிபடுவதற்கான சிறந்த வழியாகும்.